நேரம் 5:44:55. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ நரசிம்மாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:51. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து டி எம் சவுந்தரராஜனின் குரலில் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பாடலை கேட்கலாம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 6 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். நாம் துவங்கும் செயல்கள் எல்லாம் இனிதே அமைய விக்ன விநாயகனை போற்றி வளம் வந்த பாடல் அது. நாம் கேட்ட அந்த பாடல் டாக்டர் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றி டி பி ராமச்சந்திரன் இசையில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தார். நேரம் இப்பொழுது 6:04:35. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வி. குமார் இசையில் எஸ் பி. பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்

இயற்றிய பாடல் அது. ஒலித்த குரல் எஸ் பி பாலசுப்பிரமணியம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz இல் அருள்மணி மாலை. நேரம் இப்பொழுது 6:08 பத்து நொடி.

பகவான் கண்ணனின் திருவடிகளை போற்றி வளமரக் கேட்டும். கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா பாடியிருந்தார். நேரம் 6:12:55. இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

மூன்று, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நித்தம் நித்தம் இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அகிலமெல்லாம் அடக்கியாலும் ஈஸ்வரனை போற்றி வரும் பாடல் இது. செந்தில்குமார் இயற்றி, அரவிந்த் ஸ்ரீராம் இசையில், கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

பரம்பொருளை உன்னை நினைத்தாலே போதும், காற்றாகவும் ஒலியாகவும் சுடராகவும் துணை நிற்க. நாம் கேட்ட அந்த பாடல் கேஜே யேசுதாஸ் பாடியிருந்தார். நேரம் 6:19:30. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பூவை செங்குட்டுவன் இயற்றி டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் பாடிய பாடல்.

சக்தியே வடிவாக கொண்டு அன்னையே உன் அருள் ஒன்றே போதுமே. உபேந்திரகுமார் இசையில் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 6:24. இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை.

சபரியில் வீற்றிருக்கும் சபரி மலைவாசனான ஐயன் ஐயப்பனின் அருளை வடிவாக கொண்டு நாம் கேட்ட அந்த பாடல் ஆலப்புழா ரங்கநாதன் இசையில் கேஜே யேசுதாஸ் பாடியிருந்தார். நேரம் 6:30:55. இறையருள் போற்றும் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்ததாக TA கல்யாணம் இசையில் ஜிக்கி பாடிய பாடல்

நாம் கேட்ட அந்த பாடல் கவிஞர் மதிதாசன் இசையில் நாகூர் இஎம் அனிஃபா குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் நேரம் 6:39 நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் இது. கவி பெக்காம் இயற்றி ஏ ராஜ் இசையில் எஸ் ஜானகி பாடிய பாடல்

0: வான் உலகையே நொடிப்பொழுதில் கையில் ஏந்த வீரம் தீரம் நிறைந்த அனுமனை போற்றி வளமரக் கேட்டோம். நேயர்கள் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: இன்னும் சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள்.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் பல்வேறு மொழிகளையும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு பிரதியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியதை குறிப்பிட்டு அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நீடித்த நாகரீக பாரம்பரியத்தை அழகாக எடுத்துக்காட்டும் நிகழ்வாக இது அமைந்துள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். திருவள்ளுவரின் உலகளாவிய ஞானம், மொழி, கலாச்சாரம் எல்லைகளை கடந்து இன்றும் பயணித்து வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுதில்லியில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா 4வது முறையாக ஏற்றுள்ளதாக பிரதமருக்கு ஐநா பொதுச் செயலாளர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தற்போதைய உலக சூழலுக்கு ஏற்ப ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். சர்வதேச அளவில் நிகழ்ந்து வரும் மோதல்கள் மற்றும் தடையற்ற கப்பல் போக்குவரத்து, நிலையான வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர். காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
3: வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை இந்த ஆண்டு கூடுதலாக பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு முன்னாலே கஜா புயல், தானே புயல், பல்வேறு புயல்கள் ஏற்படுகிற போது பொருள் சேதங்கள், உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை எதிர்காலத்திலே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற முறையில் இந்த கூட்டங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலே 15 மண்டலங்களாக பிரித்து IAS அதிகாரிகள் 15 நியமித்து 2 மண்டலத்திற்கு ஒரு அமைச்சர் என்ற முறையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு கடலோர பகுதிகளாக இருக்கின்ற நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை இந்த 4 மாவட்டங்களிலும் நம்முடைய பணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வுக் கூட்டங்களில் ஒவ்வொரு துறையின் சார்பாக என்னென்ன பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை ஆய்ந்து அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் 1200 கோடி நிதியை மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. மாநில அரசு இதற்காக நிதிகளை நம்முடைய ஒவ்வொரு துறையின் சார்பாக இந்த பணிகளை மேற்கொள்வதற்காக மாவட்டம் தோறும் 289 கோடி ரூபாய், அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது.

0: பதினைந்து நாட்களுக்குள் இறுதி வரையிலும் தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக கூடுதல் நீர்களை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
1: வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். அம்பத்தூர், அண்ணாநகர் மற்றும் தேனாம்பேட்டை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், மின்சார வாரியம், மெட்ரோ ரயில் நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் கட்டுமானம், தூர்வாறுதல், சாலைகள் சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஓட்டேரி நல்லா, விருகம்பாக்கம், அம்பத்தூர், சிட்கோ உள்ளிட்ட பகுதிகளில் கால்வாய்களின் தடுப்புச் சுவர்களை உயர்த்தி கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இப்பணிகள் குறித்த காலத்திற்குள் முடிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஊடகத்தினர் பயன்படுத்திக் கொண்டு தங்களது பணித்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலக தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் சார்பில் திண்டுக்கல்லில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக செயல்படும் செய்தியாளர்கள் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்களை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினார். மாறிவரும் நவீன உலகில் உண்மை செய்திகளை அடையாளம் கண்டும் போலி செய்திகளை தவிர்த்தும் சரியான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் ஊடகத்தினர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு வி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோயில் பிரசாதங்களின் தரத்தை உறுதி செய்ய ஆவின் நெய் மற்றும் கூட்டுறவு அங்காடிகளின் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரசாத பாக்கெட்டுகளில் கோயில் முகவரி, பொருட்களின் தரம், எடை, விலை, தயாரிப்பு தேதி உள்ளிட்டவற்றை குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பிரசாத பொருட்களுக்கும் தயாரிப்பு செலவு மற்றும் விற்பனைக்கான விலையும் அரசே நிர்ணயித்துள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா செப்டம்பர் மாதம் 17 தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதில் பொதுமக்கள் பங்கேற்க வசதியாக சென்னையிலிருந்து மதுரைக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து மதுரைக்கு வரும் 16 தேதி மாலை மணி 4:10 மறுமார்க்கத்தில் மதுரையிலிருந்து சென்னை சென்ட்ரல் நிலையத்திற்கு 17 தேதி மாலை மணி 3:30 சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்திலிருந்து மதுரைக்கு வரும் 16 தேதி இரவு மணி 9:40 சென்னை கடற்கரையிலிருந்து செப்டம்பர் 16 தேதி காலை 10:45 மதுரை வழியாக மானாமதுரைக்கும் முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருச்சி, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கலாச்சாரம், வர்த்தகம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஈரான் ஆர்வமுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். குறைந்த செலவில் மருத்துவ சாதனங்கள் கிடைக்கும் வகையில் ஒத்துழைத்து செயல்பட தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முடிவு செய்துள்ளன. இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தின் ஆன்மீக தலமான கேதர்நாத், பத்ரிநாத் இடையிலான சாலையை இணைக்கும் வகையில் ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் புதிய பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. விமானத்தில் மும்பைக்கு கடத்தி வரப்பட்ட 5,47,00,000 ரூபாய் மதிப்பிலான சுமார் 3.5 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்ற ஊரில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்தவர்களுக்கு பல்வேறு கடன் உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நடத்தவுள்ள வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட இளைஞர்கள் பங்கேற்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வரும் 16 மற்றும் 17

தேதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் அறிவித்துள்ளார். மதுரையின் பழமையான சென்ட்ரல் திரையரங்கில் நேற்றிரவு தீ விபத்து நேரிட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நெடுவாக்கோட்டை நாட்டலங்கார மேல மாரியம்மன் கோவில் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னையில் தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த 152 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்தி. ஆசியக்கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சீனாவின் மோஹியில் காலை மணி 9:45 தொடங்குகிறது. நண்பகல் 12 நடைபெறவுள்ள மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் சீனா ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் காலத்தால் அழியாத ஞானமும் வளமான பாரம்பரியமும் நாடுகளின் எல்லைகளையும் கடந்து செல்வது மகிழ்ச்சி அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கு சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னையில் கால்வாய்களை தூர்வாரும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 6:55:35. இது விவத் பாரதி தமிழகம் 102.3. முன்னதாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களின் முகநூல் பதிவுகளில் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் இனிய காலை வணக்கம், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டோம் ரசித்தோம் வழங்கிய நிலையத்தாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் ஒழித்த பிருந்தாவனம் என்ன வெகு தூரமாக பாடல் மிகவும் அருமை வாழ்த்துக்கள் தொகுப்பாளர் அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவிலிருந்து மந்திரமூர்த்தி இனிய காலை வணக்கம், மகிஷா வர்த்தனன் மணிகண்டனின் சபரிகிரி வாசா பாடல் அருள்மணி மாலையில் ஒழித்தது கங்கு மகுடம் தரித்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. தேனியிலிருந்து ஹரிராம், தெய்வீக ராகங்களை பாமாலையாக இறையொருள் போற்றும் அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காங்க. ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கதிரவன் புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அன்பு ராணி இன்னும் நிறைய நேயர்கள் வந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பாடல்களுக்கு வாழ்த்துக்களோடு இனிய காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து விவத் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் நமது அலைவரிசைகளில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, இதில் தெற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் உலக முதலுதவி தினம் தொடர்பான தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். காலை 7:15 செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் இனிய பெயருடன் ஒலி உலாவர கேட்டு ரசிக்கலாம். 9 மணிக்கு கலக்கல் அரங்கம், காலை 10 மணிக்கு கதையும் கானமும் கதையோடு இனிய திரை இசை பாடல்களும் இடம்பெறும். காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, 1950, 60, 70 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெறும். நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் இடம்பெற்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் வலம் வர கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு செய்தி அறிக்கை, பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு

நேரடி நிகழ்ச்சி 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டத்தில் விக்யான் தாரா ஸ்கீம், அறிவியல் தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு மேம்பாட்டு திட்டம் தொடர்பான தகவல்கள் இடம்பெறும். 3 மணிக்கு ஒளிச்சித்திரம் சவுண்ட் ட்ராக், கலா கேந்திரா ப்ரொடக்ஷன் சாரின் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இதில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா, ரவிக்குமார், லீலாவதி ஆகியோர், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை திரைக்கதை வசனம் இயக்கம் கே பாலச்சந்தர், வானொலி வடிவம் வி குமார். 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கேம் ஷோ, 5:00 பூந்தென்றல், 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:15 செய்தி அறிக்கை, 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் திரு பி சரவணன் அவர்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:00 தேடலின் பகிர்வில் தெவிட்டா பதிவுகளோடு எனக்குள் நான் நிகழ்ச்சியில் வரலாற்று ஆய்வாளர் ஆர் ரா வெங்கடாச்சலபதி அவர்களின் நேர்முகம், உடன் உரையாடுபவர் மு செண்பக காசி, தொகுப்பு விஜயலட்சுமி. 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் திரு ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் திரு ஐங்கரன் அவர்கள், அமைப்பு பொன் சந்திரன். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். இதுவரை நமது விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.

0: நேரம் 7:50. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்காமல் இது எப்படியும் முடியும் என்ற எண்ணினாலே போதும் வெற்றி நம் கையில் என்ற சிந்தனை வரிகளோடு நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பென்னி தயால் குழுவினர் பாடிய பாடல் அது. ஆதவன் திரைப்படத்திற்காக இடம்பெற்றது. நேரம் இப்பொழுது 7:06:20. நிகழ்ச்சியில் அடுத்து தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் தொடர்பான தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

ஐக்கிய நாடுகள் சபையின் தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு தினம் உலக தெற்கு நாடுகளிடையே வளர்ந்து வரும் ஒற்றுமை, ஒத்துழைப்பு மற்றும் நடைமுறை தீர்வுகளின் பரிமாற்றத்தை கொண்டாடுகிறது. ஒவ்வொரு நாடும் பகிர்ந்து கொள்ளத்தக்க மதிப்புமிக்க அறிவு, அனுபவம் மற்றும் புதுமைகளை கொண்டுள்ளது என்பதையும், நாடுகள் ஒன்றிலிருந்து ஒன்று கற்றுக்கொள்ளும் போது முன்னேற்றம் மிகவும் வலுவாக இருக்கும் என்பதையும் இது அங்கீகரிக்கிறது. 2026 இந்த தினம் ஒற்றுமை உயர்கிறது, அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் புதுமையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கூட்டணி என்ற கருப்பொருளின் கீழ் அனுசரிக்கப்படுகிறது. தெற்கு தெற்கு மற்றும் முக்கோண ஒத்துழைப்பு நிரூபிக்கப்பட்ட தீர்வுகளை அவற்றை விரிவுபடுத்துவதற்கு தேவையான கூட்டாண்மைகள், நிபுணத்துவம் மற்றும் ஆதரவுடன் இணைக்க நாடுகளுக்கு எவ்வாறு உதவும் என்பதை இந்த கருப்பொருள் எடுத்துக்காட்டுகிறது. உலக தெற்கு முழுவதும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, பொது சுகாதாரம், நிலையான விவசாயம், பேரிடர் தயார்நிலை, கல்வி மற்றும் பொது சேவைகள் போன்ற துறைகளில் நாடுகள் தீர்வுகளை பெருக்கிய முறையில் பகிர்ந்து கொள்கின்றன. இந்த பரிமாற்றங்கள் நாடுகள் தங்களின் சொந்த தேவைகளுக்கு ஏற்ப வெற்றிகரமான அணுகுமுறைகளை மாற்றி அமைக்கவும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை நோக்கிய முன்னேற்ற

முன்னேற்றத்தை விரிவுபடுத்தவும் உதவுகின்றன. 2026 அனுசரிப்பானது ஐக்கிய நாடுகள் சபையின் தெற்கு ஒத்துழைப்பு அலுவலகத்தால் கூட்டப்பட்ட ஐநாவால் எளிதாக்கப்பட்ட ஒரு தன்னார்வ தளமான தெற்கு மற்றும் முக்கோண ஒத்துழைப்பிற்கான உலகளாவிய கூட்டணியின் தொடக்கத்தையும் குறிக்கும். இந்த கூட்டணியானது நாடுகளின் முன்னுரிமைகளை நிபுணத்துவம், கூட்டாண்மைகள் மற்றும் ஊக்கமளிக்கும் ஆதரவுடன் இணைத்து பகிரப்பட்ட அனுபவத்தை நடைமுறை செயலாக மாற்ற உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.

0: இன்றைய தினம் தெற்கு தெற்கு ஒத்துழைப்புக்கான ஐக்கிய நாடுகள் தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டோம். தகவல்களை தொகுத்து வழங்கியிருந்தார் ஆர்ஜே மரியம். நேரம் 7:09. நினைப்படுத்துகிறோம் நேர்களை, நமது பாரதி தமிழகம் 102.3 MHz இன்று காலை 8 மணிக்கு கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் நேயர்களின் முகவரியோடு உங்கள் விருப்பமாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். நேரம் 7:10.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: போலீஸ்.
1: மிஸ் சீமா?
0: ஆமாங்க.
1: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
0: நான் என்ன பண்ண?
1: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
0: டிஜிட்டல் அரெஸ்டா?
1: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: இவ்வளவு பணமா?
1: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
0: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
1: என்ன
0: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
2: ஹலோ மாமா.
0: ஹாய்.
3: RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய தாம்தூம் திரைப்படத்திற்காக நாம் முத்துக்குமார் இயற்றிய பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் 7:15 செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இனிய தகவல்களோடு இனிய திரை இசை பாடல்கள் கேட்கலாம்.
1: செய்திகள் ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2வது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் 18வது உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உலகின் வளர்ந்து வரும் மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த 11 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியாவின் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் வர்த்தகம் மற்றும் முதலீடு, தொழில்நுட்பம், உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து உலகத் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். உலகம் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. மேற்காசியா மற்றும் ரஷ்யா யுக்ரைன் இடையிலான நீடிக்கும் மோதல்கள், எரிசக்தி நெருக்கடி மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. சுகாதாரம், பேரிடர்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பலப்படுத்துவது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், தென்னாப்பிரிக்க அதிபர் திரு சிரில் ரமஃபோசா, எகிப்து அதிபர் திரு அப்தல் ஃபத்தா அல் சிசி, இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ மற்றும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி மற்றும் அபுதாபி இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் ஆகியோரும் இதில் கலந்து கொள்கின்றனர். பிரேசில் நாட்டின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியாரோ கலந்து கொள்கிறார். சவுதி அரேபியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் திரு ஃபைசல் பின் ஃபர்ஹான் அல் சவுத் பங்கேற்கிறார். மாநாட்டின் தொடக்கத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் பங்கேற்கும் அமர்வு நடைபெறுகிறது. உலகளாவிய உள்ளடக்கிய நிர்வாகம் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற தலைப்பில் இந்த அமர்வில் விவாதம் நடைபெறுகிறது. இதைத் தொடர்ந்து பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பாரத் மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள பாரத் இன்னோவேட்டர்ஸ் கண்காட்சியை பார்வையிடுகின்றனர். பின்னர் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக மரக்கன்றுகளை நட உள்ளனர். மாநாட்டில் பங்கேற்க வந்துள்ள தலைவர்களை வரவேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடி விருந்தளிக்க உள்ளார். பிரிக்ஸ் மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மாநாட்டின் இடையே சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங், அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு ஷேக் காலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான், எத்தியோப்பிய பிரதமர் திரு அபி அகமது அலி, மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் மற்றும் வியட்நாம் பிரதமர் திரு லே மின் ஹங் ஆகியோருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் புதுதில்லி வந்துள்ளனர். இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபயாந்தோ நேற்று இரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே வரவேற்றார். அபுதாபி பட்டத்து இளவரசர் திரு

0: ஷேக் ஹாலித் பின் முகமது பின் சயீத் அல் நஹியான் இந்தியா வந்துள்ளார். அவரை இந்திய பயணம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரக நாடுகளுக்கு இடையேயான விரிவான உத்தி சார்ந்த ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நைஜீரிய துணை அதிபர் திரு காஷிம் மெச்சிமா புதுதில்லி வந்துள்ளார். அவரது இந்த பயணம் இந்தியா நைஜீரியா இடையேயான பல்வேறு துறைகளில் உள்ள ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளின் மக்களுக்கு இடையேயான வலுவான தொடர்புகள் இந்த உறவுகளுக்கு அடிப்படையாக உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக அசாம், பீகார், குஜராத், தெலங்கானா உள்ளிட்ட 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. நகர்ப்புறங்களில் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி இந்த திட்டத்தை மேலும் விரைவாக செயல்படுத்தும் வகையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய ஒப்புதல் மற்றும் கண்காணிப்பு குழுவின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு சுதீந்திர சிங் தெரிவித்துள்ளார். உரிய காலத்திற்குள் இந்த வீடுகளை கட்டுவதற்கு மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இத்திட்டத்தின் மூலம் தகுதியுடைய அனைத்து பயனாளிகளுக்கும் உரிய பலன்கள் சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரி நீர் பிரச்சினைக்கு மேகதாது திட்டமே நிரந்தர தீர்வு என்று கர்நாடக மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு என் செலுவராயசாமி தெரிவித்துள்ளார். மாண்டியாவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு காவிரி நீர் திறந்து விடுவது தொடர்பான வழக்கின் விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாகவும், இது தொடர்பான மேல்முறையீடு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது எவ்வளவு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்பதை கண்காணித்த பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தற்போதைக்கு 6,000 கனஅடி தண்ணீரை திறந்து விடுவது சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். மேகதாது திட்டத்திற்கு அனுமதி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், காவிரி நீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்றால் அதற்கு மேகதாது திட்டமே தீர்வாக இருக்கும் என்றும் திரு செலுவராயசாமி தெரிவித்தார். ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். ஒடிசா மாநிலத்திற்கு நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் மேற்கொண்ட பயணத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முதலீடு, உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் முக்கிய மையமாக ஒடிசா மாறி வருவதாகவும் அவர் கூறினார். புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள முதலீட்டு திட்டங்கள் மூலம் மாநிலத்தில் 618,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அபுதாபி மற்றும் துபாயில் நடைபெற்ற முதலீட்டு சந்திப்புகளின் போது 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாகவும் திரு மோகன் சரண் மாஜி கூறினார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள அவர், நேற்று இந்திய மத தலைவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் மத்தியில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். இந்தியா ஈரான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும், கலாச்சாரம், தொழில்நுட்பம், வர்த்தகம், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாகவும் திரு மசூத் பெசஸ்கியான் கூறினார். கடலோர ஆந்திராவில் இன்று பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், குஜராத், கோவா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கட் ஆகிய மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஒடிசா

0: தெலங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளிலும் இதே வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், பீகார், ராஜஸ்தான் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. சென்னை ஓபன் கோல்ஃப் போட்டியில் இந்திய வீரர் விராஜ் மடப்பா சாம்பியன் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதி சுற்றில் அவர் அஜீஷ் சந்துவை வென்றார். முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான கூடைப்பந்து போட்டிகள் நேற்று மதுரையில் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உட்பட பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இன்று இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்துகிறார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாவது கட்டமாக 6 மாநிலங்களில் 1,77,000 வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ஒடிசா மாநிலத்தில் 2,42,000 கோடி ரூபாய் முதலீட்டு திட்டங்களுக்கான முன்மொழிவுகள் வந்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இந்தியா ஈரான் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்கியான் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார். அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1 கைத்தலம்.

0: வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டும். தாமரை இயற்றிய பாடல் அது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், பென்னி தயால் ஸ்ருதி ஹாசன் குழுவினர் பாடிய பாடல் அது. நேரம் 7:31:55.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: நேரம் 7:33. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம், விவத் பாரதி தமிழகம் 102.3. நிகழ்ச்சி அடுத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் சர்வதேச முதல் உதவி தினம் தொடர்பான தகவல்கள் கேட்கலாம்.
3: உலக முதல் உதவி தினம். உதவி இந்த சொல் உலகில் மிகப்பெரிய செயல். நாம் செய்யும் போதும், பிறர் நமக்கு செய்யும் போதும் மனிதம் அங்கே போற்றப்படுகிறது, பல உயிர்கள் காக்கப்படுகிறது. உதவி என்ற வரிசையில் பல இருந்தாலும் முதலுதவி என்றும் தனித்துவமானது. பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்பட்ட

0: அவசர நெருக்கடிகளில் முதலுதவி என்பது உடனடி மற்றும் அடிப்படை உதவியாகும். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி உலக முதல் உதவி தினம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உலகெங்கும் நடத்தப்படுகின்றன. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை சங்கங்களின் கூட்டமைப்பு IFRC ஏற்பாடு செய்யும் இந்த நாள் தொழில்முறை மருத்துவ உதவி வருவதற்கு முன்பு விரைவான மற்றும் தகவலறிந்த நடவடிக்கை உடல் நலத்தை பாதுகாக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் உதவும் என்பதை மக்களுக்கு நினைவூட்டுகிறது. 2026ஆம் ஆண்டின் கருப்பொருளாக இடப்பெயர்வு சூழல்களில் முதல் உதவி என்பதாகும். பணியிடங்கள், பள்ளிகள் போன்ற இடங்களில் இதை கடைபிடிப்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனெனில் முதலுதவி என்பது அன்றாட அவசர நிலைகள் மற்றும் நெருக்கடி சூழ்நிலைகள் ஆகிய இரண்டிலும் தயார் நிலை, பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் மனிதாபிமான பராமரிப்பு ஆகியவற்றை ஆதரிக்கும் ஒரு நடைமுறை தினமாகும். முதல் உதவி அறிவோம், உயிர்களை காப்போம்.
1: உலக முதலுதவி தினம் தொடர்பான தகவல்கள் கேட்டும் தகவல்கள் தொகுத்தி வழங்கியிருந்தார் ஆர்ஜே செங்கமலம். நேரம் 7:35.

தேவி ஸ்ரீபிரசாத் இசையில் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்திற்காக சித்தார்த் குழுவினர் பாடிய பாடல் கேட்டும் பாடல் நா முத்துக்குமார். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 104, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் வணக்கம் தமிழ்நாடு

0: நேரம் 7:40.
1: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோ.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

ஏஆர் ரகுமான் இசையில் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டும் வாலி இயற்றிய பாடல் அது. நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடியது. நேரம் 7:45.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் விதவிதமாக எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமாக ஆங்கிலத்தில், அப்புறம் தமிழில் விரிவாக, அதுக்கப்புறம் ஒரு நூலாகவே எழுதினேன். தொடக்கத்திலேருந்து அது எழுதும்போது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போது தான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் மேலும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி. சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
3: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1, கைத்தலம்.

0: அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். தர்பார் திரைப்படத்திற்காக விவேக் இயற்றிய பாடல் அது. நேரம் இப்பொழுது 7:51.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001003 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நேரம் 7:53 ஆகிட்டுருக்கு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். மெல்ல மெல்ல நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களினுடைய முகநூல் பதிவுகளில் பிரபாகரன் ஐக்கிய நாடுகளின் சபை தெற்கு முத்தரப்பு ஒத்துழைப்பு நாள் பற்றிய தகவல்களை வழங்கிய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வாழ்த்துக்கள் வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் பிரியதர்ஷன் வழங்கியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரங்கராஜன் இனிய காலை வணக்கம் பாடல்கள் அருமை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் மிகவும் உபயோகமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ரெடில்ஸ்லேருந்து பாடல்கள் சூப்பர் சார் நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுடைய ஹயாத் பாஷான்ற நேயர் அனுப்பியிருக்காங்க. பிரபாகரன் இன்றைய நாளின் சிறப்புகளோடு வளம் வரும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை இன்னொரு பதிவு கொடுத்துருக்காங்க. சர்வதேச முதல் உதவி தினம் பற்றிய தகவல்கள் வழங்கிய விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ராதாகிருஷ்ணன், பத்மா சவுந்தரராஜன், டிசி ராஜேஷ், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், சூளை மனோகரன், மகாதேவன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டு

தேவமணி, மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், மதுரை சோ சண்முகசுந்தரம், பாலசுப்பிரமணியம், தூத்துக்குடி புவனகிரி சுமதி பாபு, சூளை மனோகரன், பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், சூளை ரீஜா மனோகரன், கதிரவன், காஞ்சனா ரங்கராஜன், ஹரிராம், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், சாமுனி கேஎம், கண்ணன், ரோசையா உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சிக்காக பதிவுகளை அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் நினையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுட்டு கொண்டு இந்த பாடலோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. இன்னும் சில நொடிகளில் நேயர்கள் வந்து காத்துட்ருக்கக்கூடிய கடிதமொழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் விருப்பம், 8 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம். நமது விவத் பாரதி தமிழகம் 102.3.

0: சந்தோஷ் நாராயணன் இசையில் ஜெகமே தந்திரம் திரைப்படத்திற்காக பாடல் இடம்பெற கேட்டோம். நாம் கேட்ட அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 8:45. வெற்றி என்பது இறுதியானதல்ல, தோல்வி என்பது முடிவானதும் அல்ல. வீழ்ந்தாலும் மீண்டு எழுந்து விடாமல் தொடர்ந்து முன்னேற துணியும் மன துணிவே என்றென்றும் தேவையானது. இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்கலாம்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: பாடல் கேட்பதே மகிழ்ச்சி. அதிலும் நாம் விரும்பி கேட்ட பாடல் நம்ம பெயரோடு ஒலிக்குது அப்படின்னும் போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இல்லையா? அந்த ஒரு மகிழ்ச்சியை உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி மூலமா விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நம்மளோட நேயர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் யாருடைய விருப்பத்தில்? ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொர்க்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, பொன்னியம்னோடு வண்ணை கணேசன், கஸ்தூரி சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, பிரிசிவாக்கம் சௌந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்க சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், உடன்குடி நூருதீன், இஸ்மத், இஃப்ரா, இஃப்ரான், இஜாஸ், அனுஷிபா, இவங்களாம் விரும்பி கேட்ட பாட்டு தான் நம்ம எல்லாரும் கேட்டு ரசிக்க போகிறோம். இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து? ஜனநாயகன் என்ற படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது. இந்த பாடலை வந்து விவேக் எழுதியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் வந்து தளபதி விஜய் அவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் களத்தூர் பராங்குசன் பிரபாகரன் பெரும்புலிப்பாக்கம் கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் சங்கரம்பாடி ரவீந்திரன் ரங்கநாதன் தணிகாசலம் தாண்டவமூர்த்தி வேங்காமங்கலம் பாஸ்கரன் திவ்யா தீபா சிறுகம்பூர் ராஜேஷ் கண்ணா அன்னமயில் மாமண்டூர் சம்பத் யுகனேஸ்வர் ஆதிரா கரூர் தாந்தோன்றி மலை செல்வராஜ் பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிரீஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி சென்னை திருவொற்றியூர் செல்வி சுப்பிரமணி சூர்யா சென்னை சூளைமேடு பழனிவேல் தலை ஞாயிறு ராஜா முகமது நாராயணன் நாமக்கல் மணி இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் தான் அடுத்து நம்ம கேட்க போகிறோம். இவங்கெல்லாம் வந்து நூறு சாமி என்ற படத்திலேருந்து தான் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அந்த படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை கபில் கபிலன் பாடியிருக்காங்க, சின்மயே ஸ்ரீபதா அவங்களும் உடன்பாடியிருக்காங்க. மோகன் ராஜன் அவருடைய வரிகளுக்கு பாலாஜி ஸ்ரீராம் இசையமைத்த பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்கலாம் அந்த பாடலை.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மோடு.

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார். அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று கைத்தல்,

நேரம் 8:14. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருமழிசை ராணி மணிவண்ணன், லக்ஷ்மி ஆனந்தி, ஜெயந்தி, நீலாங்கரை ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர் பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர் ஆனந்தி, கலவை அங்கிருந்து தேவராஜ், இந்துமதி, தட்சிணாமூர்த்தி, பாஸ்கரன் பெருமாள், கார்த்திக், ரமேஷ், ஆனந்தி, பொன்னுமினிடுவண்ணி கணேசன் அவங்களும் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். இவங்கெல்லாம் எந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க? பராசக்தி என்ற படத்துலேருந்து தான் பாடலை கேட்டிருக்காங்க. ஷான் ரோல்டன் ஓட குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் ஏகாதேசி எழுதி

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவில்

0: அளவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நேரம் 8:20.
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
4: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிங் கீதம் அப்படின்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். இந்த பாடல்ல வந்து பாடியிருக்காங்க அபிஷேக், கிருஷ்ணா, சரத், சந்தோஷ், சுனந்தா, நாராயணன், ரவிசங்கர், அனந்த், அரவிந்த் காமேஸ்வரன், தீபக், எம் எம் மோனிஷா இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். இமயவரம்பன் பரணி அப்படின்றவர் எழுதின பாட்டுக்கு இசை தேவி ஸ்ரீபிரசாத். இந்த பாட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரெல்லாம். தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், சிதம்பரம், தங்கராஜ், சரோஜா, பாலாஜி, ஆவடி, பிரேமா, ஸ்வேதா, மானஸ்வி, தீபக், ஆதித்யா, மந்தவெளி, புவனா, தேவி, சாருமதி, மீனா, ஜமாலியா ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாபு, ஃபர்வின், பானு, ஹசீனா, ஹாயத் பாஷா, தாராபேகம், ஃபர்சானா, தஸ்வியா கௌசர், நாஃபிஷா, இர்ஃபானா, ஹாயத் பாஷா பாய், பெரம்பூர் அங்கிருந்து ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டுக்கொடுக்கிற பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். என்ன பாடல் எல்லா டீட்டெயிலும் முதலே சொல்லிட்டோம். இப்பாட்டு கேட்க வேண்டிய நேரம்.
5: என்னமோ ஆச்சு பேசுறதெல்லாம் பாட்டா போச்சு.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் ரவிகார்டன் வீரசோழன் வீரராகவன் அப்துல் ரஃபீஸ் கான் அப்துல் ரஹீம் கான் அப்துல் ரஃபே கான் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க கூட தஞ்சை மாவட்டம் அங்கிருந்து ஆடுதுறை மாணிக்கம் அற்புதராஜ் கிறிஸ்டி ஏஞ்சல் ஃபெட்ரிக் ஜோ இவங்களா விடுமி கேட்டிருக்காங்க. குழந்தை மனோகரன் பாபு ராஜபுரம் முகமது இக்பால் வேலக்குடி ரமணா சகாதேவன் வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி குரோம்பேட்டை என் சத்யநாராயணன் பத்மா அனன்யா ஆதித்யா அனிதா வாசுதேவ் கிருஷ்ணா விஸ்வா ஆர்த்தி வருண் இவங்களாமும் உடன் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மகாராஜா என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் தான். ஜிதின் ராஜ் ஹர்ஷிகா தேவநாதன் இவங்க உடன் பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை வந்து பி அஜனேஷ் லோக்நாத். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

நேரம் 8:30. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில நம்ம இணைந்திருக்கிறோம். நேயர்களோட இதயத்தில் இடம் பிடித்த பாடல்கள், அவங்க கடிதத்தில் எழுதி அனுப்ப அந்த பாடல்களை நம்ம எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் இணைந்திருக்கிறோம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க, தேனி மாவட்டம் செந்தில்குமரன், பரமசிவம், விஜயா, மோனிகா, கணேஷ்குமார், சுபாஷினி, கலைச்செல்வன், ஷாலினி, துகிலன், அம்பத்தூர், எஸ்வி நகர், எம்டி ரவிச்சந்திரன், திருநெல்வேலி ஜானகிராமன், அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் இரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னிதி, கே கோபால் சிங், இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க யூத் என்ற படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை. இந்த பாடலை யார் யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.

0: முனைவர் ஆ. இரா. வேங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு ரெண்டு பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு ரெண்டு சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேரம் 8:35. நேர்களை நம்ம விபத்தாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருப்பத்தூர் மாவட்டம் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், நாற்றம்பள்ளி, சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருதண்டபாணி, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை, சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம், அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர், ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி, குணசேகரன், பாலக்காடு, அன்பு, கர்நாடக மாநிலம் அங்கிருந்து சுரேந்தர், இந்திரா, இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். புஷ்பா 2 படத்துலேருந்தா இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடலில் வந்து ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க, விவேகா எழுந்த பாட்டுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர்

0: நேரம் 8:40.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ரயில் என்ற படத்திலிருந்து தான் பாடல் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடல் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதவரம், உடையார் தோட்டம், ஜமுனா ஏகாந்தம், தனலட்சுமி, எழிலரசன், மிதுனாஸ்ரீ, மிதுனன், அனிதா, எழிலவன், பொழிலவன், அழகவன், சாய் தருணாஸ்ரீ, தர்ஷன். மாதவரம் ஓவியம், பொன்னோவியம், அழுகோவியம், எழிலோவியம், சுகதேவ், மித்ராஸ்ரீ, மித்ரன், மதனகுமாரி, விநாயகம், ரமணி, இயேசுபாதம், மயிலாப்பூர் பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன் எல்லோரும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பாடலை. இந்த பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க? எஸ் ஜே ஜனனி இசையமைத்து பாடியிருக்காங்க. ரமேஷ் வைத்தியாவோட வரிகள் கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

மாலதி ஆதித்யா, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், திசையின் விலை கரிசல் சந்திரபோஸ் சுஜன் மமதாபுரம், ராமஜெயம் மதுரை வாயில், வேல்நகர் மமதாபுரம் மீனா, கதிர்வேல் அப்புறம் வந்து பாடி ரவி, கலவை மேல் நெல்லி அங்கிருந்து விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா சின்னம்மாள், மதுரை வாயில் ரோஸ், இவங்களோட விருப்பத்தில் தான் நம்ம அந்த பாடலை கேட்க போகிறோம். நாம் கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டோவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டி இருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நேரம் 8:55.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி நோக்கி வந்துட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நிறைவான ஒரு பாடல் நம்ம கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை வந்து இப்போதைக்கு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாடல் ஒழிக்க போகிறது வாழை என்ற படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க சந்தோஷ் நாராயணன், மணி செல்வராஜ், மாரி செல்வராஜ் எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசையும் சந்தோஷ் நாராயணன் தான். இந்த பாடலை யாரெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மேட்டுத்தரு பொன் ஸ்ரீனிவாச மூர்த்தி, சுமதி, திருமலைவாசன், விஷ்ணுபிரியா, சாதனா ஸ்ரீ, ராமகிருஷ்ணன், அபிநயா, நிமலன், பரமக்குடி, அலங்கார ராஜ், ஆண்டனி, மர்சி, ஜெர்லின், ராமேஸ்வரம், மதீனா, ரம்ஜான், ஆசிக், தஃபிக், தாரிக், அப்புறம் வந்து முகமது ஹஃபி, ஷியாத், ஹம்சா, ரானியா, மேஹ்னா இவங்கெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. கூடவே வந்து சென்னை இளையராஜா, சுபாஸ்ரீ, தேவஸ்ரீ, அனோஜா, சமரேஷ் இவங்களும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. பொன்னகரம்லேருந்து ராஜாஜி, ஷியாமலா, பிரசாத், லக்ஷ்மி, கமலா, மன்னடி ஜோதி, லக்ஷ்மி, ஜெயா, பிரகாஷ், காவ்யா, விஸ்வா, சாந்தி இவங்க எல்லோரும் விரும்பி கேட்டுருக்கக்கூடிய பாடலை நம்மளும் கேட்டு ரசிக்கலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: நேரம் 9:50. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்தாச்சு. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில கேள்விகள், சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதற்கு நேர்கள்லாம் வந்து நல்லா பட்டாசா வெடிச்சு பதில் சொல்லுவாங்க. நல்ல ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சி இல்லையா இது? நிகழ்ச்சியில் பார்த்தீங்கனாக்கா, இன்றைக்கி நம்ம வந்து திரைப்புதிர், அதை தான் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். திரைப்படங்களில் இந்த பாடல்கள், அதுலேருந்து அதுலேருந்து கேள்விகள், இந்த மாதிரியெல்லாம் போகும்போது நேயர்களும் பதில் சொல்லி நம்மளை வந்து மகிழ்விக்க போகிறாங்க. நேயர்கள் பதில் சொல்லணும்னா தொலைபேசி வழியாக தான் பதில் சொல்லணும். அதற்கான தொலைபேசி எண்கள் 2952-0853, மற்றொரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 044 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணும் சேர்த்து டயல் செய்யலாம். கேள்விகள்லாம் கேட்டு பதில் சொல்ல தயாரா இருக்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்குமே தயாரா நம்மளுமா இருக்கும். இருந்தாலும் இந்நிகழ்ச்சியில ஒரு பாடலோட நம்ம தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிற இந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்திலேருந்து ஒலிக்க போகிறது? ஆனந்த தாண்டவன் என்ற படத்திலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். ஆனந்த தாண்டவம் படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் ஒழிக்கப் போகிறது. வைரமுத்து எழுதிய பாடல், பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கலக்கல் அரங்கத்தில் இணைந்திருக்கிறோம். கேள்வியும் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா கேட்கலாம், அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நேரம் 9:10.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to

0: strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்றத நம்ம கேட்டிடலாம். கலங்கரை விளக்கம் அப்படின்னு ஒரு திரைப்படம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பொன்னெழில் பூத்தது அப்படின்னு ஒரு பாடல் வரும். அந்த பாடலின் துவக்கத்தில், அந்த பாடலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, பாடல் தொடங்குறதுக்கெல்லாம் முன்னாடி கதாநாயகன் அவர் வந்து சிவகாமி அப்படின்னு சொல்லி அழைத்து தான் அந்த பாடலை வந்து தொடங்கும். கதாநாயகியை பார்த்து அதை கேட்டுதான் அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வேகத்தில் போய்கிட்டே இருப்பாங்க அந்த மகாபலிபுரம் அந்த இடத்துல, அப்படியே மலை உச்சிக்கு போகிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு கடல் நோக்கி போகிற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சிவகாமி அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே, அந்த சொல்லை கேட்ட உடனே அவங்க அப்படியே நின்றுடுவாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ, வணக்கம் மேம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன்.
2: சந்திரசேகர் சார் சொல்லுங்க சார்.
3: ஆமா மேம், சிவகாமி அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஸ்டன்னாகி அப்படியே நின்றுடுவாங்க, ஏன் கேக்குறீங்களா?
2: என்ன கட் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
4: வணக்கம்.
2: உங்க பெயர் சொல்லுங்க.
4: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
2: சரவணன் சார் சொல்லுங்க சார்.
4: அந்த மாமல்லன் மேல அந்த சிற்ப கலையில அந்த பொண்ணு வந்து இந்த சுமஜாதேவி அம்மா வந்து பிச்சு பிடிச்சு வேதழிச்சு இருப்பாங்க. அத வந்து சரிப்படுத்தத்தான், உளவியல் ரீதியா அதை சரிப்படுத்த சரவணன் என்ற என் பேர்ல எம்ஜிஆர் அங்க என்ட்ரி ஆகுறாரு.
2: எங்க இருந்து சார் அழைச்சிருக்கீங்க சரவணன்?
4: நான் எம்ஜிஆர் காலனி ஞானி சரவணன், கும்பகோணத்துல இருந்து.
2: கும்பகோணம்.
4: ஆமா, இத என்ன பாத்தீங்கன்னா, அது அதை வந்து அவங்க வந்து சரிப்படுத்தத்தான், குணப்படுத்தத்தான், மறைமுகமா உளவியல் ரீதியா அவங்க குணப்படுத்தத்தான் அந்த சரவணன் என்ற பேர்ல எம்ஜிஆர் அங்க என்ட்ரி ஆகுறாரு.
2: ரவி இல்ல அவரோட பேர் அது
4: ரவி. ரவி ரவி
2: பேரு
4: அந்த படம் சரவணா அப்படின்னு அந்த பேரை ஞாபகம் வச்சிருக்கு.
2: சரிங்க சார், சரிங்க. அதாவது அவங்களை குணப்படுத்துறதுக்காக அவர் அந்த நேரத்தை.
4: ஆமா, இது சுவையான செய்தி ஒன்னு சொல்லிடுறேன் மேடம். சந்திரமுகி கதை சத்யராஜிடம் பி வாசு சொல்லும் போது ரெண்டு வரி கட்டிச்சு, இது நம்ம தலைவர் நடிச்ச கலங்கரை விளக்கம்ட்டாரு. ரெண்டும் ஒரே,
2: அதாவது ஒரு குணப்படுத்துற மாதிரி ஒரு டாக்டர் கதாபாத்திரத்தை கதாநாயகன் வர மாதிரி,
4: உளவியல் பாத்திரமா சரஜாதேவிக்கே தெரியாம அதை குணப்படுத்த வர்றாரு.
2: சரிங்க சார்.
4: அத வந்து சரி மாறிருப்பாங்க நினைக்கும் போதுதான், அவங்க அந்த மலைக்கு போகும்போதுதான் உடனே வேற வழி இல்லாம டாக்டரா அதை வந்து சிவகாமின்னு குரல் கொடுக்கறாரு. பஞ்சவர்ணாசலம் எழுதிய பாடல் அங்க வரும். பொன்னெழில் புதுவாணி.
2: நன்றி சார், நன்றி. நீங்க சொன்னதுக்கும் உங்களுடைய பதிலும் வந்து நல்லாவே ஒத்து போச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, கதைப்படி சரோஜா தேவி, அதாவது அவங்க லீலா அப்படின்ற வந்து கதாபாத்திரத்துலேருந்து நடிச்சிருப்பாங்களே கதாநாயகி, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விபத்துனால சித்தம் கலங்கிடும், அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டுடும். அப்போ வந்து அவங்க கல்கியின் வரலாற்று புதினமான சிவகாமியின் சபதம் என்ற கதையால் ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. அதனால் வந்து தன்னைத்தானே அவங்க வந்து ஆடலரசி சிவகாமியாக நினச்சிப்பாங்க. அப்போது வந்து அவங்களை எப்படி நிறுத்துறது, அவங்க ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு நோக்கி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னும் பொழுது சிவகாமி அப்படின்னு அவர் அழைத்ததும் அவங்க நின்றுடுவாங்க. அவரே வந்து அவர் அவங்க வந்து நரசிம்ம பல்லவர் சக்கரவர்த்தியாகவும் நினச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள நிறுத்தணும், அந்த ஒரு அவங்களோட ஈடுபாட்டை வச்சு அவங்கள திருத்தலாம் அப்படின்ற மாதிரியான ட்ரீட் பண்ணலான்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் வந்து எம்ஜிஆர் அவர் நடிச்சிருப்பார். ஸோ அவங்களும் சொன்னாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பாடலாம் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா, நன்றி. நிகழ்ச்சியில் இப்பொழுது ஒலிக்கக்கூடிய பாடல் கலங்கரி விளக்கம் என்ற படத்தில் இருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசில் அகுரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்ம அந்த கேட்டிருந்த அந்த கேள்விக்கு வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்களும் ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க. கல்கியோட அந்த புதினம் அப்படின்றது கரெக்டு தான், ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து பார்த்திபன் கனவு சொல்லியிருக்காங்க. அதில் நம்மளுடைய சிவகாமி சபதம் அந்த படிச்சு தான் வந்து அவங்க தன்னை சிவகாமியாக நினச்சிப்பாங்க. இந்த பாடம் ரொம்ப அருமையாக இருந்தது. நேயர்கள்லாம் இங்கே வந்து வாழ்த்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துகளுக்கும் உங்களுடைய வணக்கங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, கிழக்கே போகும் ரயில் படம் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம எல்லாரும் பார்த்துருக்கவங்க தான் இந்த கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியும். இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஒரு காட்சியில் ஒரு கேமியோ கதாபாத்திரம் மாதிரின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்களேன், அவர் நடிச்சிருப்பார். அது எந்த கதாபாத்திரத்தில் அவர் வந்திருப்பாரு நீங்கள் படம் பார்த்து சொல்லலாம். ஓகேங்களா? படம் பார்த்துருக்கும் போது நம்மளுக்கு இது தெரியும், அவர் எந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காருன்றதை எனக்கு சொல்லுங்கள்.
2: கிழக்கே
1: போகும் ரயில் படம் பாத்திருக்கீங்களா? அதுல வந்து இயக்குனர் பாரதி ராஜா ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு, அவர் ஒரு சீன்ல வருவாரு. ஆமா, அது நம்ம தெரிஞ்சாதான் படம் பார்த்திருந்தாதான் தெரியும். சரிங்க மேடம், வேற சொல்றாங்களா கேக்கலாம். நன்றி
2: நன்றி மேடம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். மஞ்சள் நம்பர் பேசுறேன்.
1: வாழ்த்துக்கள், நன்றி, சூப்பரா சொன்னீங்க, நன்றி. ஸோ நேர் சொன்னது ரொம்பவே சரி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸில் அப்படி அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக ஓடுவாங்க இல்லைங்களா? அது அப்போ வந்து ட்ரெயின் கிளம்புதுன்னும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து முதல்ல பெல் அடிக்கிறவங்களை காமிப்பாங்க. அவங்க பெல் அடித்ததும் அந்த ட்ரெயின் கிளம்பிடும். அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் பச்சை கொடியெலாம் காமிக்கிற மாதிரி வர அந்த கேரக்டரில் இயக்குனர் பாரதிராஜா நடிச்சிருப்பார். ஸோ நல்லா படம் பார்த்துருக்காரு, நல்ல ஒரு ஆன்சரும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மந்தவெளியிலேருந்து வந்த அந்த நேர். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் பங்கு பெறீங்க அப்படின்னும் பொழுது பார்த்தாக்கா, நீங்கள் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீங்கன்னா அதோட நம்மளை மற்றவங்களுக்கு வழிவிட்டு விலகிடணும் இல்லையா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த ஒரு ரூலும் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லோருக்கும் வழிவிடணும், எல்லோருக்குமே வாய்ப்பு தரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இப்போ நிகழ்ச்சியில் நம்ம பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் கிழக்கி போகும் ரயில் படத்திலேருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருக்கக்கூடிய பாடல், முத்துலிங்கம் எழுதியிருந்த பாடலுக்கு இசை இளையராஜா.

அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணும்.

நம்ம கேட்டிருந்த அந்த கேள்விக்கு இங்க விவத்பாதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக்ல கூட நிறைய பேர் வந்து பதில் போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகர்மிலேருந்து எழுக்கினர் தேவா, ரெட்ஹில் சேர்ந்த ஹயத் பாஷா, மாதவரம் வீர ராகவன், மீரா வெங்கட்ராமன் அவங்க பாடல்கள்லாம் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவங்களும் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சங்கர சத்யநாராயணன், ஓகே, அவர் வந்து ஒரு தடவை தான் நம்ம நேயர்கள் பங்கு பெறணும்ன்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப ரசிக்கிறாரு. சரி, ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வியை நோக்கி நம்ம போகலாம். ஏன்னா எல்லோருடைய அந்த பதிலும் நம்மளை வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடை வச்சிருக்கு. அந்த ஒரு மகிழ்ச்சியில் நம்ம நெக்ஸ்ட் பாடல் கேட்கலாம். ஏன்னா பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் நம்மளுக்காக இருக்க போகுது. கேள்வியும் முதல்ல சொல்ல முடியாது, பாட்டை கேட்டதுக்கப்புறமா அந்த கேள்வியை நாங்கள் சொல்கிறோம். நாம் இப்போ கேட்கக்கூடிய இந்த பாடல் காற்று வெளியிடை என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கப் போகிறது. சத்யபிரகாஷ் சின்மை இவங்களோட குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதியிருந்தது. ஏ ரஹ்மானோட இசையில் இந்த பாடல் ஒழிக்கப் போகிறது. நாம் கேட்டு ரசிக்கலாம். நாம் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:30.

0: பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம் மேம், நான் சந்திரி.
0: சாரி சார், அப்ப எதுவும் கட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல எனக்கு. சரி, நீங்க சொல்லுங்க.
1: இல்ல, ஆப்போசிட் லைன் கட் பண்றதுக்கு இப்படி பண்ணிட்டேங்க. அதுதான்
0: ஆப்போசிட் லைனா என்னன்னு தெரியல எனக்கு. இங்க உங்களுக்கு கட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. சரி, என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் போல இருக்கு. ஓகே, சரிங்க சார், நம்ம நிகழ்ச்சியோட கேள்வி கேட்டலாம் இப்போ. ஓகேங்களா?
1: ஆமா, காற்று வெளியிடையில இருந்து ஒரு
0: பாடல் கேட்டீங்க இல்லையா? ஓகே, அந்த பாடல் அது சார்ந்த கேள்விதான். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த பாடல் அதாவது காற்று வெளியிடை படத்துல வரக்கூடிய இந்த பாடல், இதுல ஒரு சங்க இலக்கியத்தில் இருந்து இரண்டு சொற்கள் கையாண்டிருக்காங்க இந்த பாடல்ல. அது எந்த சொற்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உங்க பெயர் சொல்லுங்க.
2: காற்று
0: வெளியிடை படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: ஒலித்தது. அது கேட்டீங்களா? கேட்டாதான் பதில் சொல்ல முடியும். சரிங்க சார், ஓகே. அப்போ நீங்க வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, பாட்டு கேட்டாதான் சொல்லிருக்க முடியும். நன்றி நீங்க பங்கேற்றதுக்கு. விபத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: மாலா மேடம், நீங்க பாட்டு கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம். அது அல்லைன் வந்து இல்லைன்னு அர்த்தம் வருங்க.
0: அல்லைன்ற சொல்லுன்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்லைன்ற அர்த்தம் வரக்கூடிய அந்த சொல்ல கையாண்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க.
2: ராஜாமணி,
0: உங்க பேர்?
2: உங்க
0: எங்க இருந்து?
2: அரியலூர் மாவட்டத்தில இருந்து பேசுறேங்கம்மா.
0: அரியலூர், ஓகே. சொல்லுங்க மேடம்.
2: வல்லை, வல்லை,
0: வல்லை அப்படின்னு ஒரு சொல்லி வரல அந்த பாட்டுல.
2: அல்லை வல்லை அப்படின்னு சொல்லி வருதுல்ல அந்த பாட்டு,
0: அல்லை வல்லைன்னு வருதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி வரல. சரி, யாரா சொல்றாங்க கேக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நன்றி. விபத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம். திருத்தன்குடி கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம்,
3: ஆமா மேடம்.
0: எங்க இருந்து சார்?
3: தென்குடி மேடம்.
0: எங்க இருந்து?
3: திருத்தன்குடி குரு பரிகாரத்தலம்.
0: திருச்செந்தூர் குட்டை.
3: பாடல் கேட்காதா சார் இப்ப வந்து பாடல் சார்ந்த கேள்விதான் இப்ப போயிட்டு இருக்கு.
0: சரி, நீங்க சரிங்க சார், நன்றி. விபத் பாரதி, தமிழ் எஃப்எம். ஹலோ, விபத் பாரதி, தமிழ் எஃப்எம்.
4: வணக்கம்.
0: உங்க பெயர்?
4: அம்பத்தூர்ல இருந்து.
0: அம்பத்தூர்ல இருந்து
4: ரேவதி.
0: புரியல,
4: ரேவதின்னு சொன்ன?
0: ரேவதி. அவங்க வந்து அல்லை சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு நேயர் வந்து அல்லைன்னு சொன்னாங்க, இவர் வந்து நல்லை அல்லை. இந்த நல்லை அல்லை அப்படிங்கிற இந்த இரண்டு சொற்களும் தான் வந்து கையாண்டிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம சங்க இலக்கியத்திலேருந்து வந்த சொற்கள், அவங்க அந்த அங்கிருந்து அந்த சொற்களையும் இதுலேயும் நம்ம கேட்கும்போது, இப்போ இருக்கிற பாடல்கள்லாம் கூட நம்ம கேட்கும்போது எவ்வளோ காலம் தொடர்ந்து தொடர்ந்து அந்த அந்த வார்த்தைகள் அப்படியே வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அந்த சொற்கள். அதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. குறுந்தொகை என்னும் அந்த ஒரு சங்க இலக்கியத்திலேருந்தா எடுத்திருக்காங்க அந்த நல்லை அல்லை அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அது வந்து நெடுவெண்ணிலவே அப்படின்னு வரும். இவங்க வந்து நன்னிலவே அப்படின்றாங்க, அப்புறம் நல்லிலவேன்றாங்க. ஆக்சுவலாக இது என்ன மாதிரியான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தலைவி வந்து தலைவனோட வருகைக்காக காத்திருக்காங்க. தலைவன் வந்து ஒரு நல், அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு இன்னும் மனம் ஆகலை. அந்த மாதிரியான காலகட்டத்தில் தலைவன் வந்து தலைவியை பார்க்க வரணும் அப்படின்னாக்கா, எல்லோரும் உறங்கிய பிறகு ஒரு இரவு நேரத்தில் தானே வர முடியும். அப்போ வந்து தலைவி வந்து பெரிதாக தோன்றக்கூடிய வெளிச்சம் தரும் நிலவை வந்து பழிக்கிறாள். நிலவை பார்த்து திட்டுறாங்க. ஏன் திட்டுறாங்க அப்படின்னாக்கா, கருமையான அடிமரம் கொண்ட வேங்கை மர பூக்கள் உதிர்ந்து மூடி கிடக்கும் ஒரு பாறாங்கல். அவங்க வந்து வெயிட் பண்ணுற அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேங்கை மரம், நல்ல கருப்பான அடிபாகம் இருக்கக்கூடிய வேங்கை மரத்துக்கு கீழே பாறைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அவங்க நின்றுட்டுருக்காங்க. அந்த மரத்துலேருந்து பூக்கள்லாம் உதிர்ந்து அந்த பாறையை வந்து மூடி இருக்கு, ஆனால் அங்கங்கே வந்து கொஞ்சம் பாறையும் தெரியுது அந்த மாதிரி இருக்குது. அப்போது அந்த வெளிச்சம் படுது இல்லைங்களா, அப்படி வெளிச்சம் படும்பொழுது அந்த பாறாங்கற்கள் வந்து புலிக்குட்டி போல் தோற்றமளிக்குதான். அதை பார்த்து வரக்கூடிய அவங்களோட தலைவன் வந்து பயப்படுவார். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இரவு நேரத்தில் வர்றதே ஒரு ரிஸ்க்கு தான் இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது உன்னோட வெளிச்சத்தால் அந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தியா, அது வந்து புலிக்குட்டி மாதிரி இருக்குது, அவர் பயந்து பயந்து வராருன்ற மாதிரி அவங்களுக்குள்ள அவங்களோட தலைவன் மேல இருக்கக்கூடிய அந்த பாசத்தினாலையும் அந்த அன்பினாலும் அவங்க நிலவையே திட்டுற அளவுக்கு அவங்க துணிகிறாங்க. இப்படி வெளிச்சமாக நீ வந்து வெள்ளையாக வந்து ஒளியை வந்து பொழியிற, அதுலேருந்து எங்களுக்கு தெரியக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புலிக்குட்டி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு, நீ வந்து இந்த நேரத்தில் என்னுடைய தலைவருக்கு வந்து நல்லை அல்லை, நீ நல்லவ இல்லை அப்படிங்கிற மாதிரி, நன்மை பயக்கவில்லை அப்படின்ற மாதிரி அவங்க நிலவை பார்த்து பேசுகிறதா இந்த ஒரு பாடல் குறுந்தொகையில் இருக்குது.

0: கருங்கால் வேங்கை வி உகு துருகல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இது வந்து இரும்பு புலி குருளை என் தோன்றும் காட்டிடை, அதாவது அந்த புலிக்குட்டி மாதிரி, புலி குருளை சொல்கிறாங்களே, புலி குழி மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த பாறை, எல்லில் வருணர் அவர் வந்துட்டுருக்காரு களவிற்கு, அதாவது அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க களவிற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு உறவில் இருக்காங்க. நல்லை அல்லை நெடுவெண் நிலவே அப்படின்னு அவங்க வர்றதுக்குள்ளே அவங்க நிலவை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஒரு கற்பனை பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் அங்கேருந்து இந்த காலம் வரைக்கும் நமக்கு இன்னுமே நம்ம குழந்தைங்கள்லாம் கேட்டு ரசிக்கக்கூடிய, இல்லை இன்னும் வரும் தலைமுறை எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய வகையில் வந்து கையாண்டிருக்காங்க நம்மளுடைய என்ன சொல்கிறது பாடல் ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள்னும் பொழுது. அப்போ தான் நம்ம தேடி தேடி தெரிஞ்சுக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க நமக்கு இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ நல்ல சொற்கள்லாம் இருக்குது அப்படின்றத நமக்காக சொல்கிறாங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியில் நம்மளுமே இருக்கும். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் நேர்களே. அதற்கு முன்
1: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
2: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கனி அப்பமுடு அவல் பூரி கப்பிய கரி மூகன் நடி பேணி.
1: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.
0: நம்ம நேயர்கள்லாம் கூட அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க நம்மளுடைய ஃபேஸ்புக்கில். பாலு விசாலாட்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் படம் பார்த்ததில்லை, பாடல் தான் கேட்டிருக்கேன்னு சொல்லி கிழக்க போடுற அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கலை துரைராஜன், புஷ்பா அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கலங்கரை விளக்கம் பாடல் வந்து கேட்டது ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. பிரமிளா தமிழ் செல்வன் நம்ம கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை இங்கே பதிவிட்டிருக்காங்க. குறுந்தகை பாடலில் தான் இந்த நல்லை அல்லை அப்படின்னு வரும், அதை அவங்க சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவரும் கரெக்டான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ரெடில் சாயத் பாஷா, அதுக்கப்புறம் இது வந்து குறுந்தொகையில் வரக்கூடிய பாடல்னு நடராஜன் சுப்பையா மேலும் கொஞ்சம் தகவல்களை கொடுத்துருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா, அப்புறம் வந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க அல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியை வந்து கேள்வியோட பாடல்கள் ஒரு சேர ரொம்ப செவிக்கு விருந்து வைக்குது இல்லையா, அது தருவது சிறப்புன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து மாதாவரம் வீரராகவன் அவர் வந்து நல்லை அல்லை அப்படின்ற சங்க இலக்கிய சொற்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து அந்த பாடலில் வரியை கூட சொல்லியிருப்பேன், ஆனால் சொன்ன உடனே யாராவது கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால அந்த படத்தோடைய பாடல் சொல்லி அப்படியே நம்ம அறிமுகப்படுத்தி பாடல் கேட்டோம். புவனகிரியிலேருந்து சுமதி பாபு அவங்களாம் வந்து முகை முகிழ் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், முகை முகிழ் அப்புறம் ஆழி இந்த மாதிரிலாம் கூட இருந்துக்கு. இருந்தாலும் இந்த 2 சொற்கள் வந்து ரொம்பவே பிரசித்தமாக இந்த பாடல்லேருந்து எடுத்தது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேட்டு மகிழ்ந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்தபோது அவர் பேச வரதுக்குள்ளே கட் ஆகிடுச்சு, அதனால தான் வந்து நம்ம மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவங்க பேசவே இல்லை, அவங்க ஹலோ சொன்னதோட கட் ஆகிடுச்சு, கேள்வியும் நம்ம கேட்கல. அதுதான் வந்து இங்கே ஜெயகிருஷ்ணன்றவர் கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில் தான் நம்ம சொல்லியிருக்கோம். பாடலோட விளக்கத்தை அருமையாக எடுத்துரைத்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரமிளா தமிழ் செல்வன் நம்மளை வாழ்த்திருக்காங்க. நேரம் 9:44:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்மோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து எழுதி இசையமைத்த முதல், அவரே எழுதியிருக்கார் ஒரு பாடலை, அதுக்கு இசையும் அவரே அமைத்திருக்கார், அந்த முதல் பாடல் எது அப்படின்றதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலோட நேர்கள் வருவாங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்,
3: வணக்கம்.
0: உங்க பெயர்?
3: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோ துரை.
0: துரை
3: ஏற்றி இசைமைச்சு பாடிய முதல் பாடல் என்னுடைய நாலேஜுக்கு 85 வந்த இதய கோயில் நினைக்கிறேன். இதயம் ஒரு கோவில்.
0: ரொம்ப சூப்பர், கரெக்டா தான் சொன்னீங்க. இதய கோவில் படத்துல இதய

அந்த படத்துல வரக்கூடிய இதயம் ஒரு கோவில் பாடல் தான் அவர் முதல் முதல்ல எழுதி இசையமைத்தது அப்படின்ற மாதிரி தரவு. ஆமா ஆமா, நாமளுமே அந்த மாதிரி எடுத்ததுலேருந்தா நம்ம சொல்றோம். நீங்க துரை எங்க இருந்து சார்? வலங்கை வாழ்த்துக்கள், ரொம்ப சரியா சொன்னீங்க, நன்றி. இதய கோவில் என்ற படத்துல இருந்தா ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம். அந்த பாடல் தான் வந்து இளையராஜா அவர்கள் எழுதி இசைமித்த முதல் பாடல் என்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்கு. இளையராஜாவே வந்து பாடியிருக்கக்கூடிய வகையில் இருக்கிற அந்த பாட்டை தான் நம்மளுமே கேட்க போறோம். அவரே எழுதி இசைமித்த அந்த பாடல் இதோ.

0: இங்கே வந்து மேலப்பேட்டை அவரும் பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அன்பு ராணி அவங்க வந்து சிவகாமியின் சபதம் முதல் பாடல் வரிகள் அதுலேருந்து நல்லை அல்லை குறுந்தகை விளக்கம் வரி விளக்கம் அப்புறம் வந்து கலக்கல் அரங்கில் வந்து சிறப்பாக வழங்கிட்டுருக்கோம் அப்படின்றத வாழ்த்திருக்காங்க. கீழக்குடி அங்கேருந்து பெரியசாமி அவர் வந்து கேட்டிருந்த கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. 1985 வந்து இதயம் ஒரு கோவில் அதில் வந்து இந்த பாடல் இப்போ ஒழித்தது இல்லையா, அந்த பாடல் தான்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. அவங்களும் நன்றியும் சொல்லியிருக்கலாம். நம்ம ரெடில் சேர்ந்த ஹயத் பாஷா அவருமே வந்து நல்ல எல்லை பாடல் அந்த அந்த இரண்டு வார்த்தைகள் இருந்தது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு சொற்கள் அந்த அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அந்த விளக்கம் எல்லாம் சொன்னீங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லிட்டு ஹயத் பாஷா ரெடில் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவை நோக்கி வந்துருக்கோம். நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நிறைவான கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேள்வி கேட்டு பாட்டு போடும்போது நம்ம நிகழ்ச்சியோட நிறைவை செஞ்சிருவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரைப்படம் ஏர்போர்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இந்த இரண்டு திரைப்படங்களையும் வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஏர்போர்ட்டுன்னு ஒரு திரைப்படம் வந்திருக்கா அப்படின்றது தெரியணும் உங்களுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்துருக்கணும், அப்புறம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படமும் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம பங்கு பெற முடியும் இல்லையா. இதெல்லாம் நம்ம முதலே சொல்லிக்கிறோம். விபத் பாதி
1: தமிழகம்
0: ஹரி சார், ஏர்போர்ட் திரைப்படம் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு
1: திரைப்படம்
0: டைரக்டர் கிடையாது. நான் வந்து எப்படி கேக்குறேன்னா படம் பாத்துருப்போம் இல்லையா, அப்படி தெரியும்.
1: ஆமா சத்யராஜ் இருப்பாங்க.
0: சத்யராஜ்
1: ராதா.
0: ஓ, இரண்டு படங்களையும் சத்யராஜ் இருக்காரு இல்லையா, அது ஒரு ஒற்றுமை வச்சுக்கலாம். சரி ஓகே, அந்த விதத்துல உங்களுக்கு கரெக்ட் தான், வாழ்த்துக்கள். ஆனா இன்னுமே ஒண்ணு இருக்கு. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்
2: டி நகர்ல இருந்து ரமா ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
2: அந்த ரெண்டு படத்துலயுமே பாடல்கள் கிடையாது.
0: சூப்பர், பாடல்கள் கிடையாது. ஏர்போர்ட் அப்படின்ற படத்திலயும் பாடல் இல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த படத்திலயும் பாடல்கள் இல்ல. இதுதான் வந்து சரியான ஒரு ஆன்சர். ரெண்டு படத்துலயுமே பாடல் இல்லை அப்படின்னும் போது நம்ம வேற ஒரு பாடல் தான் கேட்போம். நம்ம என்ன பாடல் கேட்போம் அப்படின்றதுக்கு ஒரு க்ளூவும் வந்து இப்போ வந்துருச்சு இல்லையா. ஆமாம், நம்ம கேட்கக்கூடிய பாடல் அரங்கேற்ற வேலை என்ற படத்திலேருந்து தான் ஒழிக்கிறதுக்காக இருக்குது. கேஜிஎஸ்எஸ் உமா ரமணன் இவங்களோட குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்த பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்யராஜ் இரண்டு படங்களிலுமே வந்து ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு, போலீஸ் ஆஃபீஸரானு. புத்தகரம்லேருந்து நடராஜன் சுப்பையா போட்டிருக்காங்க, அதுவுமே கூட ஒரு வகையில் ஒற்றுமைன்னு எடுத்துக்கலாம், அது ஒரு ஆன்சர்னும் எடுத்துக்கலாம். இதே கோவில் திரைப்பட பாடல் எஸ்பிபி அவங்களோட பாடி உள்ளார் இல்லையா, அது அப்படின்றதையும் அவங்க இங்கே பதிவிட்டிருக்காங்க. சரி ஓகே, ரெண்டு திரைப்படங்களையும் பாடல் இல்லை அப்படின்றதையும் இப்போ சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அரங்கேற்ற வேலை என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறது.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: கலக்கல் அரங்கம். கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேயர்களே, நேரம் 10:05. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் நேயர்கள் இந்த ஒரு மணி நேரமும் தொடர்ந்து கேட்கலாம் கதையும் கானமும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த ஒரு மணி நேரமும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல

கதையோட இனிய கானங்களும் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கதை வந்து பார்த்திங்கன்னா, நிறைய கதைகள் வந்து நமக்கு சிறு வயதிலேருந்தே நம்ம நிறைய கேட்டிருப்போம். கதையோடு வந்து கானம் கேட்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதுவும் இந்த காலை வேளையில் கதையோடு கானம் கேட்டால் இன்னும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது நம்ம நேரடியாக வந்து நிகழ்ச்சியில் ஒரு கதைக்கு போவோம். தொடர்ந்து வந்து வகுப்பறைக்கு லேட்டாக வரக்கூடியவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆசிரியர் வந்து ஏன் லேட்டுன்னு சொல்லி கேட்டு திரும்ப திரும்ப அவங்க வந்து வகுப்புக்கு லேட்டாக தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி தலைமை ஆசிரியர் வந்து சரி இதுக்காகவே நம்ம வந்து பேரண்ட்ஸும் அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டும் வச்சு நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேயே அவங்க வந்து இதை தொடர்ந்து இதை வந்து ரொம்ப நாளாக இழுக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பத்துலேயும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங்கும் வந்து வைக்கிறாங்க. அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு வகுப்புகள் வாரியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வகுப்புக்கும் வகுப்பு ஆசிரியர் ப்ளஸ் வந்து தலைமை ஆசிரியர் கண்காணிச்சிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஒவ்வொரு குவாடினேட்டர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாணவர் வந்து வகுப்புலேயும் ரொம்ப சுட்டி அவர் வந்து லேட்டாகவும் வராரு. அங்கே வந்து கேட்குறாங்க வந்து ஏன்பா லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, வர வழியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மேம், இது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அந்த மாணவன் சொல்கிறார், இல்லை மிஸ் அதெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் லேட்டு கிடையாது, என்னை எழுப்புறதே வந்து 8 மணிக்கு தான் எழுப்புகிறாங்க, 8:30 ஸ்கூலுக்கு வந்து 8 மணிக்கு எழுப்பி விட்டேன், நான் எப்படி டெய்லி கரெக்டாக வர முடியும், 8 மணிக்கு எழுப்பி விட்றாங்க, அதுக்கப்புறம் தினமும் காலையில் குளிச்சுட்டு தான் வந்து சுத்தமாக தான் ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, சரி குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு உடனே ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி ரெடி ஆகிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா காலையில் சிற்றுண்டி சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க, சரி சாப்பிட்டு தான் போகணுன்னு பார்த்தா தலையை நீட்டாக வாரிட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் டக்கின் பண்ணிட்டு தான் ஷூலாம் போட்டு தான் போனோம் அப்படின்னு சொல்லுங்கள், சரி அதையும் போட்டுட்டு சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்கன்னு பார்த்தா வர வழியெல்லாம் டிராஃபிக் ஆகுது, சாலைகளும் வந்து பள்ளமும் மேடுமாக இருக்கிறதுனால வேகமாகவும் அப்பாவால் ஓட்டிகிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விடாமல் வந்து டக் ஆஃப் வர மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறான். அவங்க அப்பா உடனே சொல்கிறார், ஆஃபீஸில் நாங்கள் தான் வந்து அப்பாலஜி லெட்டர் கொடுக்கணும் லேட்டாக வந்ததுக்கு லீவ் போட்டதுக்குன்னா, பசங்களுக்கு அதேமாரி தான் வந்து அப்பாலஜி லெட்டர்ஸ் வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வந்து மிஸ்ஸு கிட்டே வந்து கேட்கும்போது உடனே வந்து சொல்கிறான், மிஸ்ஸு வந்து சொல்கிறாங்க, டே நீ உட்காந்து லெட்டர் எழுதுறா, இனிமேட்டு நான் வந்து லேட்டாக வரமாட்டேன், நானே வந்து சீக்கிரமாக வந்து நானே சீக்கிரமாக கிளம்புறேன், அதனால் கூட்டிகிட்டு வந்து விடுறது பொறுப்பு வந்து அப்பாவுடைய பொறுப்புன்றதுனால நீ வந்து என்ன பண்ண எனக்கு லெட்டர் எழுதி கூட இனிமேட்டு நான் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் வந்து சொல்கிறாங்க, மிஸ் இதை வந்து என்னுடைய தப்பு ஒன்றும் கிடையாது, இது வந்து அவங்களுடைய தப்பு தான், பேரண்ட்ஸோடைய தப்பு தான், அவங்ககிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி பேச அந்த அரங்கமே வந்து ஒரு கலகலப்பாக வந்து நிகழ்ச்சியில் அப்படி போயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்து ஒரு நகைச்சுவையோடு ஒரு கதையை கேட்டோம், வாங்க அடுத்து ஒரு கானம் கேட்டுட்டு தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் FM 102.3.

கதையும் காணமும் நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்டு உனக்காகவே வாழ்கின்றேன் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. பாடல் வைரமுத்து. நேரம் 10:09:15. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கதையும் காணமும் நிகழ்ச்சியில் முன்னதாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைச்சுவையான ஒரு கதையை கேட்டோம். நேரம் தவறாமை, நேரம் பின்பற்றாமை, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களெல்லாம் எஸ்கேப் ஆகிறதுலாம் கூட உண்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மகனுக்காக வந்து தந்தை வந்து அப்பாலஜி லெட்டர் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு நகைச்சுவையான ஒரு அரங்கம் நிறைந்த ஒரு நகைச்சுவையான கதையை நம்ம கேட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவரும் ஒரு பேஷண்ட்ஸும் வந்து பேசிக்கிறாங்க. எது செஞ்சாலும் எனக்கு வந்து ஞாபகமே இருக்க மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர்கிட்ட வந்து ஒரு தெரிஞ்ச பேஷண்ட்ஸ் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காரு. அவரும் வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்ருக்காரு. சரி, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, நோயாளிகிட்ட கேட்குறாரு. அவர் வந்து சொன்னார், நான் வரும்போது இந்த வழியாக தான் நடந்து வந்தேன். இல்லைங்க, நீங்கள் காலையில் என்ன பண்ணீங்க அந்த வேலையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, காலையில் எழுந்தேன், தினம் சரி செய்யக்கூடிய பணிகள்லாம் செஞ்சேன், அதை தான் சொல்லுங்கள் என்னென்ன வேலைகள்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் அதையும் வந்து ரொம்ப யோசிக்கிறார். உட்காந்து காலையில் எழுந்தேன், பல் துலக்கினேன், அடுத்தது டிஃபன் சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் வந்து வழக்கமாக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றதுக்காக அந்த ட்ரீட்மெண்ட்காக வந்தேன். சரி, அதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் என்ன பணிகள்லாம் நீங்கள் செஞ்சீங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்களே டாக்டர், எனக்கு வந்து இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இல்லைன்னொன்னே. சரி உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு என்னென்ன பரிசோதனைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் வந்து ஒரு நட்பு ரீதியாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. எப்பயுமே மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹேபிட்டே வந்து நோயாளிகிட்ட வந்து கலந்து பேசி அவங்கள வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கக்கூடியதான் ஒரு மருத்துவருடைய ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்டிவிட்டி. இப்படி வந்து அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. சரி, நம்ம தொடர்ந்து கேட்போம். அடுத்து வந்து ஒரு பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம். 102.3

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாசலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் வேதனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி. சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
3: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1, கைத்தலம் நிறை கணி அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரி மூகன் நடிப்பேணி.
2: 2, இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.

வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும். ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உன்னிமேனன் உமாரமணன் குழுவினர் பாடிய பாடல். நேரம் 10:18 இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம், 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும். நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நமது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இன்று காலை 11 மணிக்கு அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் என்றும் இனியவையாக இடம்பெற கேட்டு ரசிக்கலாம். கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கதைகளோடு இனிய திரை இசை பாடல்கள் தான் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கோம். ஒரு மருத்துவர், அவர் தொடர்பான ஒரு பேஷியன்ஸ், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபக மறதி இருக்குது. அது தொடர்பாக அதை சரி செய்கிறதுக்கு எப்படி என்னென்ன வழிகள்லான்றதை ஆலோசனைகள்லாம் வந்து கேட்குறதுக்காக மருத்துவர்கிட்ட போகிறாரு. மருத்துவம் சில டாக்டரும் வந்து சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. இவர் வந்து MBBS படித்த டாக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எம்எஸ்சி பிஹெச்டி படித்த ஒரு அந்த ஒரு டாக்டர் படித்த ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அவர் வந்து கேட்குறாங்க, காலையெல்லாம் நீங்கள் என்னென்ன பணிகள்லாம் முடிச்சிங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்குன்ட்டு திரும்ப வந்து அவர் வந்து ஒரு முறை வந்து அனாலிசிஸ் பண்ணுறாரு. அனாலிசிஸ் பண்ணி அவருக்கு வந்து நம்ம கேட்குறதெல்லாம் அவருக்கு வந்து புரியுதா, அவருக்கு வந்து ஞாபகம் இருக்குதான்றது ஒரு பார்க்குறாங்க. அடுத்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு முயற்சி பண்ணுறாரு. சரிங்க, நான் சில இதுவெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க. அதில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொஷினரிஸ் மாதிரி ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறவங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் இருக்குது, உங்களுடைய ஹைக்யூ பவர் வந்து எவ்வளோ இருக்குன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக ஒரு மெட்டீரியல் மாதிரி கொண்டு வர. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சுற்றி கித்தி பார்க்குறாரு. நமக்கு வந்து காலையில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து டாக்டர் வேறு என்ன கேட்பாரு, நம்ம நினைவுபடுத்தி பார்ப்போம் அப்படின்னு சுற்றிட்டே இருக்கும்போது டாக்டருடைய டேபிளில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்துட்ருக்காரு. வழக்கம் போல் ஞாபகம் மறதியாக டாக்டருடைய சீட்லேயும் ஒரு போய் உட்காரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து, சரி பரவாயில்ல அவர் அங்கே தான் உட்காந்துட்டு, நம்ம இங்கேருந்து உட்காந்து அவருக்கு வந்து டெஸ்ட்டெல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து அந்த இதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. இவருக்கு எந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து ஞாபகம் மறதி இருக்குன்றது, அல்லது வந்து ஐக்கியோடைய பவர் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஆவரேஜும் டேட்டாவும் அனாலிசிஸும் வந்து போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்களுடைய அசிஸ்டண்ட்டு வராங்க. அசிஸ்டண்ட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து என்ன டாக்டர் மாறி இருக்காங்களே, டாக்டர் அங்கே இருக்கார் இவர் இங்கே உட்காந்துட்டுருக்காருன்னு அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் அவங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன், சரி பரவாயில்ல அவர் அங்கேயே உட்காரட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிறைய பயிற்சிகள் வந்து நிறைய எடுக்கணும், தியானங்கள் பண்ணணும், மெடிடேஷன்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வேலைகள்லாம் வந்து தினசரி வேலைகள்லாம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணிங்கன்றதை வந்து நீங்கள் வந்து நினைவுபடுத்தி பார்க்கணும், அதையும் மீறி உங்களுக்கு வந்து

தொடர்ச்சியாக அது இருக்குதுன்னா ஒரு டைரியிலையோ அல்லது ஒரு நோட்லேயோ நீங்கள் வந்து தினசரி செய்யக்கூடிய வேலைகள் அன்றாட பணிகளை வந்து நீங்கள் எழுதி வச்சுருக்கணும். அதை எது முடிச்சிருக்கீங்க முடிக்கலை எது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கொடுத்துட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து சரி இந்த பயிற்சியெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அனுப்பிடுறாங்க. இது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடகம்தான் வந்து பார்த்திங்க கதை தான் பார்த்திங்கன்னா மருத்துவர் நோயாளிக்கு இடைப்பட்ட ஒரு உரையாடலே வந்து நம்ம ஒரு கதையை நம்ம கேட்டோம். அடுத்து வந்து இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு தொடர்ந்து நம்ம பேசுவோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: கங்கையமரன் இயற்றிய பாடல் கேட்டும். இளையராஜா இசையில் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடிய பாடல் அது. நேரம் 10:27:40. நினைப்படுத்துகிறோம் நேயர்களே, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று காலை 12 மணி, இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். 1980 மற்றும் 90 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் கதையும் கானமும். பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சி. கதையும் கானமும் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-ல. கடினமான தத்துவம் கூட சிறு கதைகள் மூலம் எளிமையாக புரிய வைக்க முடியும் இந்த கதையும் காணும் நிகழ்ச்சியின் மூலமாக. அடுத்து வந்து மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து சில நேரங்களில் வந்து வீட்டில் பிள்ளைகளை வந்து ரொம்ப கட்டுப்பாடோட ரொம்ப அவங்கள வந்து வெளியில் எங்கேயுமே அனுப்பாமல் என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சு பூட்டி வச்சு நம்ம ரொம்ப கட்டுப்பாடு வந்து கொடுத்துட்ருப்போம். இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் சில பொருட்களை கூட அவங்கள வந்து எடுக்கக்கூட விட மாட்டோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்கள ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அல்லது அவங்களோட அவங்கள் வயசுக்கு உள்ள பிள்ளைகள் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அதை பார்த்தாங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட போயிட்டு விளையாடுவாங்க, ஏதாவது பொருட்களை வந்து எடுத்து பார்ப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துடைய ஒரு குழந்தை தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த சாலட்டு அந்த இது கொடுக்குற ஐஸ் இது கொடுக்கறது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா வாங்கி எல்லாத்தையும் பார்க்குறாங்க, சாப்பிட்றாங்க. பக்கத்தில் இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து அவங்க வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. அப்படி ஒவ்வொன்றா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு விளக்கு ஒன்று இருக்குது. அந்த விளக்கை போய்ட்டு அவங்க வந்து ஓடும்போது காலில் பட்டு தட்டி கீழே விழுந்து அந்த ஃபங்க்ஷனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபலீகரமாக ஆகக்கூடிய ஒரு நிகழ்வும் நம்ம வந்து இந்த கதையும் காண மூலியமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. கட்டுப்பாடு வந்து ஒரு அளவுக்கு தான் நம்ம வந்து கொடுக்க முடியுமே தவிர அளவுக்கு மீறி போச்சுன்னா அது மடை திறந்த வெள்ளம் போல் ஆகிடும் அது. நேரம் 10:30.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandal.

அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து ஜென்சி குழுவினருடன் பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 10:36:25. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திற்காக வைரமுத்து இயற்றிய பாடல் கேட்டும் பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இளையராஜா. நேரம் 10:41.
1: Every great journey begins with people coming together to listen.

0: To learn, to imagine what's possible, this is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமைதோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாசலபதி.
1: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நினைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி. சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
3: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 1 கைத்தல்.

0: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.
1: நேரம் 10:45:20. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கதையும் கானமும். அடுத்தடுத்த சுவாரஸ்யமான நகைச்சுவையான சிந்திக்கக்கூடிய கதைகளோடு இனிய திரைசை பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் விவத் பாரதி தமிழகம் 102.3. அடுத்து என்ன கதைன்ட்டு எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய பதிவுகளை விவத் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூலில் தொடர்ந்து அனுப்பலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ராஜாவுடைய கதை. ராஜாக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய அரண்மனையில் வந்து ஒரு பூனையை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கார். அவர் எங்கே போனாலும் அந்த பூனை வந்து அவர் கூடவே வரும். அவர் உறங்க போனாலும் சரி, அல்லது வந்து அவைக்கு போனாலும் சரி, அல்லது வந்து

மந்திரியார்களுடைய அவையில் பேசிகிட்டு இருந்தாலும் சரி அங்கே கூடவே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூனையை வந்து அவர் ஒரு நம்பிக்கை பாத்திரமாக வந்து கூடவே வச்சுட்டே இருக்கிறாரு. சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்து தனியாக வந்து சில ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளும் பொழுது கையில் வந்து ஒரு விளக்கு ஒன்று வந்து எடுத்துகிட்டு போவார், கை விளக்குன்னு சொல்லிட்டு. அதை என்ன பண்ணுறாரு, அந்த விளக்கை கொண்டு போகும்போது வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால என்ன பண்ணுறாரு, பூனையுடைய தலையிலேயே வச்சிடுறாரு. பூனையும் என்ன பண்ணுது, அதுக்கு தெரியாது இல்லையா, அது விளக்குன்றது தெரியாது. அவரும் ராஜா எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த விளக்கோட அந்த பூனை வந்து அங்கங்கே நகர்ந்துகிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அவரும் என்ன பண்ணுறாரு, அவருடைய பணிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, முடிச்சிடுறாரு. அவர் சிறு சிறு ஆய்வு பணிகள் அல்லது இரவு நேரங்களில் போயிட்டு அரண்மனையில் சில தகவல்கள்லாம் வந்து சேகரிக்கிறது, பாதுகாப்பு தொடர்பானது, இது மாதிரி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த விளக்கும் அவர் பூனையுடைய தலையில் தான் இருந்துகிட்டே இருக்குது. அவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வந்துடுறாரு, பணிகள்லாம் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும்போது மந்திரி வந்து கேட்குறாரு, என்ன ராஜா இது வந்து விளக்கு

இது மாதிரி அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இந்த பூனை வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த விளக்கும் ஒரு பூனையோடைய தலையில் தான் இருந்துகிட்டே இருக்குது. அவரும் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வந்துடுறாரு, பணிகள்லாம் முடிச்சுட்டு வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கும்போது மந்திரி வந்து கேட்குறாரு, என்ன ராஜா இது வந்து விளக்கு வந்து தூக்கி பூனையோடைய தலையில் வச்சுருக்கீங்க, அது கீழே விழுந்துருச்சுன்னா கொட்டிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், கூடவே இருக்கும், எங்கே போனாலும் கூடவே வரும் அப்படியான, சரி இதுக்கு ஒரு ஒரு சோதனை ஒன்று பண்ணி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மந்திரி வந்து ராஜா கிட்ட கேட்குறாரு, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ வருஷமாக இருக்குது நம்ம வந்து இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கோம், எங்கே போனாலும் கூடவே வருது, அதனால் நமக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை எந்த இடையூறும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு மந்திரி வந்து அவர் வந்து அந்த பூனையை வந்து பரிசோதிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு நாலஞ்சு எலிகளை வந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அந்த பூனைக்கு முன்னாடி விடுறாரு. பூனையும் பார்க்குது, எலியும் வந்து நாலஞ்சு எலிகளை வந்து அங்கே விடுறாரு. தலை பூனையோடைய தலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கும் இருக்குது. என்ன நடக்கும் நமக்கு வந்து பார்க்கும்போது, அது பூனை வந்து எலியை பிடிக்குமா இல்லை வந்து ராஜா கொடுத்த அந்த விளக்கை வந்து தலையில் வச்சுட்டு சாதுவாக இருக்குமான்றது வந்து தொடர்ந்து கேட்போம். இணைந்திருங்கள், இது விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குழுவினர் பாடிய நிழல்கள் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் இயற்றிய பாடல் கேட்டும் இசை இளையராஜா. நேரம் 10:52 விவத் பாரதி தமிழகம் 102.3 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையும் கானமும். ராஜா வளர்த்த பூனையோடைய கதைகள் பற்றி நம்ம கேட்டுட்டு இருந்தோம். மந்திரி வந்து அடுத்த கட்ட முயற்சியை என்ன பண்ணுறாரு, அந்த பூனையை டெஸ்ட் பண்ணுறதுக்காக 4-5 எலிகளை வந்து பூனைக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுறாரு. ராஜா இருக்காரு, பூனையுடைய தலையில் விளக்கு இருக்குது, பூனைக்கு எதிரவே வந்து பார்த்திங்கன்னா எலியும் இருக்குது, பக்கத்தில் மந்திரி யாரும் இருக்கார். பூனை கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றி சுற்றி யோசித்து பார்த்துட்டே இருக்குது. அடுத்த கட்டணம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளக்கை வந்து உதறி தள்ளிட்டு வேக வேகமாக ஓடி போய் அந்த புலிகள் பூனை வந்து அந்த எலிகளெல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது, ஒன் பை ஒன்னாக வந்து பிடிக்குது. உடனே வந்து மந்திரி சொல்கிறார், பார்த்தீங்களா ராஜா, நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் எங்கே போனாலும் கூடவே இருக்கும், அது அங்கே இங்கே எங்கேயுமே நகராது, அந்த விளக்கு வச்ச மழையே தான் இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இதுவே வந்து நீங்கள் ஒரு வேறு இடம் போயிருந்தீங்கன்னா, இந்த விளக்கு வந்து வேறு எங்கேயாவது போய் கீழே விழுந்திருந்ததுன்னா என்ன ஆகும்னா, தீப்பற்றி எரிஞ்சு இடமெல்லாம் வந்து தீக்கரையாக இருக்கும், கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம், வந்து பூனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது, அதுக்கு தேவையான உணவு வந்து அதுக்கு எதிர கிடச்சவொன்னே அதை என்ன பண்ணணும், அதை சாப்பிட தான் தோணும் அதுக்கு வந்து. இதுதான் வந்து ஒரு கதையின் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வந்து மந்திரியார் வந்து ரொம்ப அழகாக வந்து ராஜா கிட்டே சொல்லி அதை வந்து புரிய வைக்கிறாங்க. தொடர்ந்து கேட்போம், இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3.

புலமைப்பித்தன் இயற்றிய பாடல் அது. நாயகன் என்ற திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் டி எல் மகாராஜன், பி சுசீலா குழுவினர் பாடிய பாடல் கேட்டோம். நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள் ஒவ்வொருவரும் வந்து ஒரு ஒரு கதையும் வந்து சுவாரஸ்யமாக இருந்தது, நகைச்சுவையாகவும் இருந்தது, அறிவுக்கு வந்து சில விருந்தாகவும் அமைந்தது. அதோடு நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பாடல்களுமே வந்து எங்களை வந்து துள்ளலாகவும் ஆட்டம் போட வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேயர்கள் வந்து இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. கதையும் காணமும் நிகழ்ச்சி அல்டிமேட் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேயர்களும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா செந்தில் குமரன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நடராஜன் சுப்பையா, பர்வதவர்தினி, சூளை மனோகரன், கமலாவர்தன், அதன் பிறகு கதிரவன், மேலப்பேடு தயாளன், ரங்கராஜன் டி நகர், சூளையிலிருந்து மனோகரன், முகமது பிலால், ராதாகிருஷ்ணன், மாதவரம் வீரராகவன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நடராஜன் சுப்பையா, புத்தாகரம் அந்தோனிராஜ், சாமுனி கேஎம், சூளை மனோகரன் உள்ளிட்ட எல்லா நேயர்களும் வந்து நிகழ்ச்சி அருமை சூப்பர், கதையும் காணமும் கேட்டும் ரசித்தும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது கதையும் காணமும். நேரம் 11:40.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்றும் இனியவை
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் காலை வேளையில் 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இதமான பாடல்கள், அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் பாடல்கள், இடைக்கால பாடல்கள், சுவாரஸ்யமான பாடல்கள், நகைச்சுவையான, இப்படி வரிசைப்படுத்தக்கூடிய வெவ்வேறு காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் தான் நம்ம வந்து இன்றைக்கி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களோட சில கூடுதல் தகவலும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் கேட்போம்.

மனதினாலே ஆசை நிறத்து போய்விடுமா? வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காத்திருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யட நீ ஜெல்தா செய்யட செய்யட செய்யட.

0: செய்யடா செய்யடா செய்யடா.
1: என்றும் இனியவை நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் ஒலிக்க கேட்டும். அலிபாபாவும் 40 திருடர்கள் திரைப்படத்திற்காக கந்தசாலா குழுவினர் பாடிய பாடல் அது. மருதகாசி ஏற்றி டி தட்சிணாமூர்த்தி இசையமைத்த பாடல் அது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1956 காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படம் அது. டிஆர் சுதர்சனம் இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடித்த முன்னணி நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், பி பானுமதி மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. இது போன்ற திரைப்பட பாடல்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் திரையிடப்பட்ட திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் ஒவ்வொன்றா நம்ம தொடர்ந்து கேட்க போகிறோம். நிகழ்ச்சி தொடர்பாக உங்களுடைய பதிவுகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 என்ற முகநூலையும் தொடர்ந்து அனுப்பலாம். நேரம் இப்பொழுது 11:05:40. மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நமது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz-இல் இன்று நண்பகல் 12 மணிக்கு ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டவுன் பஸ் திரைப்படத்திற்காக காமு ஷெரீப் இயற்றி கே வி மகாதேவன் இசையில் எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் இது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1955 வந்து திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம். கே சோமு அவர்களுடைய இயக்கத்தில் வந்து திரையிடப்பட்ட ஒரு திரைப்படம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி தேவி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. எம் என் ராஜம், வி கே ராமசாமி. இதில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமுக நடிகரும் நடிச்சிருப்பாங்க. வாங்க கேட்போம்.

0: எம் எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாடல் கேட்டும். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசைகளில் என்றும் இனியவை.
1: செவியோரம் சுகராகம். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

என்றும் இனிய நிகழ்ச்சியில் அடுத்ததாக மதுரை வீரன் திரைப்படத்திற்காக உடுமலை நாராயணகவி இயற்றி ஜி ராமநாதன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா பாடிய பாடல். 1956 வந்து திரையிடப்பட்ட திரைப்படம் இது. தேசாரி யோகானந்த் என்ற இயக்குனர் வந்து இயக்கிய திரைப்படத்தில் வந்து நடித்த முன்னணி நடிகர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன், பி பானுமதி, பத்மினி உள்ளிட்ட பல நடிகர்கள் வந்து இதில் நடிச்சிருக்காங்க. வாங்க கேட்போம்.

மதுரை வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பி ஆர் பந்தலு இயக்கத்தில் 1962 திரையிடப்பட்ட பலே பாண்டியா திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், தேவகி மற்றும் பலர் நடித்த இத்திரைப்படத்தில் கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடி 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
3: பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
4: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல், களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
3: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444001023 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது 1 நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு 1 நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான 1 நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
6: நேரம் 11:25. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. அந்த நாள் நினைவுகளை கண்முன்னே கொண்டு வரும் திரை இசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மீண்டும் பிஆர் பந்தலு இயக்கத்தில் முன்னணி நடிகர்களான இருந்த நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மாலினி, சரோஜா தேவி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த திரைப்படம் 1958 திரையிடப்பட்டு, சித்திரம் பேசுதடி என்ற சபாஷ் மீனா திரைப்படத்தில் வந்த சித்திரம் பேசுதடி என்ற பாடல் வந்து குமா பாலசுப்ரமணியம் இயற்றி, டி ஜி லிங்கப்பா இசையில், டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். கேட்போமா?

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5-5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கணி அப்பமுடு அவள் பூரி கப்பிய கரி மூகன் நடிப்பேணி.
0: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் விருத் பாரதி.

0: 102.3 இல். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன, உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1800-419-1800 & 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
7: வானிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
6: அட, அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
7: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
6: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
7: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இல்
8: அனைவரையும் வரவேற்போம்,
7: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
8: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
9: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
10: என்றும் இனியவை கேட்டுட்டு இருக்கோம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 அலைவரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே வி ரெட்டி, இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா கடாரி வெங்கட ரெட்டி. இவருடைய இயக்கத்தில் ஜெமினி கணேசன், என் டி ராமாராவ், சாவித்ரி மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்த மாயாபஜார் திரைப்படம் வந்து 1957 வந்து திரையிடப்பட்டது. இந்த திரைப்படத்தை வந்து ஆகா என்ற நிலாவை என்ற திரைப்பட பாடலை வந்து டி என் ராமையா தாஸ் இயற்றி கந்தசாலா இசையமைத்து பி லீலாவுடன் பாடிய பாடல்.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காது.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாரு கதையெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சு.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: என்றும் இனியவை கேட்டுட்ருக்கோம் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. நிகழ்ச்சியில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏ பீம்சிங் இவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், சரோஜா தேவி உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் நடித்து 1961 திரையிடப்பட்ட பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பாடல் தான் அது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடிய பாடல். கேட்போமா?

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

என்றும் இனியவை நிகழ்ச்சி தொடர்பாக நேயர்களுடைய முகநூல் பதிவுகள். மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய காலை வணக்கம், அலிபாபாவும் 40 திருடர்களும் பட உல்லாச உலகம் பாடல் அருமை. அதனைத் தொடர்ந்து சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா பாடல் வழங்கியது கேட்பதற்கு இனிமையாக இருந்தது.

நிகழ்ச்சி தொடரட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மகாதேவன் என்றும் இனியவை நிகழ்ச்சிகள் வளமரும் பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்தி யாதேஷ் என்றும் இனியவை பாடல்கள் அருமை சார் அப்படின்லையும் வாங்க மச்சான் வாங்க பாடல்கள் வந்து மிகவும் அருமையாக இருந்தது, கேட்பதற்கு இனிமையாகவும் இருந்தது. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சுரேஷ் ரெடில்ஸ் ஹயாத் பாஷா உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சி அருமை காதிற்கு இனிமையான கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தினி இனிய முற்பகல் வணக்கம், என்றும் இனியவை நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்களை கேட்டு வருகின்றோம். நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலே அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்தில் ஒழித்த உல்லாச உலகமே எனக்கே சொந்தம் பாடல், அதனைத் தொடர்ந்து டவுன் பஸ் திரைப்படத்தில் ஒழித்த சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் ஆர்ஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி முனிராஜ் நடராஜன் சுப்பையா காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக 1956 வெளியான அலிபாபாவும் 40 திருடர்களும் முதல்

பொன்னியம்மன் வேடு அன்னை கணேசன், முகமது பிலால், சரவணன் ராமலிங்கம், சூளை மனோகரன், பிரேம்நாத் பிரேம் உள்ளிட்ட நேயர்கள்லாம் வந்து நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்ம கேட்போம். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழகம் 102.3. என்றும் இணைவை நிகழ்ச்சியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஏசி திருலோகச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் 1966 திரையிடப்பட்ட இந்த திரைப்படத்தில் வந்து முன்னணி நடிகர்களான மக்கள் திலகமான டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜா தேவி உள்ளிட்ட பலர் நடித்த இந்த திரைப்படத்தை வந்து அன்பேவா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து நம்ம கேட்க போகிறோம். வாலி ஏற்றி எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

நிகழ்ச்சியுடைய முதல் பாடலே அசத்தலுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு கொடுத்துருக்காரு. அலிபாபாவும் 40 திருடர்களும் கிட்டத்தட்ட பெரும்பாலான நேயர்கள் வந்து அந்த திரைப்படத்துடைய பாடல்களே வந்து தொடர்ந்து கருத்துக்களை கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா புத்தாகரம் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் பாடல்கள் ஒவ்வொன்றும் இதமாக இருந்தது. நாங்கள் அந்த காலகட்டத்திற்கு பிறக்கவில்லை என்றாலும் காலகட்டத்தில் வாழ்ந்த உணர்வு ஏற்படுத்தியது வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு மணலி பெரிய சேக்காட்டிலிருந்து ஜெயக்குமார் கொடுத்துருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பகல் வணக்கம். நிகழ்ச்சியில் இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காலத்தால் அழியாத காவிய பாடல்களை மெய் மறந்து நிற்கின்றோம். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வாங்க மச்சா வாங்க முத்தான 3 பாடல்களை முக்கணியாக இருந்தது வழங்கிய ஆர்ஜி அவர்களுக்கும் நிலையத்தாருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டிமடம் கார்த்திகேயன் சூளை மனோகரன் ஆரம்ப பாடலே அசத்தல் நடராஜன் சுப்பையா டாப் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிராஃபிக் சிக்னல் மாதிரி போட்டு ஒரு இமோஜ் போட்டு அனுப்பியிருக்காங்க. நேரம் 11:54 ஆயிட்டுருக்கு. மெல்ல மெல்ல நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களும் வந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் அந்த திரைப்பட பாடலே வந்து ரொம்ப ரசித்து கேட்டிருக்கீங்கன்னு இதிலிருந்து நல்லா தெரியுது. சரி வாங்க நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலோடு நம்ம வந்து என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து ரெட்ரோ நேரம் கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பி.ஆர். பந்தலு அவர்களுடைய இயக்கத்தில் வந்து 1001 திரைப்படம் 1965 திரையிடப்பட்டு இந்த திரைப்படத்தில் முன்னணி நடிகர்களான மக்கள் திலகமான டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அப்புறம் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜி. ஜெயலலிதா அவர்கள் இருவரும் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசன் இயற்றிய பாடல். அது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி.எம். சௌந்தரராஜன் பி. சுசீலா பாடிய பாடல். இந்த பாடலோடு இன்றைய என்றும் இனிவை நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேர்களே. நன்றி வணக்கம்.

0: ரெட்ரோ நேரம்.
1: நேரம் 12:01. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைஞ்சாச்சு. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் கேட்க தயாரா இருக்கோம். நிகழ்ச்சியை துவக்கமா ஒழிக்கக்கூடிய பாடலை கேட்டுட்டு என்ன மாதிரியான பாடல்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பத்தியும் நம்ம பேசலாம்.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை நூறு வகை.

பள்ளியில கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில்

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: இன்றைய நெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் தான் கேட்க போகிறோம். அதிலும் குறிப்பாக மேற்கத்திய பாணியா அவர் பாடியுள்ள பாடல்கள் பெரும்பாலும் நம்ம வந்து ஃபோக்கான ஒரு சாங்ஸ் அவரோட வாய்ஸில் வர்றதை கேட்டிருக்கலாம். அப்புறம் வந்து இன்னுமே ரொம்ப சோகமான இல்லைன்னா ஒரு ஒரு மாதிரியான கிராமப்புறங்கள் சேர்ந்து அந்த மாதிரியான பின்னணியில் வரக்கூடிய பாடல்கள் இப்படியெல்லாம் நம்ம கேட்டு ரசிச்சிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கத்திய பாணியான பாடல்கள்லாம் கூட இவர் ரொம்ப அனாயசமாக பாட

கூடியவர் அவருடைய குரல்ல ஒலிக்கக்கூடிய அந்த பாடல்களை கேட்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியே தன்னாலே எழும்பும். மலேசியா வாசுதேவன் வந்து பாடுவதில் பல்கலை வித்தகர் அப்படின்னே சொல்லலாம். விதவிதமாக அவரால் பாட முடியும். அதில் இந்த மாதிரியான ஒரு ஜானலை நம்ம கேட்டு ரசிக்கலாம். இன்றைய அடுத்த பாடல் அதிசய பிறவி என்ற படத்திலே தான் ஒலிக்கிறதுக்காக இருக்குது. மலேசியா வாசுதேவன், சித்ரா இவங்களோட குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், கங்கை அமரன் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார். அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று கைத்தல்

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு நேரம் 12:15:25. இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில மலேசியா வாசுதேவன் குரல்ல ஒலித்துக்கூடிய பாடல் தான் கேட்டுருக்கிறோம். அதுலயும் ஒரு வித்தியாசமா என்னன்னா, நல்ல வெஸ்டர்ன் மியூசிக்கோட அவர் பாடியிருக்க மாதிரி பாடல்கள். அதுல வந்து இப்ப ரெண்டு பாடல் நம்ம கேட்டோம். நல்ல ஒரு வெஸ்டர்ன் ரொமான்டிக் ஆர்கெஸ்ட்ராவோட அவர் சேர்ந்து பாடின அந்த பாடல் தான் இல்லையா, நம்மளே வந்து எழுந்து ஆடணும் அப்படின்ற ஒரு துள்ளலா இருந்தது நம்ம கேட்க கேட்க. பாடல்கள் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு நல்ல பியோர் வெஸ்டர்ன் அப்படின்ற மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஒரு குதூகலமான பாடல்கள், ஆனா அதுல கொஞ்சம் மாடர்னான ஒரு டியூன்ஸ் இருக்கிற மாதிரியான பாடல்கள் தான் நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம் பூவிழி வாசலிலே என்ற படத்திலிருந்து மலேசியா வாசவன் எஸ்பி சைலஜா குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடலை காமகோடியன் எழுதிய இந்த பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை நேர்களே.

மலேசியா வாசுதேவன் அவர் பாட பாட அப்படியே சிரமமே இல்லாம ரொம்ப இயல்பா அப்படியே லாவகமா அவரோட இந்த மேற்கத்திய பாணியை வந்து பாட பாட அப்படியே நம்ம காற்று நாமளே மிதக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரோட குரலே வந்து அப்படி ரொம்ப ஈஸியா அப்படி காற்றுல மிதப்பது போலதான் இருக்கு. அதை கேட்க கேட்க நம்மளுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அவருக்கு இந்த மாதிரியான மேற்கத்திய பாணிகள்ல நல்லாவே கைவந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஈஸியாகவும் நல்லா நம்மளுக்கு புரிகிற மாதிரியும் நம்மளே வந்து ஒன்றி போகிற மாதிரியும் அவர் பாடக்கூடியவராக தான் இருக்கிறாரு. அதனால தான் பாடல்களில் அவர் பல்கலை வித்தகர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமெனில் நாங்கள் தரும் தலைப்பில் ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து 944400103 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக உங்களது ஒரு நிமிட பேச்சை அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பேச்சு ஒரு நிமிடத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். எழுத்து வடிவிலான ஒரு நிமிட பேச்சுகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு உணவே மருந்து.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நமது வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நேரம் 12:23:20. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். மேற்கத்திய பாணி பாடல்கள் அதனோடு சேர்ந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய குரல் இணைந்து நம்மளை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்க போறது எந்த படத்திலிருந்து? உனக்காகவே வாழ்கிறேன் என்ற படத்திலிருந்து பாடல் நம்ம கேட்க போறோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி இரண்டு பேரோட குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல். கங்கை அமரன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த பாடல் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா இவருடைய இந்த தனித்தன்மையோடு அவர் பாடுறார் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பாடல் தான் இது. பாடலில் தாளக்கட்ட அமைப்பு அப்புறம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மலேசியா வாசியவனோட அவருடைய குரல் தனித்துவமான அந்த குரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை பற்றிலாம் கவலையே இல்லை. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்களேன், நம்ம கேட்கும் போது அவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது, ஆனால் நம்ம பாடணும்னு நினைக்கும் போது ஏன் இவ்வளோ சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். பாடலில் வந்து ரிதம், அப்புறம் கிட்டார், ஸ்ட்ரிங்ஸ், பேஸ், அப்புறம் ஹார்மோனி எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து அது எல்லாமே வெஸ்டர்னோடைய அந்த தாக்கத்தை நல்லாவே நம்மளுக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட தமிழ் திரைப்பட பாடல்கள்லாம் வந்து நம்மளுடைய இளையராஜா அவர்கள் வழங்கியிருக்காரு இல்லைங்களா. அவர் நல்லாவே மலேசியா வாசுதேவன் அவருடைய குரலையும் வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. அப்படிப்பட்டு பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து கொடுத்து நல்ல ஒரு தேன்கடி சுவையான பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். கேட்டு ரசிக்கலாம் நேர்களே அந்த பாடலை.

நம்மளோட நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் வந்து பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்து எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்ருக்குறோம். நல்ல ஒரு பாடல், அருமை. நம்மளோட இந்த நேரத்தை வந்து துள்ளலாமும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது ரெட்ரோ நேரம்ன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அலிநகரம் மகாதேவன், கதிரவன், ஏழுக்கிணறு தேவா, மேலப்பேடு தயாளன், கலீல் அகமது, அப்புறம் வந்து தேனி அங்கேருந்து விசி பிச்சைமணி, அப்புறம் அலிவலம் அங்கேருந்து கோகுல் ரவிங்கிறவங்க, சுளி ரிஜா மனோகர், ஆண்டனி ராஜ் அவருமே கூட நிகழ்ச்சியில் வளம் வரும் இந்த பாடல்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுளி ரிஜா மனோகரும் முற்பகல் வணக்கம் சொல்லி ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி நல்லா தொடரணும், ஆரம்ப பாடலே அசத்தலாக இருந்தனும் சொல்லி வாழ்த்திருக்காங்க. வலங்கைமான் அங்கேருந்து துரை அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. முதல் பாடல்லேருந்து எல்லா பாடலுமே ரொம்ப அருமையாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. செந்தில் கண்ணன் ஷோபா அப்படின்றவனும் வந்து தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு தேர்வு அப்படின்னும் நம்மளை பாராட்டியிருக்காங்க. ரெட்டில் சேர்ந்து ஹயத் பாஷா அவருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நடராஜன் சுப்பையா, கண்ணன் பி மேட்டுப்பட்டியிலேருந்து அவரும் பாடல்கள்லாம் அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி சுளி ரிஜா மனோகர் இன்னொரு ஒரு பதிவும் போட்டிருக்காங்க. அவருடைய குரல் வந்து என்றென்றும் நம்மளோட இணைந்திருக்கும், நீடித்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தியாகராஜன் அப்படின்றவரும் வாழ்த்திருக்காங்க. நஞ்சுண்டேஸ்வரன் அப்படின்றவர், தியாகராஜன் நஞ்சுண்டேஸ்வரன்றவர் வாழ்த்திருக்காங்க. மேலே அப்புறம் வந்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், கலை துரைராஜன், மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், வனஜா பெரும்பாக்கத்துல இருந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடன்குடி அப்துல் ஜமிமான் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டு வாழ்த்திருக்காங்க. அருமை அருமை அருமைன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலுமே இதமாகவும் துள்ளலாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளே ரொம்பவே வாழ்த்திருக்காங்க. எல்லா நேயர்களுக்கும் நன்றி.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
3: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சிகப்பு ரோஜாக்கள் என்ற படத்திலேருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் மலேசியா வாசுவின் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடியது. வாலி எழுதியிருந்த பாடல் இளையராஜா இசையில் நமக்காக இது ஒலிக்கிறது.

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான் வந்துட்டு இருக்கமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
2: கொஞ்சம் வண்டியை நிறுத்தனா.
1: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
2: நிறுத்தனா பிளீஸ்.
1: எதுக்கு இப்ப வண்டியை நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
2: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்றேன். வாட்டி உனக்கு சொல்லியிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன். தெரிஞ்சு
1: ஓ இதான் மேட்ரா. ஓகே ஓகே, கூல்

0: ஓ, இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா தங்கம். ஓகே,
1: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
0: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா ஒரு மணிக்கு நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்போம். அதுலேயும் வந்து நம்ம பின்பற்ற வேண்டியது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் நேயர்கள் வரணுன்றது, அது இன்னுமே தொடருது தான். அதே மாதிரி பாடல் உங்கள் சாய்ஸ் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கே ரெண்டு தடவை தான், அப்படிலாம் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நேரம் 12:39:40. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம் நேர்களே.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிமுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வந்துள்ள தலைவர்களுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக இது நடைபெற்றதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இதேபோல் எத்தியோப்பியா பிரதமர் திரு அபே அகமது அலியுடனும் பிரதமர் பேச்சு நடத்தினார். இதற்கிடையே 2 நாள் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இன்று பிற்பகல் தொடங்குகிறது. இதனையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 15,000 மேற்பட்ட காவலர்களும் 200 கம்பெனி துணை ராணுவ படையினரும் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். உச்சி மாநாடு நடைபெறும் பாரத் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 500 மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இன்று தொடங்கும் இந்த மாநாடு நாளை வரை நடைபெற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்துறையில் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக அதன் விநியோக கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் விநியோக நிறுவனங்கள் கடந்த நிதியாண்டில் 2,701 கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் ஈட்டியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மின் விநியோக சேவைகள் மேம்பட்டுள்ளதாகவும் முகவர்களுக்கு இது பெரிதும் பயனளித்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2014 மின் விநியோக நிறுவனங்கள் 67,962 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டத்தில் இயங்கி வந்ததாகவும் தற்போது அந்த நிலை மாறி சாதனை அளவாக இந்த லாபத்தை ஈட்டியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மும்பையில் தொடங்கிய கட்டுமான தொழிலாளர்களின் 2 நாள் தேசிய மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொழிலாளர் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் நலனுக்கான நிதியை மாநில அரசுகள் முழு

0: முழுமையாக செலவிட வேண்டும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதை அடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஹரியானா முதலிடத்தில் உள்ளது என்றும் இம்மாநிலத்தில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 60 வயதுக்கு மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மாதந்தோறும் குறைந்தது 3000 ரூபாய் ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாதில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடையே உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஒவ்வொரு கட்ட தேர்தல் நடைமுறைகளிலும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு கியானேஷ்குமார் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் மறைவுக்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்டிமன்ற மரபின் வழியாக தமிழ் மொழியின் செழுமையை எண்ணற்ற இல்லங்களுக்கு கொண்டு சென்றவர் சாலமன் பாப்பையா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்மொழி, இலக்கியம் மற்றும் பண்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. தெலங்கானாவில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டினை 15% அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கு முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7% அதிகரிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். கல்வித்துறையில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திரு ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார். ஜார்க்கண்டில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த சிறப்பு மையங்களில் ரேடியேஷன் சிகிச்சை வசதி ஏற்படுத்தப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தனியார் பங்களிப்புடன் இந்த மையங்களை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அசாமில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோனிட்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். பாரமுல்லா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாத செயல்கள் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார். உத்தரப்பிரதேசத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 25 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 8000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 3000க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி ஷர்மா வெண்கலப் பதக்கம் வென்றார். கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-1

என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. சுப்ரியா 3 கோல் அடித்தார். மது சிடார் மற்றும் சுக்வீர் கவுர் தலா 1 கோல் அடித்தனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10 21-18 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ரக்ஷிதா ஸ்ரீயை வென்றார். ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பகத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11 21

0: தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டி மெக்சிகோவின் சால்டிலோவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் தீரஜ் பொம்மதேவரா இதில் பங்கேற்றுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சண்டிகரில் நடைபெறுகிறது. பாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மலேசியா மற்றும் எத்தியோப்பியா நாடுகளின் பிரதமர்களுடன் இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்தினார். நாட்டின் வளர்ச்சியில் தொழிலாளர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இதுவரை 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வெளிப்படை தன்மையுடன் கூடிய தேர்தல் நடைமுறைகளை இந்தியா கொண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பக்தி சர்மா வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
2: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். மேற்கத்திய பாணி இசையோடு சேர்ந்த மலேசியா வாசுதேவன் அவரோட குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா நெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில். அந்த வகையில் இந்த பாடல் வந்து நிகழ்ச்சிக்கு நிறைவாகவே இருக்கும் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய பாடல். ஆனால் அவருடைய அந்த அவர் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய பாடல் தான் இது.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: எப்பவுமே போனும் கையுமா இருக்காதே.
1: என்ன பண்றது சித்தப்பா, போர் அடிக்குதே.
0: நாங்கள் எல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும், நாங்களும் கேட்போம்.
1: அதெல்லாம் அந்த காலம் சித்தப்பா, இப்ப யாருக்கு அதெல்லாம் சொல்றாங்க?
0: ஏன் சொல்லல, நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அது மட்டுமா, நிறைய பாடல்கள் இடையே கேட்டு ரசிக்கலாம். உனக்கு பொழுதும் போகும், நிறைய நல்ல பயனுள்ள கதைகளும் கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: இதோ இப்பவே டியூன் பண்றேன்.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இன்றைய ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் மலேசியா வாசுதேவன் அவருடைய குரல்களில் ஒலித்த மேற்கத்திய பாணி பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசித்தோம். துவக்கத்திலே சொன்ன மாதிரி அவர் பாடல்கள்ல பல்கலை வித்தகராவும் இருந்தாரு. அவரோட அந்த மேற்கத்திபாணி பாடல்கள்லாம் ரொம்பவே வந்து காற்றுல மிதந்து வர ஒரு ஃபீலிங் அவருக்குமே தந்திருக்கும், நமக்குமே தந்திருக்கும். அவர் அவ்வளவு ஈஸியா பாடுற மாதிரியான ஒரு உணர்வை நமக்கு எல்லாம் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பாடல்களோட நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி

பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நம்ம இணைந்துட்டோம். நேரம் அது 1 மணி. நேயர்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தொலைபேசி வழியே விரும்பி கேட்க, அந்த பாடலை நம்ம எல்லோருமே கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி.

அந்த நிகழ்ச்சியில் இணையறதுக்காக வரும் நேயர் யாரு, அவர் என்ன பாடல் கேட்க போறாரு என்ற ஒரு எதிர்பார்ப்போட நம்மளுமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். அதற்கு முன்

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாசலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: வணக்கம்.
3: வணக்கம் மேடம். கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்திபன். நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கோம் சார். உங்களோட விருப்பமான பாடல் நீங்க சொல்லுங்க. மண்வாசனி படத்திலிருந்து நன்றி சார், கேட்கலாம் அந்த பாடலை. நன்றி.
3: ஓகே மேடம், தேங்க்யூ.
2: கோயம்பேடு அங்கிருந்து பார்த்திபன் என்ற நேயர் விரும்பி கேட்ட பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். மண்வாசனை என்ற படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். வைரமுத்து எழுதியிருந்த பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்கலாம் அந்த பாடலை.

0: விருப்பம் அப்படின்றது ஒன்று நிறைவேறும் போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடையுது இல்லையா? அதை நம்ம வந்து நேர்கள்லாம் பேசும்போது நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது, அதை உணர முடியுது. என்னோட விருப்ப பாடலை சொல்ல வரும் நேயர் யாரு? விவித் பாரதி, தமிழ் எஃப்எம். ஹலோ.
1: ஹலோ எல்லாம் மேடம், வணக்கம்.
0: வணக்கம் மேடம், நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: தாமரை விஜயஈஸ்வரன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் மேடம். உங்களுடைய விருப்பமான பாடலையும் சொல்லிடுங்க.
1: பாடல் வந்து ஜானகி அம்மா பாடி இருக்க பாட்டு, சூப்பர் பாட்டு ஒன்னு கேக்கலாம். படம் மகுடி.

0: தெரியுது. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம்.
0: ஸோ மகிழ்ச்சிய ஒரு ஒரு பரிமாணமாக கொடுக்கக்கூடிய பாடல் தான் விரும்பி கேட்டிருக்காங்க நம்மளுடைய நேரம் தாம்பரத்துலேருந்து விஜயா ஈஸ்வரன். அவங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் மகுடி என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்க போகிறது. வாலி எழுதியுள்ள பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.

0: 1:14:25. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில இப்ப வரக்கூடிய நேயர் யாரு? விவித் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: வெள்ளூர் மாவட்டம் பேர்நம்பட்டை அடுத்து கள்ளிப்பேட்டில் ஆர் கே தாஸ் பேசுறேன்.
0: ஆர் கே தாஸ், உங்களுடைய விருப்ப பாடல்?
1: எனக்கு பூக்கோள் பூகம்ப படத்துல எஸ்பிபி பாடின பாட்டு அன்பே ஒரு ஆசை இது காதில் கேட்டாயிரம்.
0: கேட்கலாம். நீங்க சொன்ன அந்த பாடல் எங்கள் காதிலும் விழட்டும். ஓகேங்களா? நன்றி, வாழ்த்துக்கள்.
1: சங்கீதராஜன் இசையில்.
0: ஓகேங்க சார். நேர் ஆர் கே தாஸ் அவரோட விருப்பத்துக்கான பாடல் தான் நம்ம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோட குரல்ல ஒலிக்கக்கூடிய இந்த பாடல் சங்கீதராஜன் அப்படின்றவரோட இசையமைப்புல ஒலிக்கிறது நமக்காக.

0: நேரம் 1:20. நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயரோட விருப்ப பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆவல் நம்மளுக்கு இருக்கு இல்லையா? யார் வர போறாங்க, என்ன பாட்டு கேட்க போறாங்க தெரிஞ்சுக்கலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: கலாவதி பேசுறம்மா.
0: கலாவதி மேடம் பேசுறீங்க, உங்களுடைய விருப்பமான பாடல்?
1: உயர்ந்த மனிதன் படமா? அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அது போல.
0: அந்த பாடல் நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. எல்லா ஞாபகமும் நமக்கு வந்து மகிழ்ச்சி தரட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.
1: வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கு நன்றி. நன்றி.
0: மேலணிக்குடி, அதாவது அரியலூர் மாவட்டம் அங்கே இருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல இருந்து கலாவதி அப்படின்ற நேயர் வந்து இப்போ பாடல் விரும்பி கேட்டாங்க. அவங்க விரும்பி கேட்ட அந்த பாடல் உயர்ந்த மனிதன் என்ற படத்திற்காக டிஎம் சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன் இவங்களாம் பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நாள்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: வணக்கம் விபுத் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: அம்பத்தூர்ல இருந்து ரவி பேசுறேங்க.
0: அம்பத்தூர்ல இருந்து ரவி சார், விருப்ப பாடல் என்ன?
1: படம் வந்து மெட்டி. பாடல் வந்து மெட்டி ஒளி காத்தோடு.
0: மெட்டி ஒளி காத்தோடு நம்மளோட கலந்தோடு ஒழிக்க போகிறது இல்லைங்களா? நாம் கேட்டு ரசிக்கலாம். நன்றி சார்.
1: ஓகே மேடம். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ.
0: மெட்டி ஒளி காற்றோடு கலந்து நம்ம செவிகளை வந்து இனிமை சேர்க்க போகிறது இல்லையா அந்த பாடல் மூலமா? கேட்டு ரசிக்கலாம். அதற்கு முன்
2: கலக்க போவது யாரு? நீதான்.
3: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுல ஒரே பலமா இருக்கே.
2: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
3: என்னது கலக்கல் அரங்கமா?
2: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
3: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: வணக்கம். நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனங்களில் இன்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்ம பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேர்களோட விருப்ப பாடல்கள் நம்மள வந்து மயிலிறகாக வருடிக் கொண்டிருக்கிறது. நேரம் 1:30.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர் அம்பத்தூர் ரவி அவரோட விருப்பத்திற்கான பாடல் தான் நம்ம கேட்க போறோம். மெட்டி என்ற படத்தின் தான் பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. இந்த பாடல் இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் பாடியுள்ள பாடல். பாடலை எழுதியிருக்காரு கங்கை அமரன்.

0: நேரம் 1:36:30. பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் நேயர் விவித் பாரதி தமிழகம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ,
1: கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க சார், நீங்க பேசுங்க.
1: சென்னை ஏழு கிணறு தேவா.
0: சரிங்க சார்,
1: 24 லட்சமா நான் வந்து.
0: சரிங்க சார், ரொம்ப நன்றி, நீங்க நல்லா புரிஞ்சுட்டு வரீங்க.
1: அடுத்த புது புது நேயர் வருதாங்களோ, எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க சார், உங்களோட விருப்ப பாடல்
1: குடியிருந்த கோயில், எம்ஜிஆர் படம், பழைய படம், அதுல வந்து உன் விழியும் என் வாளும் சந்தித்தார்.
0: கேக்கலாம் சார்,
1: பாடல் ஏன் விரும்புறேன்னா,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், அவர் எம்ஜிஆர் ஸ்டைலு, ராஜஸ்ரீ அவன் நடிப்பு, டான்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும்.
0: ரொம்ப நம்மளுக்கு புதுமையா இருந்திருக்கும் இல்லையா?
1: அந்த நேரம் அருமையா இருக்கும்.
0: சரிங்க,
1: நன்றிமா,
0: நன்றி, வாழ்த்துக்கள் சார், நன்றி.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.
5: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
6: பண்ணாதீங்க தம்பிகளா,
5: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
6: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
5: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட்

0: மாடல் வண்டியை உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது. விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல,
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: நேரம் 1:40.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9.5 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: ஏழுகிணறு தேவா அவர் விரும்பி கேட்ட பாடல், குடியிருந்த கோவில் என்ற படத்துக்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியுள்ள பாடல், வாலி எழுதியிருந்தது பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கும்பாபிஷேகம் முடிவடைந்த பின்னர் ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பக்தர்கள் கோவில் வளாகத்திலிருந்து வெளியேறாத வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார்.
2: மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகிற 17ஆம் தேதி நடைபெறுகிறது. 8000 வெஹிக்கிள் கிட்ட பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். 2000 பேருக்கு வந்து பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பக்தர்களும் வந்துட்டு போற வரைக்கும் வந்து எந்த சிரமமும் இல்லாம இந்த ஒரு நேரத்திலயும் எந்த தவறு நடக்கக்கூடாது, யாராவது குழந்தைகள் மிஸ் ஆயிருக்கூடாது, நடந்திருக்கூடாதுன்னு சொல்லிட்டு FRS கேமரா போட்டு உள்ள எல்லாமே வந்து கேமரா கண்காணிப்புல கீழே சுமார் 6000 காவலர்கள் மொத்த பாதுகாப்பு பணியும் பக்தர்கள் வந்து போற காவலர்கள் பணியில இருப்பாங்க.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு இதில் சமரச முறையில் தீர்வு காணப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் 3 அமர்வுகளில் நடைபெறும் லோக் அதாலத்தில் ஜீவனாம்சம், வாகன விபத்து இழப்பீடு, காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது. வேலூரில் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை தொடங்கி வைத்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி இளவரசன் விபத்தில் உயிரிழந்த 3 குடும்பங்களுக்கு 83 லட்சம் ரூபாய் இழப்பீட்டிற்கான ஆணைகளை வழங்கினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சொந்த அரசியல் காரணங்களுக்காக இத்தொகுதிகளின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளை தனது முடிவை அறிவிக்கவுள்ளது. கட்சியின் மாநில குழு இதற்கான முடிவை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காகித ஆலைகளின் காகித தயாரிப்பிற்காக தமிழக வனத்தோட்டக் கழகத்தின் மூலம் கூழ்மரங்கள் உற்பத்தி செய்து வழங்கப்படுவதாக தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்தின் திருச்சி மண்டல புதிய மேலாண்மை இயக்குநர் திரு திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் கிராம மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வனப்பகுதிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இக்கழகம் செயலாற்றி வருவதாகவும் கூறினார்.
3: தமிழ்நாடு காகித கூழ் நிறுவனம், சேஷசாயி பேப்பர் போர்ட்ஸ் ஈரோடை தலைமையிடம் கொண்டிருக்கின்ற 2 நிறுவனங்களுக்கும் அவங்க பேப்பர் தயாரிக்கிறதுக்கு இந்த கூழ் மரங்களை நம்ம உற்பத்தி செய்து கொடுக்குறோம். முக்கியமாக பண்ணுறது எல்லாமே வந்து குளோன் டெக்னாலஜி மூலமாக தான் ரெடி பண்ணி பண்ணுறோம். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் அளவிற்கு வந்து கூழ் மரங்களை செய்து அவர்களுக்கு வழங்குகின்றோம். இது ஒரு லாபத்தில் இயங்குகின்ற ஒரு அரசு நிறுவனம்.
0: திருச்செந்தூர் கடல் 50 அடி அளவிற்கு உள்வாங்கியதால் சேதமடைந்த சிலைகள் வெளியே காணப்படுகின்றன. கடலில் நீராடுவதில் சிரமங்களை தவிர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை ஒட்டியுள்ள கடல் இன்று காலையில் சுமார் 50 அடி தூரம் உள்வாங்கி காணப்பட்டது. இதன் காரணமாக அங்கே பச்சை நிற பாசிபடைந்த பாறைகள் அதிக அளவில் வெளியே தெரிந்தன. சுமார் 1 அடி உயரம் கொண்ட கருப்பசாமி சிலை ஒன்று கரை ஒதுங்கியது. இது அங்கு வந்த பக்தர்கள் பார்த்தபோது அந்த சிலையானது சேதமடைந்து காணப்பட்டது. கடலில் நீராடும் பக்தர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க இந்த சிலைகளை புறப்படுத்த வேண்டும் என்று வரக்கூடிய பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தொடர் விடுமுறையை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னை திருச்சி GST சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் தென் மாவட்டங்களுக்கு 2 மாற்று வழித்தடங்களில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கு ஆண்டின் பசுமை துறைமுகம் விருது உள்ளிட்ட 2 விருதுகள் கிடைத்துள்ளன. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2026ஆம் ஆண்டிற்கான சிறந்த நவீன துறைமுகம் மற்றும் மின்மய மாற்றம் திட்டத்திற்கான விருதுகள் இத்துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் துபாயில் இந்தியா நாளை நடப்பு சாம்பியன் இலங்கையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் புதுடெல்லியில் இன்று மாலை இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்.

0: இளையோரின் ஆற்றலும் திறனும் முறையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55:40. கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
3: இசையருளும்
2: இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.

0: என்னன்னு அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கு வலிக்கும்ல.
1: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போன ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: வஉசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.

0: ரெண்டு மணி ஒரு ரெண்டு திரண்டு பிடி போடுவோம் பாதி தமிழ் பண்பலை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா அத்தனை பேருக்கும் வணக்கம். அண்ட் எங்கள் ஸ்டைலில் வழக்கமாக ஏதாவது புது ஸ்டைலில் பார்த்து எடுத்து கேட்டுட்ருப்போம் ஒரு மணி நேரத்துக்கு. அண்ட் அந்த வகையில் நாம் இன்னைக்கு கேட்கறது என்ன வகையான
1: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்
0: அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கா? அண்ட் அந்த வார்த்தை நல்லா இருக்கான்னு சொல்லும் போது சவுண்டா ஒலியா அது வந்து அவ்வளோ அழகா இருக்கு, கியூட்டா இருக்குது. அந்த அர்த்தம் இருக்கு இல்லை பாட்டுக்கு தேவை கொஞ்சிறது அப்படின்னு வந்துருச்சுன்னா அது வந்து குழந்தையோ இல்லை அண்ணன் தம்பி அண்ட் அண்ணன் தங்கை அண்டு கணவன் மனைவி காதலன் காதலி எந்தவா இருந்தாலும் கொஞ்சிறதுன்னு வந்துருச்சுன்னா அந்த லிமிட் தாண்டி அன்பு அளவுக்கு அதிகமாக போகிறப்போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து விடும். இந்த ஃபோர்ஸ் அப்படி என்னென்ன பாட்டெலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜிங்கிற எழுத்துலேயே அவ்வளோ பாட்டு இருக்குது. ஓகே, அண்ட் எவ்வளோ பாட்டு கேட்க முடியுமோ அவ்வளோ பாட்டை இப்போ நாம் கேட்க போகிறோம். முதல் பாட்டு ரிக்ஷா மாமா படத்துலேருந்து. ஓகே, எஸ்பி பாலசுப்ரமணியம், பேபி பிரசன்னா, ரெண்டு பேரோட குரல்கள் குரல்களில் வாலி எழுதின பாட்டு இசைராஜா இளையராஜா.
1: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்
2: ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான் ஜிம்முக்கு சிக்கான் ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்
1: டான் டான்

0: பிரகாஷ் குமாரி செய்த ஓரம்போ படத்தில் அது மாணிக்க விநாயகம் குரலில் அந்த பாட்டு நாம் துக்குமார் எழுதினது.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.
0: ரெண்டு மணி 11 நிமிடங்களுக்கு அந்த ஜி அப்படிங்கிற எழுத்துல இருந்து என்னென்ன பாட்டு ஜி இருக்குது, என்னென்ன பாட்டு ஜி வருது என்று தொடர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறீர்கள். கேட்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். சில பாட்டெலாம் வந்து அந்த ஆமாலாம் இப்படி ஒரு பாட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து கேட்க அவ்வளோ இனிமையான பாட்டாக இருக்கும். இந்த பாட்டு ஆரம்பிக்கிறதே ஜிஞ்சா ஜிஞ்சான்னு தான் ஆரம்பிக்குது. ஆண்டு அதை தொடர்ந்து மனு சித்ரா குரல்கள் இளையராஜாவை எழுதி அவரை இசையமைத்த இந்த பாட்டு குரு சிஷ்யன் படத்தில்.

ஜி என்ற எழுத்தில் தொடங்கும் வார்த்தைகள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோ அந்த வகையில் அடுத்து கேட்க போகிறது ஜிஞ்சினக்கு ஜனக்கு. ஓகே, மனோ எச் ஆளுக்கு குரல்களை கங்கை அம்மன் எழுதினது, எகைன் இளையராஜா இசையில.

0: உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி.
1: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
4: கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஜாலியா. ஆமா, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டாலே ஜாகு ஜாலி கூட ஜீல தான் ஆரம்பிக்குது. ஜே ஓயே அண்ட் கேட்க போற அடுத்தடுத்த ஜே ஜி வார்த்தை பாடல்கள் பாட்டில் ஜிங்கன மணி வரும். அடுத்து இமான் இசையில் வர்ற இந்த ஜிக்கி என்கிற ஒரு வார்த்தை வரும், அது கேட்கறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ரஜினி முருகன் பாட்டு, இதில் ஜிகிரி ஜிகிரி ஜிகிரேன்ட்டு ஒரு வார்த்தை வரும், அத்தெல்லாம் கிடையாது ஆனால் ஜாலியாக இருக்கும் கேட்கறதுக்கு. அண்ட் வள்ளி பாட்டு, இங்கு ஜாங்குற அப்பப்போ என்ன அர்த்தம் என்றால் டிக்ஷனரியிலே கிடையாது, கடல்லையே இல்லையா என்பது மாதிரி. ஓகே, அந்த அந்த காலத்துலலாம் இந்த வார்த்தை பார்த்து வார்த்தைகள் எல்லாம் ஏகப்பட்டது வந்தது. சொல்லும்போது எப்படி வளர்ந்து பாருங்க, அந்த மாதிரி வந்தது புரியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இருக்கும். ஆனால் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு, இசையோடு கேட்டாலும் அந்த வார்த்தை புரியும் அஃப்கோர்ஸ் அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்தது. அண்ட் 13 ஜோக்கராக இருந்தால் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இப்போ வர பாட்டுலாம் வந்து சில வார்த்தைகள் மொத்த பாட்டுமே புரியாத பாட்டாக வார்த்தையாக போட்டு பாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வருது. அந்த மாதிரி இந்த 13 ஜோக்கராக இருந்தால் என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பருத்தி விரண்டில் கேட்பார்ல கருப்பு, அந்த மாதிரி கேட்க போகிற இந்த பாட்டு விவேகா எழுதினது, ரஞ்சித் சுனிதி சௌஹான் வாய்ஸில், டி மானை சைடில், ஜிங்கனமணி. எந்த படத்தில் இருந்து? ஜில்லா படத்திலிருந்து.

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார். அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கணி அப்பமுடு அவள் பூரி கப்பிய கரி மூகன் நடிப்பேணி.
0: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.

அந்த வார்த்தை தான் கேட்க போறோம். அடுத்த பாட்டு ஜிகிரி ஜிகிரி ஜிகிரான். ஓகே, திவாகர் கல்பனா ரெண்டு பேரோட குரல்கள் யுக பாரதியில் இருந்த பாட்டு. அகைன் டி மானிஸ்வேல ராஜினி.

0: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: ரெண்டு மணி 38 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 72.3 தமிழ் எஃப்எம்ல. அன்புராணி, தியாகராஜன், நஞ்சுண்டேஸ்வரன், கண்ணன் பி, மேட்டுப்பட்டியிலிருந்து பர்வதவர்த்தினி, அருள், குமரன், சந்தன, மாரி, ஒட்டுடன் பற்றி, தூத்துக்குடி மாவட்டம். பேர் பயங்கரமாகுது. இனிமே தரும் பாடல்கள் சங்கமம் இன்பமான ராகங்கள் ஆனந்தம். எங்கள் செயல் கீதங்கள் ஏற்றம் இறக்கம் நாதங்கள். அர்த்தம் புரிகிறதா தெரியவில்லை, ஆனாலும் சந்தம் சத்தமாக உள்ளது. அசையாமல் உட்கார வைத்து விட்டது, தாளம் போட்டு ஆட வைத்தது. அம்மா இங்கே வா வா. தொகுப்பு சூப்பர். ஃபேஸ்புக் வீரராகவன். ஓகே, இன்னும் பெட்டராக இருக்குங்க. அது மாதிரி அம்மா இங்கே வா வா, அசைவத்தம் தாத்தா மாதிரியே இருக்கும். நீங்கள் உங்களை எப்போ படித்தாலும் எனக்கு ஓகே. தனித்துவமான பாடல் தொகுப்பு. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து, பெரியார் நகராஜேஷ் இரவாஞ்சேரி சாகலமை. கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும் அவருக்கு இந்த பாட்டெலாம் கேட்குறப்போ. ஓகே, நான் உடைய கிளிகளுப்பாக இருக்குதுங்கிறாரு. ஹலோ, பிரச்சனையாக்கி விட்றாதீங்க. கதிரங்கன் வாரியங்காவிலிருந்து குழஞ்சிராதன், தொடர்ந்து கேளுங்க. மேலே பேர் தயாளன், திருமணிசை அஸ்வினி நாகராஜ், அன்பு சுதா. ஜில்லா முழுக்க நல்லா தெரியும். ஜி அப்படி இல்லை, ஜில்லா வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வார்த்தை தான்.

வித்தியாசமாக வார்த்தை கண்டுபிடிக்கணும். அன்புசுதா, பிரியங்கா படமா இல்லை அவங்க பேர் என்னன்னு தெரியல. இன்னொன்று, ஓகே, எனக்கு வந்து குரு சிஷியனில் ஜிங்கிட்டு ஜிங்கிட்டு தான் ஞாபகம் வந்தது. ஃபஸ்ட்டு பாட்டு போட்டது மேன்றாரு அந்தோனி ராஜ். ஓகே, அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, எழுதினர் தேவா, மிமிகிரி கலில் அண்ட் சாந்தி ரமேஷ், அஸ்வினி நாகராஜ். இங்கின மணி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வேற சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மாதிரி எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு அடுத்து டிஎம்எஸ் வாய்ஸில் கேட்க போகிறோம். அண்ட் கேட்க போகிற அடுத்த ரெண்டு பாடல்கள் இங்கு ஜாங்கிரப்பப்போ என்று ஆரம்பிக்கிற இந்த பாட்டு எஸ்பிபி வாய்ஸில். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஜி வரிசை சந்தோஷம், சோகம், ஆட்டம், கோபம் எல்லாத்தையும் ஒரே பாட்டில் செமையாக கட்டியிருப்பார் கண்ணதாசன் எழுதின பாட்டு டிஎம் சந்திரராஜன் குரல் எஸ்பிபி வாய்ஸில். இந்த பாட்டுக்கு முன்னாடி நீங்கள் கேட்க போகிறது எஸ்பிபி ஸ்வரன்லதா குரல்களில் இந்த பாட்டு.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன்.
0: போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு என்னை கொள்ளடாடு.
3: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி காஞ்சி

புரியாத வார்த்தை நல்லா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. அதில் சில பேருடைய வாய்ஸில் அது கேட்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு வாய்ஸ் தான் தேவா குரல். அண்ட் கூட சேர்ந்து பாலச்சந்திரன் பாடியிருக்காரு இந்த பாட்டு. ஜிப்லா படத்துலேருந்து இல்லை, தெரி படத்துலேருந்து.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம். விக்யான் தாரா திட்டம் குறித்து நாட்டில் உள்ள அறிவியல் தொழில்நுட்ப நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்தும் பணியினை டிஎஸ்டி எனப்படும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்துறை மேற்கொள்கிறது. 2024-25 பட்ஜெட்டின்படி மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகத்துக்கு 16,628 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 48% டிஎஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கட்டமைப்பை உறுதி செய்ய 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விக்யான், ஜெய் அனுசந்தான் என்று பிரதமர் ஒரு முழக்கத்தையும் நமக்கு அளித்துள்ளார். விவசாயியையும் படைவீரரையும் விஞ்ஞானத்தையும் ஆராய்ச்சியையும் போற்றுவோம் என்பதே இம்முழக்கத்தின் பொருள். நிதி ஆயோகின் கணக்கீட்டின்படி ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடுக்கான மொத்த செலவினம் நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டால் 0.7% மட்டுமே. இந்த விகிதத்தை உயர்த்தவே பாரத பிரதமர் அவர்கள் பெரும் நிதியையும் ஊக்கத்தையும் அறிவியல் ஆராய்ச்சிக்கு அளிக்கின்றார். டிஎஸ்டியினால் 3 மத்திய அரசு திட்டங்கள் அமல்படுத்தப்படுகிறது. முதலாவதாக அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நிறுவன மனிதவள திறன் மேம்பாடு, இரண்டாவதாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மூன்றாவதாக புத்தாக்கம் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் செயலாக்கம். இந்த 3 திட்டங்களையும் ஒன்றிணைத்து விக்யான் தாரா திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த திட்டங்களின் இணைப்பு நிதி பயன்பாட்டில் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு துணை திட்டங்கள் மற்றும் திட்டங்களுக்கு இடையே ஒத்திசைவை வளர்ப்பதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான கூறு அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோடு இணைக்கப்பட்டிருக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் தான் என்ன? மேம்பட்ட ஆராய்ச்சி கூடங்களை கல்வி நிலையங்களில் கட்டமைக்கலாம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் நீர் மேலாண்மை போன்றவற்றில் ஆராய்ச்சிகளை செய்து சர்வதேச ஒத்திசைவை மேம்படுத்தலாம், முழுநேர ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கலாம், தொழில்நுட்ப துறையில் பாலின சமத்துவத்தை அடையலாம், புத்தாக்க கட்டமைப்பு மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தலாம், பல்வேறு கல்வியாளர்கள், அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கிடையே ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தலாம். நமது நாட்டை 2047 வளர்ந்த நாடாக மாற்ற விக்சித் பாரத் என்ற இலக்கை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்துள்ளார். விக்யான் தாரா திட்டமும் அதை நோக்கியே பயணிக்கிறது. பிற நாடுகளும் சமுதாயங்களும் மின்னல் வேகத்தில் வளர்ந்து வருகின்றன. நம் முன்னேற்றத்தை விரைவாக்க தொழில்நுட்ப கல்வி செயலாற்றல் பெருகிட வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்த பாரதி, வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உபந்து செய்வோம் என்று கூறி நாம் விஞ்ஞான அறிவு பெற்று முன்னேற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இதேதான் விக்யான் தாரா திட்டமும் முன்னெடுக்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம் விக்யான் தாரா திட்டம் குறித்து.

0: எங்கள் ஸ்டைல் இந்த பாட்டோட முடியுது.
1: எங்கள் ஸ்டைல்
0: ஒலி சித்திரத்தை தொடர்ந்து பாட்டு விளையாட்டுக்கு ரெடி ஆகுங்க.
2: எங்கள் ஸ்டைல்.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்து இல்லை இல்ல,
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன்.
0: போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
3: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் கேட்க தவறாதீர்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலா கேந்திரா புரொடக்ஷன் ஸ்டாரின் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா, ரவிக்குமார், லீலாவதி மற்றும் பலர். இசை MS விஸ்வநாதன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே பாலச்சந்தர். வானொலி வடிவம் வி குமார். அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
2: மொத்தம் எத்தனை சாமான எண்ணிட்டேளாப்பா?
3: என் பொடி ரப்பி சேர்த்து 9.
4: சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி.
3: அப்படிக்கா மேகசின்? அப்படியா?
2: அப்படி பட்டையும்
3: அவர் குட் மேகசின்.
5: ஐயோ, ஹிந்தி கொலை பார்த்தா நம்ம ஊர் பொண்ணு மாதிரி இருக்கா? ஹிந்தியில என்ன கேள்வி? தப்பு தப்பா? ஏமா, எந்த ஊருக்கு போற?
2: மெட்ராஸ்.
5: ஓஹோ, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? மெட்ராஸ்ல யார் இருக்கா? பம்பாயில அவருக்கு என்ன உத்தியோகம்? தனியாவா போற மெட்ராஸுக்கு?
2: இல்ல, துணையோட தான் போறேன். ஆண் துணை, என் குழந்தை.
5: ஏண்டி அம்மா, ஆக்சிடென்ட் அமக்கல படுறத நீ மட்டும் பேசாம உட்கார்ந்து இருக்கிய? எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு சிரிச்சு விடுற. என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டியா?
2: சரி, என்ன நடந்தது?
5: ஒரு வயசு பொண்ணுமா, உன் வயசு இருப்பான்னு தோன்றது. தண்டவாளத்துல தலைய கொடுத்துட்டோம். பரீட்சையில ஃபெயிலோ காதல்ல தோல்வியோ தெரியல. என்னடி அம்மா இதுக்கும் சிரிக்கிற?
2: தோல்விகளுக்கெல்லாம் மருந்து தண்டவாளம் தானா? நான் எத்தனை தடவை தண்டவாளத்துல தலைய விட்டுருக்கணும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிச்சேன்.
6: கணவர் ராமநாதன், மனைவி அனு என்கிற அனுபமா, இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் இரு தரப்பாரின் வாக்குமூலங்களையும் தீர ஆராய்ந்து பிறகு இந்த விவாகரத்து வழங்கப்படுகிறது. குழந்தை தாயுடன் இருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என கணவர் ராமநாதன் சொல்லியிருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதந்தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.
2: இந்த ரயில் சத்தத்துல கூட இனிமையான தாளம் இருக்கு. அதப்படி என் வாழ்க்கையில மட்டும் தாளமே இல்லாம போச்சு. ரயில் தாளம் தப்பினா விபத்து, புருஷன் தாளம் தப்பினா விவாகரத்தா? ஒரு நாளைக்காவது என் புருஷன் எங்கிட்ட தாளம் பேசாம பேசியிருக்காரா?
3: என்ன பாக்கெட்ல சோறு இருக்குதா?
2: லாண்டரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன்.
3: லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோ தேடி பாக்கறியா?
7: இப்படி கட்டி பிடிச்ச அவனை பிடிக்குமா இல்ல இப்படி கட்டி பிடிச்ச அவனை பிடிக்குமா? அந்த பழைய காதலன் பழனி பண்ணி எப்படி கட்டி பிடிப்பான்? காக்கா கடினா தெரியுமா? எவனோ ஒருத்தனோட காத வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கா கடி.
3: என்னடி சட்டி அப்படிங்கற?
2: உங்க நாக்குல இருக்கிறது நரம்பா இல்ல கேள் கொடுக்க?
3: கழுத்தை நெரிச்சு கொண்டு வர
2: உங்களால முடியாது. இனி கொள்றதுக்கு என்கிட்ட என்ன பாக்கி? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கை கொண்டுட்டீங்க, என் ரத்தம் எல்லாத்தையும் கொண்டு.
3: மரியாதை இல்லாம பேசுற.
2: நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை இதுதான். கேள்வி, என் நரம்புகளை இந்த தாளத்தின் உதவியால அமைதிப்படுத்திக்கிறேன். இல்லைன்னா

0: எனக்கு ஆறுதல் சொல்ல, இந்த உலகத்துல வேற யார் இருக்காங்க?
1: போதுமா,
0: தலைவலி போயிடுச்சா?
1: என்னைக்கு பம்பாய்க்கு வந்தோமோ அன்னைக்கு பிடிச்சு தலைவலியாச்சுமா. எப்படி போகும்? சம்பளம் கூட கிடைக்கும் பேராசை பிடிச்சு பம்பாய்க்கு வந்தேன். ஒண்ணுன்னா தொலைச்சிட்டு நிக்கிற முதல்ல உங்க அம்மாவை தொலைச்சேன், அப்புறம் ஹெல்த்த தொலைச்சேன், நிம்மதியை தொலைச்சேன்.
0: பேச்ச குறைச்சிட்டா பிரஷர் குறையும்.
1: அதை மட்டும் குறைச்சி இப்ப என்ன பண்ண போறோம்?
0: ஆமா, நமக்கு எல்லாம் பெருமை கொடுக்கறதே இது ரெண்டும் தானே, பேச்சும் பிளட் பிரஷர். அதை குறைப்பானே நாங்க மாத்திரை.
2: ஹலோ அப்பா, உடம்பு எப்படி இருக்கு?
0: அப்படியே தான் இருக்கு.
2: பிரஷர் எவ்வளவு இருக்கு?
0: 180/100. அத்தோட ஆபீஸ்க்கு போறேங்கறாரு.
2: நோ நோ நோ நோ நோ நோ, லீவை இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும், அப்புறமா ஆபீஸ் வந்தா போதும். லீவை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துட்டேன் சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன்.
1: என் மகளை தனியா விட்டுட்டு நான் போயிடும் போற தோணுது.
2: ஆட்டடா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பீதின்னு நினைக்கிறேன்.
1: இல்ல சார், என் முடிவு நெருங்கிடுச்சு.
2: உடனடியா உங்க பிரச்சனை அனுவோட கல்யாணம் தானே, அதை செஞ்சு வச்சுட்டா சந்தோஷம் தானே?
3: சரி, மாசம் 2000 ரூபாய் சம்பளம் போதுமா? பெரிய கம்பெனில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில ஃபிளாட், அம்மா ஒரே பிள்ளை போதுமா?
2: என்ன, இனிமேலும் மாப்பிள்ள யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல, நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ்.
1: அனு அனு அனு,
0: நான் கேட்டுட்டு தான் பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. 15 நாள் ஆகல, அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தர் நேசிச்சேன், அவர் பேரு பரணி, அட்ரஸ்ல இருக்காரு, இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியோ அவர்கிட்ட எந்த பதிலே இல்ல. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பாத்துறேன், இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன்.
2: இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே, வெயிட் பண்றேன்.
4: எப்பவுமே புன்னகை தவிர அந்த மோனாலிசா மாதிரி தான்.
0: ஆமா, அனு அலைஸ் மோனாலிசா. பல பலன்னு இருக்கிற உங்க கண்ணத்தை அடுக்கணும்.

0: நீ எப்ப கோயிலுக்கு வந்த?
1: இப்பதான் வந்துட்டே இருக்கேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க தங்கச்சி சொல்லலையா?
0: இல்லையா.
1: எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம்.
0: என்னனு சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துட்டு போற?
1: அதே சாமி தானே எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன், நாளைக்கு விவரமா பேசுவேன். தரணி, உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேன்.
2: ஓயே, அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லையா?
1: முதல்ல கல்யாணம் பேச்சு அப்பா எடுக்கட்டும், அப்பதானே நம்ம விஷயத்த அவர்கிட்ட சொல்ல முடியும். தரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன்.
3: அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு? மாவடி தாண்டா விக்ரம் பரடி.
4: அப்படின்னா
3: தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி குண்டக்கல்.
4: நல்லா தூங்கினி அம்மா? பாத்தியா அவனே தாலிய விடாம பிடிச்சிட்டு தூங்குறான்.
1: நானே தாலிய விடாம பிடிச்சிட்டு இருக்கேன்.
4: விடாம பிடிச்சிட்டு இருக்கியா? என்ன சொல்ற நீ?
3: அதுக்கும் சிரிப்பு தானே.
2: என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை பார்த்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முடிக்கணுமே? மட்ராஸ் போறேன். குழந்தை படம் ஏன் எடுக்க?
1: எனக்கு தேவையானது எடுத்துட்டு போறேன்.
2: கரெக்ட். உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த புரியவில்லை, ஆனா அவன் கொடுக்குற ஜீவன அம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே?
1: அதுக்காக இந்த பீடிய
2: கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்னி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையா இருக்காச்சு, அப்புறம் கழுத்துல தாலி இருக்கு. அதையும்

0: தெரிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே. அது நாட்டத்தான்
1: கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கிறது எங்க அப்பா.
0: ஆயிரக்கணக்கில் பணத்தில் விளைச்சு அப்பன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனுடைய புருஷனோட.
1: சிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி கொடுக்குறேன். எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கேன். சீக்கிரமா சித்திரம் அதை
0: எழுதிக்கொடு முதல்ல.
2: அப்பா அரக்கோணம் வந்தாச்சுப்பா. ஏமா மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்பா நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மடிப்பின் இருக்கியே, சென்ட்ரல் ஸ்டேஷன் தந்தா சொல்லிடுவிய? அதுக்கும் சிரிக்கிறாடி.
3: ஓ பம்பாயில இருந்து வர்றீங்களா? ஏமா இன்னைக்கு தான் புதுசா வேலையில ஜாயின் பண்றீங்க, அரை மணி முன்னாடி வரக்கூடாது? நல்ல கொழுத்த ராகு காலம். இப்ப
4: ராகு காலம் என்ன ஒண்ணும் பண்ணாது சார்.
3: என்ன மாதிரி குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, பம்பாய் பழக்கமா?
4: குழந்தைய பாத்துக்க வேற யாரும் இல்ல, இன்னைக்கு தான் மெட்ராஸுக்கு வந்தேன். ஹோட்டல்ல தங்கியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சுக்குங்க சார்.
3: சரி சரி முதல்ல ஏஎம் பாருங்க.
5: குட் மார்னிங். ஏஎம் தான் ஏரியா மேனேஜர். என் பேரு ஜனார்தனன், எல்லாரும் ஜானி ஜானின்னு கூப்பிடும். அக்கௌண்டன்ட்
3: இத பாருங்கம்மா, அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தான், குழந்தைக்கு இல்ல. குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க.
5: உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது, குழந்தைய நான் வச்சுக்கலாம். நீங்க போய் ஏஎம் பாருங்க போங்க. சார் எனக்கு ஒரு அரைநாள் லீவு வேணும்.
3: என்னையா திடீர்னு லீவு?
5: அது பெட்டன ஒரு அவசரம்.
3: எதுக்கு அரைநாள் லீவு?
5: அது அத்தியாவசியமான சொந்த காரியம்.
3: அப்படி என்ன சொந்த காரியம்?
5: அது சொல்லித்தான் ஆகணும்னா இத பாருங்கோ.
3: ஐயே கர்மம் கர்மம், என்னையா அது?
5: குழந்தை அவனுக்கு தெரியுமா, அதனாலதான் அரை நாள் லீவு கேட்டது.
3: முதல்ல போப்பா.
5: தேங்க்ஸ்.
4: சாரி என்னை மன்னிச்சிருங்க.
5: சாரும் இல்ல, குழந்தை என்ன இதெல்லாம் செய்யணும், அப்பத்தான் குழந்தை. இதொன்னும் இல்ல, இப்ப வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் செஞ்சுட்டு வரும்.
6: ஹலோ ஹலோ, ஆபீஸ் காடி சாய் மாடியில் வச்சிருக்கேன், போயிட்டு
1: என்ன
6: பையன் அப்பா தலைவே இல்ல, நான் தான் அப்பா. நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டானா? அனு அப்பன அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டான். மதவ மேல சந்தேக வருது, கேன்சே இல்ல. இவன் உங்க கொண்டு பிறந்திருக்கானே, எப்படிதான் நம்புறது?
1: நல்ல வார்த்தையில உங்க வாயில இருந்து வராதா?
6: இதுதான் பொண்ணுகள். குழந்தை
1: போய் வாயில வந்து பிடிச்சிருக்கீங்களே, அதுக்கு என்ன தெரியும்?
6: ஒண்ணு கடிக்க மட்டும் தெரியுமா?
1: போஷன் கொஞ்சம் பாக்கலாமா?
7: போஷனை பாக்காம எப்படி கூடி வர போற? போய் பாரு. இந்த சாவி குடும்பம் பெருசா இருந்தா ஒத்து வராது. எத்தனை மெம்பர்ஸ்?
1: இல்ல நான் ஒருத்திதான்.
7: குழந்தை ஒண்ணுதானே?
1: ஆமா.
7: புருஷன்
1: இல்ல.
7: இறங்கிட்டாரா?
1: இல்ல எனக்கு புருஷனே இல்ல சார்.
7: என்னமா சொல்ற, கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைங்கிற? புருஷன் எங்கன்னு கேட்டா இல்ல எங்கிற, இறந்துட்டானான்னு கேட்டா அதுவும் இல்ல எங்கிற. ஆனா பொட்டு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிற. கழுத்துல என்ன தாலியா? இத வேற கட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரே குழப்பமா. உனக்கு வீடு குடுக்கறதா இல்ல, சாவிய கூடு.
1: நான் விவாகரத்து செய்துகிட்டவளா இருக்கலாம் இல்லையா?
7: இது அதை கூட இல்லங்க.
1: இதான் நீங்க குடி இருக்கிற வீட?
8: இருக்கு. இது பால்கனி, ஃபேன் வேண்டாம். சாயங்காலம் காத்து முடிய பிடிக்கும், பின்னே சங்கீதமும் காத பிடிக்கும். பக்கத்து பிளாட்ல ஒரு சங்கீதக்காரன் இருக்கு. இந்த பிளாட் பூரா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். நீ சோஃபா நாற்காலி எல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அளவுக்கு பிளாட் பிடிச்சிருக்க.
1: ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஆனா உங்களை ஏன் சிரமப்படுத்தணும்னு பாருங்க.
8: அதொன்னும் இல்ல,
1: கும்பிட்டுதான் வச்சிருக்கீங்களா? டவு இல்ல?
5: டவு உண்டு, ஆனா உபயோகப்படுத்துறது இல்ல.
1: ஏ நல்லா அறியாதா?
8: அல்ல, ரொம்ப நல்லா எரியும், அதான் உபயோகப்படுத்துறது இல்ல. இல்லைன்னா என்னோட ஒய்ஃபே பலியாக்கி இருக்குமா? ஸ்டவ்ல தீப்பிடிச்சுதான் அவ போயிட்டான்.
1: பர்சல ஞாபகப்படுத்திட்டேனா? உங்க கூட வேற யாருமே இல்லையா?
8: இன்னொரு ஆளு கூட இருக்கு.
1: யாரு? தம்பியா?
8: பரிச்சயப்படுத்த. இவன் தான் இன்னொரு ஆளு.
1: இது பொம்மை.

0: மோனோ நல்ல பேசுவாரு, ஏதாவது கேளுங்க பதில் சொல்லும். சொல்லுடா
1: ஜூனியர். ஜூனியரா?
0: அது என்னோட ஜூனியர் ஜானி. ஜூனியர்
1: வயசுலதான் ஜூனியர், அறிவில
0: உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன், வெளியே சொல்ல வேண்டாம். குரல்ல மாத்தி பேசுறது நான் தான்.
1: ஐயோ நீங்க பேசுற மாதிரியே தெரியலையே.
0: அது நல்லா பழகணும், பிராக்டிஸ். சரி அனு எப்ப குடி வருது?
1: நாளைக்கு. ஓகே
2: ஓகே.

0: மேகலா, தீ பிடிச்ச மாதிரி வீடெல்லாம் ஒரே போக.
1: முத முதல்ல புது வீட்டு குடி வந்திருக்காங்க.
0: அதனால சாம்பானி போட்டு வீட்டு மணக்க பண்ணிடலாம் பாக்குறியா?
1: எங்க புதுசாக கட்டிருக்கிற புடவை பத்தி நீங்க ஒண்ணுமே சொல்லலையே, அழகா இருக்க.
0: இது 300 ரூபாய் புடவை, 30 ரூபாய் புடவை அழகா இருக்கும். அதுதான் உண்மையான.
1: அப்போ நான் அழகா இல்லையா?
2: யார் இல்லைன்னு சொன்ன, தெருவாசல போய் நின்னு பாரு. போறவங்கள சில பேராவது திரும்பி பார்த்துட்டு போவா இந்த மூஞ்சியை.

0: அனு அலேஸ் முனாலிசா. புகை மண்டலத்துக்கு நடுவில் உன்னை பார்க்கும்போது ஏதோ கற்பனலத்து தேவதை மாதிரி தோணுது.
1: எனக்கு கனவு மாதிரி தெரியுது. ஏன் பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா உயிரை போக்கிக்குவேன அப்பெல்லாம் சொல்லுவேனே. ஞாபகம் இருக்கா? இன்னும் நான் உயிரோட இருக்கேனே. எப்படி உங்களுக்கு திருப்பி வரல?
0: அனு, நீ எப்படி இங்க வந்த?
1: வாழ்க்கைங்கிற மைதானத்துல விளையாட போன மறந்த விஷயமே அடிபட்டு அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் டக் ஜீரோ. நீங்க எப்படி?
0: நான் இன்னும் மைதானத்துக்கே போகல, இன்னமும் வெயிட்டிங் தான்.
1: விதி நம்ம பிரிச்சதுன்னு சொல்லல, ஆனா எது பிரிச்சது? பம்பாயில இருந்து எத்தனையோ லெட்டர் உங்களுக்கு போட்டேன், நீங்க பதிலே போடல. நான் 32 லெட்டர் போட்டிருக்கேன் உங்களுக்கு.
0: நான் உண்மையா சொல்லணும்னா 32 உண்மை சொல்லணும்.
1: அப்படின்னா எல்லா லெட்டரும் கிடைச்சதுன்னா சொல்றீங்க?
0: ஆமா, ஆனா காலம் கடந்து கிடைச்சது. எப்படின்னு கேக்குறியா? நான் தினமும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கேக்குற முதல் கேள்வி இதுதான்.
2: லெட்டர் ஏதாவது வந்தா?
3: ஒண்ணு வரலையே.
2: பாம்பேல இருந்து லெட்டர் ஒண்ணு வரல?
3: பாம்பேல இருந்தா வரலையே.
1: அப்போ உங்க தங்க சொர்ணதா எல்லா லெட்டரையும் மறைச்சிட்டான்னு சொல்றீங்களா?
0: சைக்காலஜிக்கலா அவளுக்கு ஒரு பொறாம, அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே.
1: லெட்டர் எப்ப பாத்தீங்க?
0: சொர்ணா இறந்ததுக்கு அப்புறம்.
1: சொர்ணா இறந்துட்டாளா?
0: ஆமா, பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல இறந்து போயிட்டா. ஒரு நாளைக்கு அவ ரூம்ல வேற எதையோ தேட போன போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இட் வாஸ் டூ லேட்.
4: எப்படி ஒரு தாளா

0: கல்யாணி.
1: என்னம்மா?
0: என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதம் எழுதிருக்காமா, பம்பாயில இருந்து லெட்டர் வந்திருக்கு.
2: கல்யாணமே வேண்டாம் வேண்டாம் இம்மா நாளா சொல்லிட்டு இருந்தவரு உங்க வயித்துல பால வாத்திட்டாருமா. பொண்ணு கொடுக்க வந்து வந்துட்டு போறாங்களே, அவங்க கிட்ட சொல்லிட வேண்டியதுதான்.
0: என்னது ஹிந்தில எழுதிருக்கு? வேற ஏதாவது முக்கியமான கடைதான் சேர்க்குமோ? தவறு இதுக்குள்ள வச்சிருப்பானா? யாருக்கு ஹிந்தி தெரியும்? என் புள்ள படத்தை நல்லா பாத்துக்கம்மா. அதோ அது இது நினைச்சுக்க போற. சாப்பிடுமா? பஸ்ஸுக்கு நேரம் ஆச்சு சொல்றாளா?
3: இல்ல இல்ல, பஸ்னா ஹிந்தியில போதும்னு அர்த்தம்.
0: இவளுக்கு ஹிந்தி தெரியுமா?
3: 6 வருஷம் டெல்லியில இருந்தவளாச்சா?
0: 4 நாளா தேடிட்டு இருக்கேன் ஹிந்தி தெரிஞ்சவங்கள. கொஞ்சம் செய்யறம்மா, இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லம்மா. என் புள்ள எழுதின கடதாசியோட தவறி வந்திருக்கு. ஏதாவது முக்கியமானதா இருந்தா இது அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடணும். என்னம்மா, என்ன எழுதிருக்கு சொல்லுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு.
2: உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு.
0: கல்யாணம் ஆயிடுச்சா?
2: ஒரு குழந்தை கூட இருக்கு. ஆனா அந்த பொண்ணை இப்ப விவாகரத்து பண்ணிட்டாராம். அந்த பொண்ணு பேரு அனுன்னு எழுதிருக்கு.
3: இது யாருமா எழுதிருக்காங்க?
2: வீட்டு வேலைக்காரன் எழுதிருக்கான். இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாயிட கூடாதேங்கிற நல்லெண்ணத்துல.
3: சின்ன வயசு, ஏதோ நடந்துருச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்களுக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபம் இல்ல.
0: ஆனா எனக்கு இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க.
3: என்னதான் சொல்றீங்க?
0: இதை எழுதுன

0: வேலைக்காரனுக்கு இருக்கிற மனுஷத்தன்மையில கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் இல்லையா?
1: மிஸ்ஸஸ் ராமநாதன், என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? குழந்தை பேர் என்னங்க? அது இருக்கட்டும், நீ யாருன்னு சொல்லுவதில்ல. தூக்கம் கண்ணு சுருகுது பாவம், அதான் குழந்தை அழுத்த. வீட்டுல நான் தொட்டிலா தூளியா எங்க இருக்கு? நீ வாட சொல்லுவோம். ஏமா, வீடெல்லாம் இப்படி குப்பியா இருக்கு, விளக்கு வச்சா பெருக்க கூடாதும்பாங்க. ஆனா சுத்தம் சோறு போடும், பரவாயில்ல. யார் நீ? ஐயோ, குழந்தை தொட்டிலே வெளியே போயிட்டு இருக்கு. இரு சொல்றேமா. குழந்தை துணி பைப்படி எங்கேமா இருக்கு? ஏன் இப்படி வைத்தால போகுது? குழந்தைக்கு என்னமா குட்டை காலையில? யார் நீ? ஐயோ, ஆபீஸ் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ். மத்தியானம் என்ன டிஃபன்? இரு இரு, இதே கழுவி கொண்டு வந்து.
2: நீ யாருன்னு சொன்னதா வேலை நகரலாம்.
0: உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, கையில குழந்தை இருக்கு, எனக்கு ரெண்டுமே இல்லம்மா. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். உதவியா இருப்பேன், உபதிரமா இருக்க மாட்டேன். வாங்குற காசுக்கு உடனே செருப்பா தச்சு போடுறேன். வேலை கொடுக்கன்னு
2: நான் சரின்னு சொல்றதுக்கு முந்தைய நீயா வேலை எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்?
0: நீ இல்லைன்னுதான் அதான் நானா வந்துகிட்டேன். கோச்சுக்காது கண்ணு. வீட்டை கூட்டுறேன், துணியை துவைக்கிறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், சமைச்சு போடுறேன், நாள் பூரம் இங்கே கிடக்குறேன். சாயந்தரம் நீ வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்டுக்கிறேன். கொடுக்கப்படாதா?
2: கொடுக்கலாம். நாளைக்கு வா, யோசிச்சு சொல்றேன்.
0: யாரவே எதிர் வீட்டுல இருந்து எவனோ ஒருத்த உன்னை பார்த்து முடிச்சிட்டு இருக்கா? யோ, உனக்கு என்ன அறிவில்ல? இந்த பக்கம் என்ன பாருவே, தலையை சீவனா? உனக்கு என்ன கண்ணன் இந்த வீட்டுல இருக்கு? இந்த பக்கம் பார்த்து தலையை சீவிக்கிட்டு மன்னிச்சிருக்கேன். வீட்டுக்குள்ள யார் பார்வைப்பட்டாலும் குறைச்சிட வேண்டியது நாயோட கடமை. குறைச்சிட்டேன். வேண்டியவங்களா இல்லையான்னு முடிவு பண்றது எஜமா வேலை. வேலை கொடுக்கண்ணு.
2: பேர் என்ன?
0: லீலாவதி.
2: தலையில சினிமா பேர் மாதிரி இருக்க.
0: பின்னா எங்க ஜாக? நானு
2: எங்க ஜாக?
0: கிருஷ்ணவேணி தியேட்டர் பின்னாலு. அப்போ நாளைக்கு வேலைக்கு வந்துட்டேன் கண்ணு. தல தலான கீரை வாங்கிட்டு வந்தியே, அதை மட்டும் ஆஞ்சி கொடுத்துட்டு போயிடுறேன். கணக்கு நாள்ல இருந்து வச்சுக்கோ.
2: இல்ல, இப்பல இருந்து வச்சுக்கோ.
3: டைப் பண்ண வேண்டிய லெட்டர்ஸ் எல்லாம் இங்க வச்சிருந்தேனே, காணோமே.
4: இங்க இருக்கு,
5: எல்லாம் டைப் பண்ணியாச்சு.
3: என் வேலையெல்லாம் நீங்க ஏன் பாக்குறீங்க?
5: உங்க சீட்ல வேலை அதிகம் எனக்கு தெரியும், அதான் லஞ்ச் அவர்ல வந்து சகாயம் பண்ணலாம்னு நினைச்சது.
3: நீங்க லஞ்சுக்கு போலையா?
5: நான் காலையில சாப்பிட்டாச்சுன்னா ராத்திரிதான். இடையில பச்சை வெள்ளம் மொழி சாப்பிடாது, ஒட்டகம் மாதிரி.
2: என்ன மார்னிங் டிஃபன் நடக்குதா? என்ன டிஃபன்?
6: ரெண்டு ஸ்லைஸ் ரொட்டி.
2: இதுதான் டிஃபனா மத்தியானத்துக்கு?
6: மத்தியானம் நாலு ரொட்டி துண்டு.
2: ராத்திரிக்கு
6: மூணு.
2: மூணு வேளையும் வரட்டு வரட்டுன்னு இதே ரொட்டி தானா? நாக்கு செத்து போயிருக்குமே. பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடணும் போல தோணுது, அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். இதோ பத்தே நிமிஷம், சாமான்களோட வரேன். இதோ பத்தே நிமிஷம் பரணி, சமையல் ரெடி ஆயிடும்.
6: நான் வேணா உதவி பண்றேன்.
2: நானும் புல்லாங்குழல் அடுப்பு ஊதக்கூடாது. இன்னும் பத்தே நிமிஷம் பரணி.
0: அம்மாடி அம்மாடி.
2: என்ன?
0: காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியும் செஞ்சு வச்சிருக்கேன், கீரையை தோட்டல் பண்ணி வச்சுட்டுமா?
2: வேண்டாம், ராத்திரிக்கு வச்சுக்கலாம்.
0: அம்மாடி, நாலு அப்பளமாவும் சுட்டு வைக்கிறேனே.
2: சரி,
0: அங்க சமையல்
2: முடிஞ்சுகிட்டு இருக்கு, வரேன். கொஞ்சிருங்க கொஞ்சிருங்க. இன்னைக்கு ராகுல போயாச்சா?
6: ஏன்
2: சமையல் உடம்பு கொண்டு பண்ணாம இருக்கணுமே.
6: ராகுலம் போயாச்சு,
2: அப்ப சாப்பிடுங்க. சமையல் எப்படி இருக்கு?
6: பிரமாதம், டெலிஷியஸ். சமையல் செஞ்ச இந்த கைக்கு தங்க மோதிரம் தான் செஞ்சு போடணும். எதுக்காக இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க?
0: அந்த விவாகரதாய சொன்ன அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மொத்தம் எதுக்கு? தப்புன்னா கேக்கலம்மா, அதை கை தெரிஞ்சிட வேண்டியதானே.
2: ஆயா, இதை நான் கழுத்துறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற. வாழ்நா பூரா என்ன வேதனைப்படுத்துமா?
0: நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா? எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா?
2: ரெண்டுதா?
0: மன்னிக்கணும், நீ ரொம்ப கஷ்டப்பட போறேன்.

0: பர்சனல் மேட்டரா நான் கொஞ்சம் பேசணுமே.
1: என்ன சொல்லு.
0: தானா கனிஞ்சு வரதுக்கே காதல் என்ன குஞ்சா பழமா கனிய வைக்கணும் சார்.
1: அது இப்ப என்ன செய்யணுங்கிற
0: பயந்து சாயாம அணுகிட்ட உங்க காதல வெளிப்படையா சொல்லணுங்கிற.
1: போடா போடா அறிவு கெட்டவனே.
2: சரஸ்வதி பூஜை கட்ட பிரம்மச்சாரி கடைக்கு போய் எங்க வாங்க போறீங்க? அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ராத்திரியில என்ன ரொம்ப நேரமா லைட் எழுந்துட்டு இருந்தது? லைட் போட்டுட்டே தூங்கிட்டீங்களா? 11:30 இருக்கும், அது வரைக்கும் விளக்கு அணையவே இல்லை.
3: தூங்கும்போது மணி 2 இருக்கும்.
2: உடம்ப கவனிச்சுட்டு சரி, நீங்க காஃபி சாப்பிடுங்க, நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். இன்னைக்கு சாப்பாடு என் வீட்டுல இருக்கட்டும்.
3: எதுக்கணும்?
2: ஏன் வேற எங்கேயாவது சாப்பிட வரேன்னு சொல்லியாச்சா?
3: இல்லையே.
2: கேட்டேன், இது என்னது தம்புராக்கு பக்கத்துல ஏர்பின் கிடக்கு உள்ள?
3: இப்ப பாரு, நேத்துக்கு இங்க வந்திருந்த பேரு காயத்ரி. அவரு குழந்தை மாதிரி, இசையில அவளுக்கு அவ்வளவு ஆர்வம், பரம ரசிக. என்ன பாக்க எப்போது வருவா, பேசிக்கிட்டு இருப்பா, அப்புறம் போயிடுவா, அவ்வளவுதான்.
2: வயசு என்ன இருக்கும்? சரஸ்வதிக்கா கேக்குறேன்.
3: காயத்ரிக்கா 19 இருக்கும்.
2: 19 அறையா? அவ ஜாதகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, கண்ணில ஒத்துக்கீங்க. கல்யாணம் அடிச்சு அவளுக்கு
3: இல்ல?
2: என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன அவங்க பொறாமே இல்லை.
3: என்ன பரணி பல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு? காரணம் இருக்கு.
4: அது என்ன?
3: அது சரி, எதிர் பிளாட்ல ஆறு வந்து தெரியுமா?
4: தெரியுமே. அணு
3: அணு ஆறு தெரியுமா?
4: ஓ தெரியும்.
3: என்ன தெரியும்?
4: எனக்கு ரொம்ப பக்கம்.
3: அணு ஆபீஸ்ல எனக்கு பக்கத்து சீட்டு, உங்களுக்கு பக்கத்து வீடு. அப்ப எது பக்கம்?
4: பக்கத்து சீட்ல இருக்கிறதுக்கே அவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா? அணு நேசிக்கிற நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடணும்?
3: அணு உங்கள் அணு ஸ்னேகிதம்.
4: ஆமா.
5: அம்மாடி ஒரு விஷயம், பக்கத்து வீட்டு பரணி இல்ல, அவருக்கு என்னவா? அவருக்கு கல்யாணம் ஆக போதா? கீழே பலசரக்கு கடையில பேசிக்கிறாங்க. பலசரக்கு கடையில பலதும் பேசிக்குவாங்க. அதுக்கு என்னப்போ பொண்ணு? யாரா? யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுமாமே, சாவித்ரியோ கீவித்ரியோ. சரியா சொல்லு, காயத்ரியா? ஆஹா, காயத்ரி தான். இவர் சரின்ட்டாராமா? பலசரக்கு கடையில அதை பத்தி பேசிக்கலையா? அந்த பொண்ணுக்கு சரியா சொல்றதுக்கு மிந்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நீ சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணுங்கிற? அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். என்னடாது வம்பா போச்சு? நான் என்ன குறுக்க நிக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு? வேணும்னா நானும் வந்து 4 லட்சத்தை போடுறேன். போறேன் போறேன், இப்போ போறேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன்.
3: என்னது பரணி மறுபடியும் அனுவிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதது என்ன?
4: அதுக்கு நேரம் வரலையா இல்ல எனக்கு தைரியம் வரலையாங்கிறது புரியல.
3: சரி, கல்யாணம் ஆகாத பெண்ணு கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற, டைவர்ஸ் ஆய ஒரு ஸ்ரீ கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற.
4: ஜானி, இந்த 1 லெட்டர் மட்டும் சும்மா படிங்க.
3: ஐயோ, மத்தவங்க லெட்டர் வாங்கிக்கிறது அவங்க பெட்ரூம்குள்ள எத்தி பாக்குற மாதிரி.
4: சும்மா படிங்க. அணு எந்த அளவுக்கு நான் நேசிச்சாங்கிறது இதுல இருந்து புரியும்.
3: பரணி, பல கடிதங்களுக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லை. நம் காதலை நமக்கு கிடைச்ச புதையலாய் நினைச்சேன், புதையலே அனுபவிக்கணும். அதை காத்துக்கிட்டு இருக்கிற பூதமாவே நாமே இருக்கோம்னு புரியல. தோல்வியற்ற காதல் தான் காவியமாகுதுன்னா நம் காதல் காவியமாக வேண்டாம்.
2: தெய்வீக காதல் நடைபெறாத காதல்னா நம்ம காதல் தெய்வீகமாக வேண்டாம். நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம இருக்கீங்க? எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? உங்க மௌனத்தை உடைச்சறீங்க. இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பதில தான் என் உயிரே இருக்குன்னு சொல்லல, ஆனா உங்க முடிவுல தான் என் எதிர்காலமே இருக்கு. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்க முடிவுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். பிரியமுள்ள ஆணும், இவ்வளவுதானே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு? பரணி, அன்னைக்கு லெட்டர்ல செஞ்சுறேன், இன்னைக்கு நேராவே செஞ்சுறேன். உங்க முடிவை எப்படி நீங்க தெரியப்படுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரேன்.
4: அனு, ரொம்ப நர்வஸா இருக்கே.
2: ஆமாமா, முத முதலா கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நர்வஸா இருக்கேன்.
6: யுவர் ஆர்டர் ப்ளீஸ் சார். மேடம்,
2: அது அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதெல்லாம்

0: எனக்கும் வேணும்.
1: எஸ் மேடம், கொண்டு வாப்பா, அவசரம் ஒண்ணும் இல்ல.
2: ஓகே சார்.
0: ஆனாலும் நீங்க ரொம்ப அழுத்தம் பரணி.
1: ஏன்
0: நம்ம கல்யாண பேச்சு நீங்க ஆரம்பிக்கவே இல்லையே? கடைசி வரைக்கும்
1: ஆரம்பிக்க வந்தவன் தான், ஆனா நிறுத்திக்கிட்டேன்.
0: ஏன் நிறுத்திக்கிட்டீங்க?
1: உங்க கழுத்தை பார்த்து, உங்க கழுத்துல என்ன இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருந்தது. இப்ப உள்ள பிரச்சனை
3: எங்க சார் போறீங்க? அது தெரியல. டிக்கெட் இருக்கா?
1: டிக்கெட்டா?
3: யார் தெரியுமா? யாரா இருந்தா எங்களுக்கு என்ன சார் டிக்கெட் வரும்?
1: அப்புறம் பார்த்தா அனுவோட அசன்மாரி தெரியுது.
3: அனுவோட புருஷனுக்கு சொல்லி ஒரு சீட் போட்டிருக்கு. நீங்க தான் அனுவோட புருஷனா?
1: நீங்க போங்க சார். அனுவோட புருஷன் சொல்லிக்கிட்டு இந்த டான்ஸ் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல.
0: டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தீங்களா?
1: என்னையோ என்ன சோம்பேறி நினைச்சியா? இந்த நாட்டியத்தை கத்துக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு?
0: 5 வருஷம்.
1: இதை மறக்கணும்னு எவ்வளவு நாள் வேணும்?
0: ஏன் அப்படி கேக்குறீங்க?
1: நீ நாட்டியத்தை மறந்த அப்புறம் தான் உனக்கு நான் புருஷன்.
0: புரியல நீங்க பேசுறது.
1: புரியலையா? இன்னையில இருந்து நீ நாட்டி ஆடக்கூடாது. உன் புருஷன் உத்தரம்.
0: தயவு செஞ்சு என் உயிரை எங்கிட்ட இருந்து பிரிச்சுடாதீங்க.
1: குடும்பத்து பொம்பளையா வீட்டோட கிடைக்காம மேடையில தான் கூத்தாடுவேன்னு சொன்னா இந்த நிமிஷமே போயிட்டு எல்லாத்தையும் அடுத்துக்கிட்டு போயிட்டு எல்லாரும் என் மனைவியை சொல்லி கூப்பிடுமே தவிர அனுவோட புருஷன் யாரும் கூப்பிடக்கூடாது. அதுக்காக
0: இப்ப புரியுது. நீங்க சொல்றபடியே கேக்குறேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னா எழுந்துட்டு வரனா? இப்ப இதை எழுந்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து கலங்கிய தொட மாட்டேன்.
1: தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன்.
4: அனு, உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போற. என்ன சொல்லு? அழக்கூடாது சொல்லு. நம்ம ஏரியா மேனேஜருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு உன் புருஷன் தான் பம்பாயில இருந்து வரப்போறாரு. வர திங்கட்கிழமை ஜாயின் பண்றாரா? உனக்கு ஷாக்கா இல்ல?
5: ஏன் கண்ணு, வெச்ச இட்லி அப்படியே இருக்கு, டிஃபன் சாப்பிடவே இல்லையா?
0: மனசு சரியில்லை ஆயா.
5: ஏம்மா?
0: என் புருஷனை பார்த்துட்டேன். இங்க
5: பாம்பு கண்ணில் பட்டிருக்கம்மா, அது காலை சுத்திக்காம பார்த்துக்கோ.
1: உட்காரு, உட்காரு. சிதான் பிளீஸ், சிதான். குட் மார்னிங். எனக்கு மரியாதை வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க, அதை ஒழுங்கா செய்யுங்க. நான் வேற எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்காது. கரியம் கரியம்.
6: இப்படியே போனா உங்க கேஸ் இழவு காத்த கிளி கேஸ் ஆயிடும்.
1: என்ன சொல்ற?
6: ஒரு பக்கம் பழைய காதலன் வந்தாச்சு, இன்னொரு பக்கம் பழைய கணவன் வந்தாச்சு.
1: அதனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் வந்த என்ன நிச்சயம்?
6: பின்ன பெருசா உங்களுக்கு ஆயிடும் நம்பிக்கையா? போய ஒருத்த மாஜி காதலன், ஒருத்த மாஜி கணவன், நீ இது மாஜி ஆம்பளை.
1: தெரியும் கல்யாணம் தானே, முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மாசம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் சார் கல்யாணம்.
7: தெரியும் சார்.
1: சரி, 22, 26, 29, 31 இந்த 4 தேதியில முகூர்த்தம் இருக்கு. உங்களுக்கு எந்த தேதி வசதி?
7: 22 வச்சுக்கலாம் சார்.
8: ரொம்ப நல்லா இருக்கு. 3வது மாடி இடம் கிடைச்சதா? ரொம்ப ரிஸ்காச்சே. குழந்தை மாடிப்படியில உருண்டுட்டா? குழந்தைய பாக்கணும் போல் தோணுச்சு. அதான் வந்த. நான் உன் புருஷன் பழனிக்கிட்ட சொல்ல மாட்டேன், குழந்தை சத்தியமா சொல்ல மாட்டேன். பொம்மை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பேட்டரியில ஓடுற பொம்மை, சுவிட்ச் இங்க இருக்கு. நான் வரேன்.
0: ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்ல.
1: அனு சார் தான் மிஸ்டர் ராமநாதன்.
9: சொல்லிக்கவே இல்ல.
1: அப்படி தூக்கி போட்டு அப்படி சர்வ் பண்ணும். நீ சர்வ் பண்ண பாக்கலாம். அப்படி இல்ல, நான் பண்றேன் பாரு. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் ராமநாதன்.
10: குட் ஈவினிங்.
1: என்னது, எங்களையே சுத்தி சுத்தி வர்றீங்க?
10: உலகமே உருண்டை தானே, அது

0: ஆலியோ என்னமோ, நான் கூட இந்த கிளப் கடிக்கடி வரதுண்டு. எனக்காக நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? சரி மிஸ்டர் பர்னி, நாம ஓர்கே மாடலாமே.
1: ஓகே லவ் ஆல்.
0: என்ன மிஸ்டர் பர்னி, வரப்போற மனைவிக்கு விளையாட கத்து கொடுக்குறீங்களா?
1: ஆமா, மனைவியை பந்தா நினைச்ச சில பேர் விளையாடுறாங்க. வெறும் கைப்பந்தா இருக்கிற நிலைமை மாதிரி அவங்களும் பந்த அடிக்க கத்துக்கிட்டுமே.
0: வெல் சார். ஆமா, கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க.
1: சிம்பிள் கல்யாணம் தானே?
0: ஆமா. என்னைக்கு கல்யாணம்?
1: அதைத்தானே நான் ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கேன்.
0: ரகசியமா? என்ன சார் அது?
1: முக்கியமா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு.
0: எனக்கு தெரியக்கூடாத? ஏன்,
1: மாஜி கணவங்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா?
0: குட் ஷாட்.
2: லாயட் காலனி வைகு பிளாக் இதானுங்களே?
3: ஆமா.
2: அனுங்கிறது இங்க யாருங்க?
3: நான்தான்.
2: வையப்பா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு சேலை நாலு கூட பழம், அத்தோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு ஐயா. வணக்கம்.
4: இவன் யாரு ஐயாங்கிறா? படிமா, நானும் கேட்டேன்.
3: அனு, நாலு கூடை பழங்கள், நாலு புது புடவைகள் என்ற நமது நான்காவது ஆண்டு திருமண நாள். உறவுகள் மறித்தாலும் நினைவுகள் மறிப்பதில்லை. எனது எளிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்காத இப்படிக்கு ராமநாதன்.
4: வெறும் ராமநாதன் போட்டிருக்கு?
3: ஆமா.
4: கல்வெடி மங்க ராமநாதன் போடல?
5: இந்தானு கேக் எடுத்துக்கோ. இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி, மூணாவது வருஷம்.
3: அப்படியா?
5: ரொம்ப சந்தோஷம். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தினமும் புருஷனோட சண்டை போட்டாலும் வெட்டிங் அனிவர்சரி மாத்திரம் நான் விட்டுக்கிறது இல்லை.
6: அனு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ராமநாதன் கேக் கொடுத்தேன், வேண்டாம்ட்டார். இன்னைக்கு பூரா அவர் பட்னியா, உண்மை சாப்பிட மாட்டாரா?
5: ஏ,
6: இன்னைக்கு அவருடைய மாமனார் இறந்த நாளாமே. அதான் உங்க அப்பா.
7: கல்யாண விஷயம் தான் சொன்னது இல்லையா, அதான் ஜாங்கிரி செய்து வச்சிருக்கு. நானே கஷ்டப்பட்டு சுத்தினது, அது நிறைய பாக்கி வச்சிருக்கு, வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
5: பரவாயில்ல, போதும். என் கல்யாண விஷயத்துல புதுசா ஒரு குழப்பம்.
7: ஆறு குழப்பம் செய்யறது
5: இல்ல, நானே தான் குழப்பிக்கிறேன். எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பரணி இப்ப திருந்தி வாழ நினைக்கிற என் கணவர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எப்பவுமே அக்கறை உண்டு, அதனால கேக்குறேன். உங்க ஆலோசனை எனக்கு வேணும். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இதை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க. நீங்க மூணாவது மனுஷன், உங்களால தான் சரியான முடிவை சொல்ல முடியும்.
8: அவங்க பிரச்சனை ரொம்ப சிம்பிள், அதை நான் தெரிஞ்சு வைக்கிறேன்.
7: அது எப்படி?
8: கணவன் காதலன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவங்க என்ன கல்யாணம்
7: பண்ணிடுவேன். ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம்
9: புருஷன்.
5: என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலனாலும் கொஞ்ச நேரம் மனசுக்கு அமைதி கிடைச்சது உங்க ஜூனியர்னால. ரொம்ப நன்றி, வரேன் ஜூனியர். தேங்க்யூ. நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு.
0: ஓகே, எல்லாத்தையும் கேளுத்து போட்டு நாளைக்கு ஆபீஸ் கொண்டு வந்துடுறேன்.
6: சார், இவங்க
0: இவங்க தான் எங்க அம்மா.
6: உங்க அம்மா வா, நான் வரேன் சார்.
10: ஒரு நிமிஷம், நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். அனு வீட்டுல என்ன வேலைக்காரியா பாத்திருப்பேன். ஆமா அம்மா, மருமகிட்டே வேலைக்காரியா இருக்கேன். என் பையன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படி பரிகாரம் தேடிக்கிறேன். அனுவுக்கு நான் யாருன்னு தெரியாது, அது தெரிஞ்சிட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டா. என்னை காட்டி கொடுத்துடாதம்மா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்.
4: என்ன பர்ணி, நீங்க அமெரிக்கா அரசாங்கம் அழைப்பு அனுப்பிருக்கு, இந்த மாதிரி சான்ஸ் வரது வேண்டாம் பாங்களா?
11: இல்ல காயத்ரி, நான் போல.
4: நீங்களாவது சொல்லுங்க டாலி.
11: ஆமா பர்ணி, இது பெரிய ஆனர் இல்லையா?
4: நீங்க வெளிநாட்டுக்கு போனா போகும் போதும் திரும்பி வரும்போதும் ஐயோ ஏற்பட்டி அமக்கள படுத்துருவேன், எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும்.
11: காயத்ரி, அதோட பெரிய த்ரில் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு.
4: அது என்னது
11: சொல்றேன்.
5: என்னனு என்னமோ எழுதி எழுதி கிடைக்கிற லவ் லெட்டரா? நாளைக்கு தேதி 22.
6: ஆமா, நாளைக்கு உன் பதிவு திருமணம் இல்ல?
5: சோ, மவுண்ட் ரோட் பூரா தண்டோரா போட்டுட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு லீவ் கேட்கணும், லீவ் லெட்டர் எப்படி எழுதுன்னே தெரியல.
6: சாரி அனு, நான் மறந்தே போயிட்டேன். இத பாரு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் எழுதி என் கையில கொடு. நாளை தேதியை போட்டு நானே சேர்த்து

0: கமின்.
1: கான்ட்ராக்ட் ஃபைல்ல
2: அப்போவே பார்த்து அனுப்பிட்டு.
1: இல்ல, கான்ட்ராக்ட் ஃபைல்ல இந்த கவர் இருந்தது.
2: இதை உனக்காகத்தான் அனுப்பிச்சேன். இதுல வேற ஒண்ணும் இல்ல, பேங்க் பாஸ்புக். மாசம் மாசம் நம்ம குழந்தை பேர்ல பணம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்ச பணத்தை பறிச்சுக்கிட்டே இல்லையா? சரி சரி, பழசல எதுக்கு? இது உன்னுடைய தான், எடுத்துக்கா. நான் பழைய ராமநாதன் இல்ல, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
3: அம்மா, உங்க தடையை மீறி நான் இந்த ரூம்குள்ள வந்துட்டேன். நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை தான் வச்சிருக்கேன். ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும். அனுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன். அதுக்காக
4: என்ன சார், அனு என்கிற அனுப்பமா இங்க? கல்யாணத்துக்கு டைம் ஆகல, போங்க சார், போய் கூட்டிட்டு வாங்க.
5: இப்ப வந்துருவாங்க சார். முக்கு வரை போய் பார்த்தாச்சு, ஆளே காணல. அனு எங்க போயிருக்கும்? ஏன் இன்னும் வரல? கல்யாணம் சார் தமாஷியா?
4: ஜானி, நீங்க இங்க இருங்க, நான் அனு வீடு வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
5: போயிட்டு வேற மறணும். காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்க.
6: அனு இல்ல இல்லீங்களே, நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆசை கரைச்சிட்டு இருக்கேன். ஐயோ, அம்மா எங்க போயிட்டாங்க?
1: குட் மார்னிங் சார்.
2: மார்னிங். அனு ஆபீஸ்க்கு வரல?
1: உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் அனுப்பியிருக்கா.
2: உடம்பு சரியில்லையா?
1: ஹை ஃபீவரா சார்? பாவம்.
2: ஐ சி.
4: உடம்பு சரியில்லையானோ, அதுதான் ஆபீஸ்க்கு வரலையா? நான் கல்யாண ரெஜிஸ்டர் ஆபீஸ சொன்னேன், எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். மௌனமாவே இருந்த சித்திர, அதை பண்ணாத. சே சம்திங். ஏன் வரல?
7: ஹலோ மிஸ்டர் பரணி.
4: ஹலோ.
7: இப்பதான் வரீங்களா? அனுவும் உடம்பு சரியில்லை லீவ் லெட்டர் பார்த்தேன். வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா? 103, 104.
4: டாக்டர்
7: வந்து பார்த்தாச்சு. இன்னும் 103 டிகிரி இருக்கு, குறையவே இல்லை. ஏன் உட்காருங்களா, இதோ வந்துட்டேன்.
4: ரொம்ப கடுமையா பேசிட்டல, என்ன மன்னிச்சிடணும்.
5: அது ஹெட் ஆஃபீஸுக்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு, அர்ஜென்ட் லெட்டர்லாம் டெஸ்பேச் பண்ணியாச்சு, கேஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு. என்னட்டு 5 மணிக்கு மேல தான் ஆஃபீஸ்ல இருந்து புறப்பட்டது. அது அனுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடி இது எங்க வைக்கட்டும்.
6: எந்திரிக்கவே இல்ல, கடையில வச்ச பால் பாக்கெட் கூட அப்படியே இருக்கு.
1: ராத்திரி பூரா ஒரே ஜுரம்.
6: ஜுரமா?
1: எழுந்திருக்கவே இல்ல.
6: ஐயோ, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? சமயத்துக்கு நான் இல்லாம போயிட்டேன் பாத்தியா.
1: ஒருத்தருக்கு 4 பேரை என்ன கவனிச்சுக்கிட்டாங்க.
6: 4 பேரா?
1: என் புருஷனே வந்திருந்தாரு.
6: ஒரு புருஷனா? அவன் இங்க வந்தா?
1: இன்னும் போல, இங்கதான் இருக்காரு.
6: சரி சரி அம்படி, நான் முதல்ல போய் காபி போடுறேன்.
7: நான் புறப்படுறேன். இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா?
1: காஃபி சாப்பிட்டுட்டு போங்களே.
7: பரவாயில்ல, நீ எதிர்க்க வேண்டாம், படுத்துக்கா, நான் வரேன்.
6: ஆயா, ஆயா. என்னம்மா?
1: அவர் பர்ஸ் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு.
6: யாரு?
1: அவருதான்.
6: சரி சரி,
1: கீழே போயிட்டு இருப்பாரு, கொடுத்துட்டு வந்துடு.
8: தொந்தரவு பண்ணிக்கணும், என் பர்ஸ் இங்க விட்டுட்டு நினைக்கிறேன், எடுத்துட்டு போதும் வந்தேன்.
1: அந்த பர்ஸ் ஆயா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேனே, கொண்டு வந்து கொடுக்கலையா?
8: இல்லையே.
6: ஆயா, பர்ச குடுக்கல. அவர்கிட்ட குடுத்துட்டேன்னு சொன்னீங்க. என்கிட்ட இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் கூட உண்டா உனக்கு? உன் மேல நம்ம வச்சிருந்த நம்பிக்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டேன். இனிமே உன்ன நம்பி இந்த வீட்டையும் குழந்தைய நான் எப்படி விட்டுட்டு போறது?
8: ஏழப்பா, அவளை விட்டுடு. என்ன கஷ்டமா ஏதோ, இப்படி கையும் களவுமா பிடிப்பட போறோம்னு நினைச்சிருக்க மாட்டா. பண கஷ்டத்தினால்தானே இப்படி எல்லாம் பண்றாங்க பாவம். சம்பளத்துல 5 பத்தோ போட்டுடுவேன். நான் வரேன், இந்த 5 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு.
6: வேண்டாம், இப்படி எல்லாம் பழக்கப்படுத்த கூடாது. என்ன அழிய வேண்டி கிடக்கு? ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக வேற விட்டு நின்னுக்க சொல்லிடுவேயா?
1: இல்ல இல்ல, ஒவ்வொரு தடவை திருடும் போதும் 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன். போய் வேலையை பாரு.
9: ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்றேன்.
1: என்ன பீடிக சொல்ல?
9: பக்கத்து வீட்டுக்கார பரணி இல்ல, அவங்க வீட்டு சாமான்லாம் லாரியில போயிட்டு இருக்கு. விசாரிச்சேன், வீட்டை காலி பண்ணிட்டாரான்.
1: இவ்வளவு தூரம் பழகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டாரு பாரு.
10: ஹலோ அனு, இந்தாங்க, அவசியம் வரணும். என்ன இன்விடேஷன்? உங்களுக்கு கல்யாணமா?
9: கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்க வேற. எனக்கு ஏது கல்யாணம்? மிஸ்டர் பரணி வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்காக நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்க கண்டிப்பா வரணும்.

0: சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனா சொல்லிக்காம வெளிநாடு போக முடியாது. என் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மிஸ் காயத்ரி, உங்க ஏற்பாடுல ரொம்ப பிரமாதம்.
0: தேங்க்யூ.
1: இந்த வீட்டுல அடுத்த ஃபங்க்ஷன் கல்யாணம் தான் நினைக்கிறேன்.
0: ஆமா, எங்க அப்பாவுக்கு 60 கல்யாணம்.
1: ஏன் உங்க கல்யாணம்?
0: ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவகாசமா இருக்கிறது இல்ல.
1: தகுந்த மாப்பிள்ள கிடைக்காத மேலே வந்து.
0: அந்த தகுந்த மாப்பிள்ள நிச்சயமா நீங்க இல்ல.
1: அதுவே பிரணியா இருந்து
0: இப்ப நடக்க போறது லாங்ல ஒரு கலை நிகழ்ச்சி. வாங்க சார் போலாம்.
1: நானும் கூட திரும்பவும் வாழ நினைக்கிறேன். ஆனா அனு என்னோட வாழணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? எனக்கா? உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற காயத்ரிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? திரும்பி வாழ நினைக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்.
2: என்ன சார் அது?
1: மிஸ்டர் ராமநாதன், உங்க சந்தோஷத்துல என்னைக்குமே நான் குறுக்கிட மாட்டேன். பட் ஒன் திங், என் நெஞ்சில் அந்த இடம் அணுவுக்கு மட்டும்தான். அணு இல்லைன்னா என்னைக்குமே அது காலியா தான் இருக்கும்.
0: செருப்பா தச்சு போடுறா எனக்காக, தெரியுமா? அவ உழைப்புக்கு கேவலம் நான் பணத்தை கொடுத்து தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு தெரியுமா, 8 ரூபாய் தரேன்னு நீ கூப்பிட்டு பாரு, வரமாட்டா. ஏக பத்தினி மாதிரி அவ எனக்கு மட்டும்தான் வேலைக்காரி.
3: வேலைக்காரி இல்லடி, அறிவு கேட்டவள வேலைக்காரி இல்ல. நீ புடங்க வேண்டிய தெய்வம் உன் மாமியா.
0: மாமியாரா?
3: மிஸ்டர் ராமநாதனுடைய அம்மா இவங்க தான். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கதான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீ செஞ்சிருக்க இல்லாட்டி கிடைப்பாடல. எப்படி ரகசியத்தை காப்பாத்தணும் தான் நினைச்சேன். ஆனா வழி அடக்க முடியல, உளறிட்டேன். அது நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கறமா?
0: எங்க போற?
4: வீட்டுக்கு போறேன்.
0: பதில் சொல்லிட்டு போ. பிளான் பண்ணித்தான் அப்படி பண்ணிருக்கியா? பண்ணிருக்கீங்களா? நீ பரிகாரம் தடுக்கிட்டா சரி, நீங்க பரிகாரம் தடுக்கிட்டீங்க சரி, நான் அப்படி பரிகாரம் தடுக்கிறது? சொல்லு, சொல்லுங்க. என்னெல்லாம் எவிருக்கேன், எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன், என்ன மட்டும் குடும்பக்காரியாக்கிட்டியே, இது நியாயமா? ஆயா நியாயமா? உங்க நல்ல மனசை நினைச்சு பாக்கறேன். இந்த நேரத்திலையும் ஒரு துளி கண்ணீர் கூட விடாத என் கல்லு மனசு நினைச்சு பாக்க.
4: கல்லு மனசு இல்ல, காய்ச்சி போன மனசு எனக்கு தெரியும்.
0: அத்தை, என் பரிகாரத்துக்கு வழியும் புரிஞ்சு போச்சு. அதே நேரத்துல என் பிரச்சனைக்கு முடிவும் விளங்கி போச்சு.
4: என்ன முடிவுன்னு சொல்றேம்மா,
0: நாளைக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க.
4: யாரது? வாமானு, உள்ள வா.
0: ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா?
4: என்னம்மா சொல்ற?
0: மருமகளா முத முதலா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுவும் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். பேர் எப்படிங்க? பூஜை ரூம் எங்க இருக்கு?
4: நல்லா யோசனை பண்ணிதான் வந்திருக்கியா?
0: ஆமா, என்னோட சலனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன்.
5: உங்க பிள்ளையோடவே மறுபடியும் வாழ போறேன். இனிமே காலம் பூரா நான் தான் உங்களுக்கு பணிவிட செய்ய போறேன். நான் வேலைக்கு போக வேண்டான்னு அவர் நினைச்சா நான் வேலையை கூட விட்டுறதே.
4: அவ நிஜமாவே திருந்துட்டான் நம்புறியா நீ?
0: ஆமாத்தே. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா?
4: எனக்கு என் புள்ள மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. அவனால திருந்தவே முடியாதுன்னு கொஞ்சம் இரு. குழந்தை புடிமா, மாஃப் கிஜி, ஏ ராம்நாத் ஜி கா கர் ஹை?
0: ஆப் கோன் ஹே?
4: மே ராம்நாத் ஜி கி தர்ம பத்னி. தர்ம பத்னி? ஆரத்தி எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டியே.

0: யாருக்கு எடுக்கிறது? நீயே சொல்லு.
1: நினைச்சுப்பா, எல்லாமே கூடி வரும்போது உன்னை எது தடுத்தது? அந்த பாவி, அதான் என் புள்ள, அவன் கட்டின தாலி தானே. இது ஒண்ணும் பெரிய சுமை இல்லை, கழுத்திலேயே கடந்துட்டு போட்டோன்னு சொன்னியே, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய சுமையா இருந்திருக்கு பாத்தியா? உன்னை வாழவே விட மாட்டேங்குதே. தாலியை பத்தி தப்பா சொல்லல, அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டு. எப்போ? விவாகரத்துக்கு அப்புறமுமா? அர்த்தம் இருக்காதுல்ல, சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவள்னா

0: அப்புறம் என் மூஞ்சிலையும் முடிக்காது. ஏன்னா எனக்கு என் புள்ள மாதிரி அயோக்கியமும் பிடிக்காது, உன்ன மாதிரி முட்டாளையும் பிடிக்காது.
1: காயத்ரி, மிஸ்டர் ராமநாதன் தேங்க்ஸ் சொல்லம்மா.
2: ஆமாப்பா, இவர் இல்லைனாலும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமா? அப்பா, இப்ப இருக்க உத்தியோகம் போயிட்டாலும் அவர் கைவசம் இன்னொரு தொழில் இருக்கு, நாட்டு மேக்கிங்.
3: ஆமா, வெளிநாட்டுக்காரங்க செலவுல உங்க கவி மூணு எப்படி எல்லாருக்கும் கிடைக்குமா?
4: அனு,
5: என் வாழ்த்துக்கள்.
4: உன் கணவரோட நீ நிம்மதியா வாழணும், அதுக்காக தான் இந்த கல்யாணமே.
5: வெரி குட், தேங்க்யூ பரணி, தேங்க்யூ.
6: வாயா, கார்ல டிராப் பண்றேன். எந்த பக்கம்?
5: எந்த பக்கம் போகணுங்கிறதுல இனி எந்த விதமான குழப்பமும் இல்ல. ஆனா ஒரு சந்தேகம்.
6: கேள.
5: நல்லவரா மாறிட்ட மாதிரியே என்கிட்ட நடிச்சீங்களே, அது ஏன்?
6: சிம்பிள், நீ பரணிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்காகத்தான்.
5: உங்க வாழ்க்கை லட்சங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா?
6: இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீ கதறி கதறி கண்ணீர் விடதே நான் பாக்கணும். இந்த நேரத்திலயும் நீ கண்ணீர் விட மாட்டியா?
5: அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான். மிஸ்டர் ராமநாதன், நீங்க நல்லா இருக்கணும். வந்திருக்கிற பொண்ணையாவது வாழ்வாங்க.
7: வேலை ராஜினாமா பண்ணிட்டு திருவனந்தபுரம் போகணுமா?
5: அங்கேயும் ஒரு வேலை தேடிட்டு தானே போறேன். ஹலோ ஜூனியர், நான் ஊருக்கு போயிட்டு வரேன். என்ன என்ன பேச மாட்டேங்கிற கோபமா? ஆமா, என்ன இன்னுமே லவ் பண்ற?
7: நிறைவேற போறதில்லைங்கிற நிலையிலதான் நேருக்கு நேரம் வெளிப்படுத்துற முடிவுக்கு நான் வந்தது. இதை முன்பே நான் சொல்லி இருந்தா என்னோட மதிப்பை நான் இழந்திருக்கும். இப்பவும் சொல்லலைன்னா அந்த காதலுக்கே மதிப்பு போயிடும். நான் காதலிச்சது முட்டாள் தரம்னு தோணியால் அனுசரிச்சிடுங்கோ, தப்பென்னு தோணியால் மன்னிச்சிடுங்கோ, இதெல்லாம் வெறும் ஒரு கனவுன்னு தோணியால் மறந்துடுங்கோ.
5: ஜானி, உங்க அன்புக்கு என்னால பதில் சொல்ல முடியல, செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்ல தெரியல, உங்க ஆசைக்கு. ஜானி, இதுவரைக்கும் எந்த விஷயத்துக்குமே வாய்விட்டாதானுவே, இப்ப அழ வச்சிருங்க போல இருக்க.
8: நல்ல இடமா பிடிச்சு வச்சிருக்கேன். குழந்தை படுக்க வச்சு உறங்குறேன். பால், பிஸ்கட், பழம், பாட்டில வெள்ளம் எல்லாம் இருக்கு. அதல்லாது அனுவுக்கு இருந்தீங்க மேம். அனு கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கலாமா?
5: என்னது ஜானி?
8: அனுவுக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஜானியை நினைச்சு பார்க்கலாம். நினைக்குமா?
5: ஜானி என்னால் எப்படி மறக்க முடியும்?
8: அது நான் வரப்பேன்.
9: உன் கூடவே இருக்கணும்னு வந்துட்டேன். உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானும் பகிர்ந்துக்க வந்துட்டேன். பாட்ஷிப்ல இருந்து சொல்லு, அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கிட்டேன்.

கலாகேந்திரா புரொடக்ஷன் சாரின் அவர்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்டீர்கள். இதில் நடித்தவர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், சுஜாதா, ரவிக்குமார், லீலாவதி மற்றும் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கே பாலச்சந்தர். அமைப்பில் உதவி வே புனிதா. வானொலி வடிவம் வி. குமார்.

0: கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டு விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தில் வழக்கம் போல் பாட்டு விளையாட்டு ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு. 2952085328389871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்கள். முதல் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க? ஹலோ, இருக்கு, நம்ம பேசுறது கேட்குது. வணக்கம். ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர் பேசுறதும் கேட்கல. வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ,
3: நான் ரதி பாலாட்டு பேசுறேன் சார்.
1: ஓகேம்மா, உங்களுக்கு பாட்டு விளையாட்டு இது தெரியும் இல்லையா? ரதி பாலாஜி, எங்கேருந்து பேசுகிறீங்க? எந்த ஊர்?
3: மதுமா நகர், ரதி பாலாஜி.
1: பர்மா நகர்,
3: மதுமா நகர்.
1: சரிப்பா, ஓகே. உங்களுக்கான கிளிப்பிங் ஓகேவா? இந்த பாட்டு பின்னணியில் வர பாட்டை

0: தம்பி உறக்க செல்வோம்.
1: இந்த பாட்டை பாடினது யாருமா?
2: என்எஸ்கே
1: பாடினது. ஓகேப்பா, அடுத்த நேரம் இருக்கு கேக்குறேன், பதில் நான் அப்புறமா சொல்றேன். நன்றி சதி பாலாஜி, அம்மா நகர்ல இருந்து. வணக்கம். ஐடியா வால்யூம் குறைங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்,
1: யார் பேசுறீங்க?
3: ஜெய்பண்ணி சார்.
1: இந்த பாட்டு யார் பாடினது?
3: இன்னொரு ஸ்லிப் போடுங்க சார் டக்குன்னு.
1: யாருடைய குரல் இது?
3: திருச்சி லோகநாதனா?
1: திருச்சி லோகநாதன் அப்படின்னு அயாத் பாஷா சொல்லியிருக்காரு. கன்ஃபார்ம்
3: தானே?
1: திருச்சி லோகநாதன் குரலில் அந்த பாட்டு கேட்கப்படுகிறது என்று அயாத் பாஷா சொல்லியிருக்காரு. அடுத்த நேரம் என்ன சொல்றான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்,
4: மீனாட்சி பேசுறேன்.
1: கும்பகோணம் மீனாட்சி சொல்லுங்க, இந்த பாட்டை பாடினது யாரு?
4: திருச்சி லோகநாதன் பாடினதா சார் அது?
1: கும்பகோணம் மீனாட்சி, திருச்சி லோகநாதன். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
5: கலா பேசுறேன் சார்.
1: கலா சொல்லுங்க.
5: திருச்சி லோகநாதன் பாடுற பாட்டு
1: அவரே தானா?
5: ஆமா அவருதான், கன்ஃபார்ம்.
1: ஓகே, அவர் தான் பாடினதுங்கிறீங்க?
5: ஆமா சார்.
1: சரி
5: சார்,
1: ஓகே. ஹாப்பி
5: சார், ஜாலி.
1: ஓகே.

0: இந்த பாட்டை பாடின பாடகர் பெயர் என்ன கண்டுபிடிங்க. வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: விஜயகுமார் ஐனாவரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: விஜயகுமார் ஐனாவரம் சொல்லுங்க.
1: இது வந்து டி ஆர் மகாலிங்கம் நினைக்கிறேன்.
0: டி ஆர் மகாலிங்கம் கரெக்டான பதில். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? வணக்கம்.
2: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: கும்பகோணம் சரவணன். இந்த பாட்டை பாடினது யாரு? யாரு?
2: கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி சரவணன்.
0: ஆ ஓகே. இந்த பாட்டை பாடினது யாரு? என்கிறார் கும்பகோணம் சரவணன். நன்றி ஐயா. அடுத்த நேயர் கேட்போம். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: பெரும்பாக்கம் வனஜா.
3: அந்த பாடலை பாடியது வந்து கோவை ஜலீல்.
0: கோவை ஜலீல் என்கிறார் பெரும்பாக்கம் வனஜா. பதில் என்னங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லிடுறேன். நன்றி.

இந்த பாட்டை கண்டு பாடினவர் யாருங்கிறத கண்டுபிடிங்க. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டேன். ஆந்தனிதாசன், கானபாலா ரெண்டு பேரும் பாடினது. ரியோராஜ் எழுதின இந்த பாட்டுக்கு சிதுகுமார் இசை. ஓகே. அண்ட் ஆண் பாவம் பொல்லாதது படத்துல இருந்து தொடர்ந்து டயல் பண்ணுங்க 2952085328328.

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: நாலு மணி பத்து நிமிடங்கள் பத்து நிமிஷமா நாம ஒரு பாட்டை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பாட்டு என்ன?

0: இந்த பாட்டை பாடிய குரல் யாருடைய குரல் என்பதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கேன். இன்னைக்கு ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் உங்களே. வணக்கம்.
1: வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை தலக்கா மணக்குள்ளது கலை.
0: நாகப்பட்டினம் கலை இந்த பாட்டை பாடினவர் யார்?
1: இன்னொரு சொல்லுங்க சார், போடுங்க இந்த பாட்டை.
0: நாகப்பட்டினம் கலை. அடுத்த நேயர் என்ன சொல்றாரு? வணக்கம்.
2: ஹலோ.
0: ஹலோ
2: சார்,
0: யார் பேசுறீங்க?
2: கும்பகோணம்
0: சங்கர். இந்த பாட்டு பாடின குரல் யார்?
3: தம்பி வெற்றி நிச்சயம்.
0: வெற்றி நிச்சயம் சொல்லுங்க.
2: இது பாட்டா இது சார்?
0: இது

0: ஹிந்தி பாட்டா இது?
1: ஹிந்தி பாட்டா? ஹிந்தி பாட்டுல தமிழ் பாட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஹிந்தியில சொல்லுவாங்க.
0: ஒன்னும் புரியல, பாட்டு சரியா புரிய மாட்டேங்க.
1: சரி, அடுத்த அடுத்த லைன். ஓகே, நன்றி, வணக்கம்.
2: சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க சார்.
1: சொல்லுங்க, இந்த பாட்டு யார் பாடினது?
3: ஒரு வட்டம் கேடி கேட்பதொரு குற்றம் வீடை அறிந்திருந்தால் புவி தாங்காதடா.
2: திருச்சி ரவுனாலுமே தெரியும் சார். அப்புறம் சார் ஒரு சின்ன கதை சார்
1: சொல்லுங்க.
2: இந்த ஞானி சரவணன் வந்து அன்னைக்கு ரிப்போர்ட் பண்ணாரு சார், இன்னைக்கு காலை நிகழ்ச்சி ரெண்டு வந்துட்டார் சார் அவரு.
1: ஐயோ, இந்த பஞ்சாயத்துக்கு நம்ம அப்புறம் வரலாம், அஞ்சு மணிக்கு மேல
2: திரும்பி இப்ப வராரு சார் அவரு.
1: ஐயோ,
2: வந்துட்டாரு.
1: என்னதான் பண்ணலாம் பாருங்க. ஆர்வம் தான், ஆர்வம் தான்.
2: எங்களை கூட சொன்னாரு சார் அன்னைக்கு
1: அவரு. சரி ஓகே, விடுங்க, தப்பு இல்ல.
2: அதுக்காக
1: மறப்போம், மன்னிப்போம்.
2: நான் சொன்னது கோச்சி வாங்கினீங்க, அதுக்காக ஒண்ணும் இல்ல.
1: மறப்போம், மன்னிப்போம்.
2: இந்த பாட்டு நல்லா பாட்டு தெரியுது சார், தெரிஞ்ச உள்ளாக்கு சார். என்ன படம் தருது? என்ன படம் தருது?
1: அதுல க்ளூ சொல்லிட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு.
2: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: யார் பேசுறீங்க?
4: பூண்டில இருந்து சின்னம்மா பேசுறேன் சார்.
1: பூண்டி
4: சின்னம்மா? சின்னம்மா பேசுறேன் சார்.
1: பூண்டி சின்னம்மா, இந்த குரல் யாருடையது?
4: ஜிக்கியா சார்.
1: ஜிக்கி என்கிறார் சின்னம்மா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
5: ஹலோ,
1: வணக்கம்.
5: வணக்கம்,
1: வணக்கம். சொல்லுங்க.
5: வணக்கம்.
1: இந்த பாட்டை பாடினது யார்?
5: எந்த பாட்டு சார்?

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிக்கல, பழைய பாட்டா இருக்கேன். டிஎம் சவுந்தரராஜன் போறோம்.
0: டிஎம்எஸ் பாட்டு. உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சரவணன், நன்னிலம்.
0: நன்னிலம் சரவணன் டிஎம்எஸ் என்கிறார். ஓகே, பதில் சொல்லிடலாம் நினைக்கிறேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பதில் சொல்லிடலாமா? ஒரு நேயர் என்ன சொல்றாருன்னு கேட்டு பதில் சொல்றேன் சரவணன். தேங்க்ஸ் ஃபார் காலிங். வணக்கம்.
2: வணக்கம். அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் சரவணன் சொல்லுங்க.
2: கோவை ஜலீல்.
0: கோவை ஜலீல் என்கிறார் அரசடி குப்பம் சரவணன். என்ன படம்?
2: சூதுகவும்
0: என்கிற படத்திலிருந்து வர்ற அந்த பாட்டு, புது பாட்டு கோவை ஜலீல் பாடினது. பெரும்பாக்கம் வனஞ்சா சொன்னதை தொடர்ந்து ரெண்டாவது நேயரா அரசடி சரவணன் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் சரவணன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இந்த பாட்டு அந்த மாதிரி பழைய பாட்டு மாதிரியான டோனில் எடுத்திருக்காங்க, ஆர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி போல செய்தல் மாதிரி தான் அப்படின்னு நினச்சதுனால உங்களுக்கு அப்படியே வந்து ஏஎம் ராஜா, டிஆர் வாங்கலிங்கனம், திருச்சி லோகநாதன், என்எஸ்கே அப்படின்னு ஜிக்கி, இந்த மாதிரி ஏகப்பட்ட குரல்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஆனால் இந்த பாட்டு சூதுகவம் திரைப்படத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் ஆதார எழுதி கோவை ஜலீல் குரலில் பாடினது. ஓகேவா? ஃபேஸ்புக்கில் கலீல் அகமது, வீரதுரை, அதைத் தொடர்ந்து வேறு யார் கண்டுபிடித்தவர்கள், வேறு யார், கோவை ஜலீல் என்கிற அந்த சரியான பதிலை ஹரிஹரன், அதைத் தொடர்ந்து வேறு யார், வேறு யார், ஓகே, வனஜா, மாலினி தேவி, ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் கரெக்டான பதில். இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல போட்டது அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் இவங்க ரெண்டு பேரும் தான் நினைக்கிறேன். அண்ட் திருச்சி லோகநாதன் சார் அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பதில் தெரிஞ்சதுக்கப்புறம் பல பேர்த்துக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்னது இப்போ இல்லையா, அவங்க இல்லையா அப்படின்னு. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. ஓகே, அண்ட் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்கள். ஒரு பாட்டுக்கு அப்புறமா திரும்ப நம்ம பழையபடி கிளிப்பிங் வந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, நீங்கள் அடுத்து பதில் சொல்ல வேண்டிய அந்த கிளிப்பிங்கை நான் இப்போவே போட்டுறேன் ஆப்பில் கேட்குற நேயர்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்பதனால். ஓகே, ரொம்ப ஃபேமஸான அடிக்கடி கேட்ட பாட்டு தான். அந்த பாட்டில் இந்த வரியை கண்டுபிடிங்க. அந்த வரியை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு டயல் பண்ணுங்கள். 2952085323839.

0: 4:18 அந்த பாட்டு கேட்டு பிடித்தீர்கள். அபிஷேக், கிருஷாங், சரத், சந்தோஷ், சுனந்தன், நாராயணன் குரல்கள், அரவிந்த், கார்னேஸ்வரன், தீபக், மோனிசா, இத்தனை பேரும் சேர்ந்து பாடினது. இம்மையா வரம்பன் பரணி பாட்டு எழுதினது. தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில். இதெல்லாம் தகவலெல்லாம் ஓகே, ஆச்சரியமே கிடையாது உங்களுக்கு, உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்குமே. 2026 சிங்கீதம் சீனிவாச ராவ் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. சிங்கீதம் படம் பேர். அண்ட் நிறைய மியூசிக், படமே மியூசிக் தான். ஓகே, வாய்ப்பு இருக்கிறவரும் பாருங்கள். இந்த வயசில் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு டேலண்டான ஒரு டைரக்டர். ஓகே, அண்ட் நாம் தொடர்ந்து பாட்டு விளையாட்டில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
1: நான் திருவெட்டூர் பத்
0: சொல்லுங்க.
1: உங்களுக்கு
0: இந்த பாட்டை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஜிங்கள ஜிங்கா ஜீபூபா ஜிங்கள ஜிங்கா கண்ணமலிக்கும் கில்லாதே கல்லுளி மங்க.
1: அத கண்ண கண்ண அந்த பாட்டு, ஐயோ கடவுளே, நல்ல பாட்டு சார் அது.
0: சூப்பர் பாட்டு, நான் கூட இல்லைன்னு சொல்லல.
1: அது இல்லை கொஞ்சம், ஏன்னா ஒன்று ஒரு குருபு சார், ஏன்னா ஒன்று ஒன்று
0: குழுவா.
1: கண்டுபிடிச்சிங்களா?
0: அடுத்த நேருக்கு வாய்ப்பு கடவுளே. நன்றி கடவுளே.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத், மிமிக்ரி கலீல் அகமத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: பொன்னேரி கலீல், அந்த வரி என்ன?
2: ஜிங்கல ஜிங்கா ஜீபும் வா ஜிங்கல ஜிங்கா கண்ணமளிக்கும் கில்லாதே கல்லூரி மங்கா.
0: கல்லூரி மங்காவா?
2: அது புன்னகை மன்னன் கடத்துல இருந்து வந்த பாட்டு.
0: கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க கலீல், அப்புறம் மிமிகிரி எல்லாம் பண்ணலாம்.
2: நல்லா சொல்லுங்க பாருங்க. ஜிங்கல ஜிங்கா
0: இல்ல இல்ல கடை.

0: கடைசி வரி மட்டும் சொல்லுங்க. கல்லூரி
1: கண்ணமளிக்கும் கில்லாதே கல்லூரி மங்கா.
0: கல்லூரி காலேஜ்.
1: ஆமா கல்லூரி மங்கா.
0: கல்லூரி மங்கா என்கிறார் கலீல். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: யார் பேசுறீங்க ஐயா?
2: வாங்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொடமாட்டப்படுங்க.
0: கேவி ஜெயசீலன் கொட வேண்டும்.
2: கண்ணமளிக்கும் கல்லூரி மங்கா
0: என்றார். கண்ணமளிக்கும்
2: கல்லூரி மங்கா.
0: கல்லூலி என்கிறார் கே வி ஜெயசீலன். அடுத்த நேயர் என்ன சொல்றாரு? வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வேப்பம்பட்டு டேனியல் பேசுறேன்.
0: டேனியல் எங்க இருந்து?
3: வேப்பம்பட்டு சார்.
0: டேனியல் வேப்பம்பட்டு. அந்த வரி சொல்லுங்க.
3: ஜிங்கள ஜிங்கா தீபும்பா ஜிங்கள ஜிங்கா கண்ணமடிக்கும் கில்லாதே கல்லூலி மங்கா.
0: கண்ணம் அடிக்குமா?
3: கண்ணம் அடிக்கும் கல்லூலி மங்கா.
0: அடிக்கும். அடிக்கிறது.
4: வள்ளி
0: பெருங்குடியில இருந்து வரி சொல்லுங்கள்.
4: கண்ணம்
0: வலிக்கும்
4: கண்ணம் வலிக்கும் கில்லாதே கல்லூரி மங்கா.
0: கல்லூரி மங்கா என்கிறார் பெருங்குடியில இருந்து வள்ளி. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க? வணக்கம்.
5: மேடவாக்கத்துல சித்ரா சார்.
0: மேடவாக்கம் சித்ரா சொல்லுங்க.
5: கண்ணம் வலிக்கும் கில்லாதே கல்லூரி மங்கா. கல்லூரி மங்கா தான் சார்.
0: கல்லூரி மங்கா என்கிறார் மேடவாக்கம் சித்ரா. அடுத்த நேயர் என்ன சொல்றாங்க? வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
6: நாகப்பட்டினம் மாவட்டம் மேதாரணி மட்டம் கத்திரிப்புலத்திலிருந்து பாக்யராஜ் பேசுறேன் சார்.
0: கத்திரிப்புலத்தூர் பாக்யராஜ் சொல்லுங்க.
6: கண்ணம் கில்லாது சார்.
0: ஃபுல்லா சொல்லுங்க.
6: கண்ணம் கண்ணத்து கில்லாது.
0: ஃபுல்லா சொல்லுங்க.
6: அதான் சார்.
0: இந்த ஃபுல்லா சொல்லுங்க. நீ இன்னும் முழிக்கவே இல்ல.
6: அதான் சார்.
0: அதான்ங்கறீங்க. அந்த வரிய சொல்ல மாட்டீங்களே.
6: சிம்பிள் சிம்பா கண்ணத்துக்குலா.
0: எது?
6: ஆடுது
0: நேருக்கு வாய்ப்பு. ஜிங்கள ஜிங்கா கடற்கிறாரு. வணக்கம். இவர் கட்டே போட்டாரு. வணக்கம்.
7: ஹலோ.
0: யார் பேசுறீங்க?
7: கும்பகோணம் காஞ்சி சாலையில இருந்து பி எம் சரவணன் பேசுறேன் சார்.
0: கும்பகோணம் சரவணன் இப்பதானே வந்தீங்க?
7: இல்ல சார், நான் கும்பகோணம் இந்திரா காந்தி சாலை பி எம்.
0: சரி ஓகே, பதில் சொல்லுங்க.
7: சொல்லுங்க.
0: இந்த பாட்டு இந்த பாட்டு வரிகள் என்ன?
7: ஜிங்கள ஜிங்கா ஜிபும்பா ஜிங்கள ஜிங்கா கண்ணம் வலிக்கும் கல்லூலி மங்கா.
0: கண்ணம் வலிக்கும் கல்லூரி மங்கா. சரி, கிட்டத்தட்ட எல்லாருமே பதில சொல்லிட்டாங்க. ஃபேஸ்புக்ல யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் சரவணன். நன்றி. அண்ட் அடுத்த நேயர் ஹரிஹரன் கல்லூலி மங்கன். அதுக்கு விளக்கமே அனுப்பியிருக்கார். மனம் இறங்காத பிடிவாதக்காரன். ஓகே, கல்லூலி மங்கா சரியான வார்த்தை. தங்கம் சரவணன். பெரும்பாக்கம் வனஜா, அதே தான் கரெக்டான பதில் வந்து கல்லூலி மங்கா கண்ணம் வலிக்கும் அப்படின்னு. ஓகே, வலங்கைமான் ஆட்டோதுரை அண்ட் வீரதுரை ஏற்கனவே பழைய பதிலே கரெக்டாக அனுப்பியிருந்தார். நான் சொல்ல மறந்துட்டேன் போன பாட்டுக்கு முன்னாடி. ஓகே, காதுகளில் ரீங்காரமிடும் வண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஓகே நைன்டி. ஜிங்கள ஜிங்கா ஜீபுமா ஜிங்கள ஜிங்கா ஜிங்க அண்ணாமலைக்கு இல்லாத கல்லு ரெட்டில் சாயத் பாஸா கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, அண்ட் சுப்பையா புத்தகத்திலேருந்து கரெக்டாக பதில் சொல்லியிருக்காரு. ஏழுகினர் தேவா கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. குடமண்டப்பட்டி கே வி ஜெயசீலன் படம் குரு சிஷியனா? ஐயையோ, எங்களையும் இருக்கீங்க. ஓகே, ஜிங்கள ஜிங்கா ஜிங்கடி ஜிங்கா தான் எல்லாத்துக்கும் தெரியுமே, ஹேமலா தான். அதையே பதில்னு திருப்பி அனுப்பியிருக்காங்க. ஓகே, தூரங்கச்சி சரவணன் கலை நிகழ்ச்சிக்கு வந்தார், இந்த நிகழ்ச்சிக்கு வந்தார், என்ன தான் பண்ணுறது? தூரங்குறிச்சி சரவணன் கேட்குதா? இனிமேல் இன்றைக்கி ஃபுல்லாக வராதிங்க, நாளைக்கு டயல் பண்ணுங்கள். ரங்கராஜன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு டி நகர்லேருந்து. ஓகே, அண்ட் இந்த மாதிரி எல்லோரும் நீ வந்து குரலை மாற்றி கட்டினாலும் கண்டுபிடிச்சிருவாங்கங்கிறது தெரியாமல் இருங்க. ஓகே, இதெல்லாம் ஈஸி, ஜாலியாக கண்டுபிடிச்சி முடிச்சிட்டிங்க. அண்ட் இதில் சொன்னார் பாருங்கள், கல்லூரி மங்கா அப்படின்னாரு காரு கலீல் பொன்னேரியிலேருந்து. அப்புறம் கண்ணம் அடிக்கும் அப்படின்னாரு டேனியல் வேப்பம்பட்டிலேருந்து. சரி, இதையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஜாலியாக கண்டுபிடிச்சிட்டிங்க. உங்களை நான் நிறைய பேரை ஜெயிக்க வச்சிட்டேன். முடிந்தால் இந்த பாட்டு வரி என்ன என்பதை கண்டுபிடிச்சிட்டு எனக்கு டயல் பண்ணுங்கள். 2

9527238 9837 1 கெடா கெடா கரி பாட்டு ராவணன் படத்துல இருந்து, அதுல ஒரு வரி வரும். இன்னொரு முறை வேணா உங்களுக்காக நான் போட்டுறேன், ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். மறுபடியும் நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க.

அந்த பாட்டு வரியை கண்டுபிடிச்சிட்டு 2952085328389871க்கு டயல் பண்ணுங்கள். உமாதேவி எழுதுனது ஷான் ரோல்டன் இசையில் சுப்லாஷினி பாடுற பாட்டு வித் லவ் படத்துலேருந்து.

0: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
1: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார், அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கணி அப்பமுடு அவள் பூரி கப்பிய கரி மூகன் நடி பேணி.
0: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.

0: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலு சார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
0: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
0: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லா விட்டு தள்ளு, பழச எல்லா சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
2: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
2: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் கேட்க தவறாதீர்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: நான்கு மணி 32 நிமிடங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் பண்பரை. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதில் இந்த அடுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பாட்டு வரிகளை தான். இந்த பாட்டு வரிகளை கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு 2952085328382839871 நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம்
4: நண்பா. வணக்கம் நண்பா.
3: வணக்கம்.
4: செங்கல்பட்டு மாவட்டம் சிட்டில பார்த்தது சிவபிரகாஷ் பேசுறேன்.
3: செங்கல்பட்டு சிவபிரகாசம், அந்த வரிகளை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஒன்று போடுங்க.
3: தாராளமாக.
4: நன்றி.
3: அடுத்ததாக ஆவடி பானு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிங்களா? வந்த யானை, வங்கத்துல இருந்து யானை வந்திருக்கு. வங்க யானை, வங்காள தேச யானை. ஓகே. வருத்த குலம் வறுக்கிறது. அத வருத்தவா தான் நானும் கேட்டேன். வருத்த குலம், வருத்த கறி மாதிரி. ஓகே, வருத்த குலம். ஓகே, அது ஓகே, அது அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு அந்த முதல் ரெண்டு வரி தான் கன்ஃபியூஷன். நீங்களே உங்களை இதை மாத்திக்கிட்டீங்க. இப்போ அடுத்த ரயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பானு வந்து வருத்த வங்க யானை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம். திருத்தணி தமிழ் ஒரு முறை போடுங்க பாட்டு.
3: திருத்தணி தமிழ் ஏந்திக்காக இன்னொரு முறை. கண்டுபிடிச்சிங்களா? அது ரெண்டாவது. வேண்டாம், நமக்கு முதல் ரெண்டு லைன்
5: தான்.
3: அது புரியும், எல்லாத்துக்கும் புரியுது. எனக்கு புரியாதது அந்த முதல் ரெண்டு லைன்
5: தான். முதல் வரியா?
3: ஆமா.
5: அதே மங்கையாடுன்னு வருது ஏதோ.
3: மங்கையாடு,
5: மங்கையாறு.
3: ஓகே, நன்றி. வணக்கம்.
6: வணக்கம்
3: குறைங்க.
6: ஹலோ, வணக்கம் சார்.
3: யார் பேசுறீங்க?
6: நாகராஜன் பேசுறேன் சார்.

0: எங்க இருந்து?
1: ராமாபுரத்திலிருந்து நாகராஜன்.
0: நாகராஜன் ராமாபுரம், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அது என்ன என்ன, நான் பாட்டு கேட்கவே இல்லை சார்.
0: இன்னொரு முறை கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. கண்டுபிடித்தீர்களா?
1: ஒத்த யானை மேய்க்கே தானே மாப்பிள்ளை வந்தாங்க.
0: ஒத்த யானை மேய்க்கிறதுக்கு மாப்பிள்ள வந்திருக்காரு. ஒத்த யானையே மேய்க்க மாப்பிள்ளை வந்து பாருங்களேன், யானையெல்லாம் மேய்க்கிற அளவுக்கு வசதியான மாப்பிள்ளையா இருக்காரு. சரி, ஓகே, நமக்கு தான் கொடுத்து வைக்கல.
1: நன்றி.
0: நாகராஜன் ராமபுரத்துல இருந்து யானை மேய்த்தார் மாப்பிள்ளை என்கிறார். வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் சின்ன வளையம் வெண்ணிலா முருகபாண்டியன்.
0: ஜெயங்கொண்டம் பக்கம்.
2: ஆமா சார். ஓகே சார், உங்க நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
0: டெய்லி கேளுங்க.
2: டெய்லி கேட்டுட்டே இருக்கேன் சார். ரேடியோ கேட்கறதா வேலை, முன்னாடி காரைக்கால் எஃப்எம் எங்களுக்கு கேட்கும், இது கும்பகோணம் எஃப்எம் வந்ததுல இருந்து இது ரொம்ப ரொம்ப தெளிவா கேக்குது சார்.
0: ஓகே, உங்க பேர் சொல்லுங்க மறுபடியும்.
2: வெண்ணிலா முருகபாண்டியன்.
0: வெண்ணிலா முருகபாண்டியன், அந்த வரிகள் என்ன?
2: மறுபடியும் போடுங்க சார்.
0: தாராளமாக.
2: மந்தையாடு மேய்க்கே நூறு சீதனம் தந்தாங்க, அந்த மந்தையாடு மேய்க்கே தானே மாப்பிள்ளை வந்தாங்க. அதுதான் சார்,
0: அதேதான்.
2: மந்தையாடு மேய்க்கே நூறு சீதனம் தந்தாங்க, அந்த மந்தையாட்ட மேய்க்கே தானே மாப்பிள்ளை வந்தாங்க. ஓகேவா சார்?
0: இல்ல
2: அப்படிதான் சார் கேக்குது.
0: எனக்கும் அப்படிதான், இஸ்கு இஸ்கு என்று தான் கேக்குறது, எனக்கும் அப்படிதான் கேக்குது. கிழக்கு தாம்பரத்தில் இருந்து ராஜசேகர் சொல்லுங்க.
3: வங்க யானையை சீதனமாக தந்தாங்க, வந்த யானையை மேய்க்கத்தானே மாப்பிள்ளை வந்தாங்க.
0: வங்க யானையை சீதனமாக தர்ற அளவுக்கு பணக்காரங்க.
3: ஆமா சார். எப்பேற்பட்ட பணக்காரங்க
0: பாருங்க.
3: எனக்கு
0: அவர் என்ன சொல்லிட்டார், ராஜசேகரன் கிழக்கு தம்பரத்துலேருந்து வங்க யானையை கொடுத்தாங்க சீதனமாக, அதை மேய்க்கிறதுக்கு மாப்பிள்ளை வந்தாங்க என்கிறார். அடுத்த நேயர் வணக்கம். கட் பண்ணி விட்டார் அடுத்த நேயர். 29520853283898719 2952 பூஜை பெட்டா இது போட்டு 28 38 98 71 நம்பர்ஸுக்கு டயல் பண்ணி இந்த வரிகள் என்னென்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு காட்போர்ட் பாட்டு கருப்பு படத்துல இருந்து

0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
1: நாலு மணி 44 நிமிடமாகுது. ஆட்டப்பாட்ட கொண்டாட்டம் பாட்டு விளையாட்டுல இந்த பாட்டு வரிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நேயர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: தாத்தான்குடியில இருந்து முருகன்.
0: தாத்தான்குடி முருகனா?
1: ஆமா.
0: தாத்தான்குடி அப்படி ஒரு பேரா?
1: ஊர் பேரு. ஊர் பேரு
0: அதான் தாத்தான்குடி அப்படின்னு ஊர் பேரா?
1: ஆமா, அது வந்து ராமநாத டிஸ்ட்ரிக்ட்.
0: சரி, ராமநாதபுரம் தாத்தான்குடி முருகன். அந்த வரி சொல்லுங்க
1: சார். அந்த வரியை ரிபீட் பண்ணுங்க சார். லைன் ட்ரை பண்ணிக்கிங்க சார்.
0: ஓகே, கேட்டுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க. கண்டுபிடிச்சிங்களா?
1: இல்லை சார், இந்த வரி கேட்ட மாதிரி இல்லை சார். நான்
0: ஓகே, அடுத்த நேரம் இருக்க வாய்ப்பு. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா.
2: நான் திருப்பாச்சிலிருந்து எட்டயபுரம் சிவா. நல்லா இருக்கீங்களா?
0: எட்டயபுரம் சிவா நல்லா இருக்கேன் ஐயா.
2: உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு.
0: ஆமா.
2: சரி சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுமா?
0: ஆ, கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
2: மந்தையாடு வழக்கத்தானே சீதனம் தந்த.
0: அது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு.
2: மந்தையாடு வழக்கத்தானே மாப்பிள வந்தாக.
0: அது ரெண்டு டைம் நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, அது லைன் இல்ல. ஆனா அது கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு அடுத்த நேரத்தை கேட்போம். வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ,
3: சைதாப்பேட்டை ஆனந்த் சார்.
0: சைதாப்பேட்டை ஆனந்த் சொல்லுங்க.
3: மஞ்சள் நூறு சீடர்கள் வந்தார்கள் மந்தையாடு மேய்க்க. அப்படிதான் சார் வரும்.
0: சைதாப்பேட்டையில இருந்து
3: ஆனந்த் சார்.
0: ஆனந்த் சொல்லுங்க, என்ன என்னன்னு மறுபடியும் சொல்லுங்க.
3: மஞ்சள் நூறு சீடர்கள் வந்தார்கள் வரும். சீடர்கள்
0: சீடர்கள் ஆடு மேய்க்க வந்தாங்க.
3: நூறு சீடர்கள்.
0: ஓகே, ஆடு மேய்க்க வந்தது.
3: ஆமாம்,
0: ஜீசஸ் கதையிலேருந்து சொல்கிறீங்க.
3: ஆமாம்.
0: ஓகே, அப்படி அதை நினச்சி தான்

0: சீடர்கள் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க
1: சார்? 100 சீடர்கள் தான் வரும்.
0: சீடர்கள் அப்படின்னு உங்களுக்கு கேட்குது. ஓகே, அடுத்த நேயருக்கு எப்படி கேட்குது? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம்.
2: நான் கடலூர் மாவட்டம் ருத்ராட்சல மற்றும் காந்தி நகர்லேருந்து செந்தவள்ளி ரங்கநாதன் பேசுகிறேன்.
0: செண்பகவல்லியா?
2: ஆமாங்க.
0: ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா அந்த வரியா?
2: ஒத்த நாடு மறுக்கணூறு சீதனம் தந்தாங்க. அந்த ஒத்தையாடை மயக்கத்தானே மாப்பிள்ளை வந்தாங்க.
0: மறுபடியும் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்க. செண்பகவல்லி கிட்டத்தட்ட ஒரு வார்த்தைய சவுண்ட அந்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், உடையார் பழைய மஜீம்.
0: மஜீம்
3: அஜிம் அஜிம்
0: அஜிம்.
3: ஆமா சார்.
0: ஓகே சொல்லுங்க.
3: ஒத்தையாடு மேய்க்கத்தானே சீதனம் தந்தாக. அந்த ஒத்தையாடு மேய்க்கத்தானே மாப்பிள்ளை வந்தாக.
0: வந்தாங்க.
3: ஆமா சார்.
0: ஓகே, ஒத்தையாடு வராது, ஆக்சுவலா வேற வார்த்தை இருந்தாலும் அதையே தான் திருப்பி நேயர்கள் சொல்றாங்க. அடுத்த நேயர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அஜிம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க சார்?
4: எம்கேபி
0: நகர்ல இருந்து போஜராஜன்
4: பேசுறேன்.
0: இந்த பாட்டு வரிய கேட்டு திருப்பி சொல்லுங்க. முடியுமா? அடுத்த நேருக்கு போயிடலாமா? நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
5: மாலை இனி வணக்கம் ஐயா.
0: ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
0: சாமல்பட்டி கோபால் சொல்லுங்க.
5: ஒத்தையாடு மேய்க்கத்தானே வந்தாங்க.
0: ஒத்தையாடு ஒத்தையாடுன்னே சொல்றீங்க, அது ஒத்தையாடு இல்ல.
5: எனக்கு இஸ்கு இஸ்கு தான் சார் கேக்குது.
0: உங்களுக்கு இஸ்கு இஸ்கு தான் கேக்குதா? என்ன பண்றது பாருங்க,
5: இது வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. நீங்க அந்த ஆர்கனைஸ் பண்றது ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: நன்றி, ஜாலியா கேளுங்க. நன்றி. சாமல்பட்டி கோபாலுக்கு இஸ்கு இஸ்கு தான் கேட்கிறது. வணக்கம்.
6: அன்பு அறிவாளருக்கு மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் ஐயா. யாரு?
6: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்
0: சார். சொல்லுங்க, வரி கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: பாட்டு நல்லா இருக்குது.
0: இல்ல நமக்கு அதெல்லாம் விடுங்க, நமக்கு வரி வாங்க, மேட்ரு வாங்க.
6: மாப்பிள்ள வந்தாங்க.
0: மறுபடியும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. யானை கொடுத்தாங்க, மேய்க்க வந்தாரு மாப்பிள்ள. நன்றி ஐயா.
6: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி. யானை கொடுத்தாங்க, மேய்க்க மாப்பிள்ள வந்தாருங்கிறாங்க. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசி?
7: காட்டாத்தூர் பழனி பேசுறேன்.
0: காட்டாக்குளத்தூர் பழனி சொல்லுங்க.
7: காட்டாத்தூர் சார்.
0: காட்டாத்தூர் பழனி.
7: புதிய நேயர் சார்.
0: புதிய நேயர் வணக்கம். ஹாப்பி நியூ இயர்.
7: வணக்கம் சார்.
0: ஹாப்பி நியூ இயர்.

0: கண்டுபிடிங்க அந்த வரி
1: என்னன்னு. மர்க்கனூர் சீதனம் தந்தாங்க,
0: மறுக்க
1: மேற்கான மாப்பிள்ள வந்தாங்க,
0: மறுக்க
1: நூறு,
0: மறுக்க நூறா, என்ன அர்த்தம்
1: அது தெரியல.
0: எழுதுற ஒரு தான் கேட்கணும். ஓகே, பாட்டை கேட்டு முடிச்சிடலாம். கேட்டு ஒரு வழியா. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அண்ட் கிட்டத்தட்ட ரெண்டு நேயர்கள் வந்து அந்த வார்த்தையை, அந்த ஒலியை, சவுண்டை கிட்டத்தட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் ஒரு உண்மை என்னன்னா, நானே வந்து இன்னும் அந்த வரியை கரெக்டாக கண்டுபிடிக்கல. பெனிதயால், பாக்யராஜ், ரஹைனா, தன்விஷா சேர்ந்து பாடுறாங்க வைரமுத்து எழுதின இந்த பாட்டு. ஏஆர் ரஹ்மான் இசையில் அந்த பாட்டு தான் இப்போ கேட்குறோம். கேட்டு முடிச்சுட்டு தீர்ப்புக்கு வரலாம். பாட்டு விளையாட்டு 102.3 தமிழ் FM-ல இன்பா கூட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டே டியூன்.

வச்சு அதி தீவிரமா யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டு நேயர்கள் அந்த சவுண்ட கரெக்டா சொல்லியிருந்தாங்க. யாரு என்றால், கடலூர்ல இருந்து செண்பகவல்லி, காட்டாத்தூர்ல இருந்து பழனி. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருந்தாங்க. காட்டாத்தூரா, ஐயோ ஊர் பேர் மறந்துட்டேன், சாரி பழனி. ஓகே, அண்ட் ரெண்டு பேரும் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. மறக்க நூறு அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு ஃபைனலாக வச்சுக்கலாம், அன்டில் நம்ம வந்து இவர்கிட்ட எழுதின வைரமுத்தவர்கள்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறது வரைக்கும். கால் மறக்கா, அஞ்சு மறக்கா, ஒரு மறக்கா, ரெண்டு மறக்கா, நெல் அப்படிங்கிற அந்த கூடையெல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி மந்தை ஆடும் மறக்கா நூறு, நூறு மறக்கால தானியமோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, சீதனமாக கொடுத்தாங்க. அந்த மந்தை ஆட்டை மேய்க்கிறதுக்கு மாப்பிள்ளையை கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இப்போதைக்கு முடிச்சுக்கலாம். அதை வந்து மறக்க ஆறு வந்து பாட்டு வழக்கில், பேச்சு வழக்கில் மறக்கங்கிறது வந்திருக்கலாம், அது கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு 99% இது உறுதி அப்படின்னு.

நான் நினைக்கிறேன். ரெடில் சாயத் பாஷா எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? டெய்லி கேட்குற பாட்டில் இருந்தால் ஹேமலில் தான் வீரதுரை கரெக்டாக பதில் அனுப்பியிருக்காரு. அந்த மராக்கு அப்படிங்கிறத பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி அறிகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டி மடம் கார்த்திகேயன் தான் முதல்ல போட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்டு கலீல் அகமத், வேறு யார், மந்தையாடு மரக்கனூர் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து சிவன் அருண் கரெக்டாக பதில் போட்டிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம், சீதனம் தருவாக என்கிற வரியை மட்டும் இசக்கி தங்கம் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓகே, நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து. அண்ட் இதை வந்து முதல்ல போட்டது மந்தையாடு மங்கள நூல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. எவ்வளோதான் மங்கள நூல் கல்யாணங்கிறதுனால அப்படி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்டு கிட்டத்தட்ட நேயர்கள் அந்த வரியை கண்டுபிடிச்சாங்க. அதை ஃபோனில் கரெக்டாக கண்டுபிடிச்சது செண்பகவல்லி மற்றும் பழனி ரெண்டு பேரும். கால் மரக்கா, அஞ்சு மரக்கா, ஒரு மரக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் அப்படி வச்சுக்கலாம். மரக்கா, நூறு மரக்கா சீதனம் கொடுத்துருக்காங்க என்று. ஓகே, அண்ட் இதே மாதிரி திங்கக்கிழமை மறுபடியும் பாட்டு விளையாட்டுக்கு ரெடியாகுங்க. இதே மாதிரி எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வருவேன், கண்டுபிடிச்சி ரெடியாகுங்க. அண்ட் செம இன்ட்ரெஸ்டிங்காக பார்ட்டிசிபேட் பண்ணி கேட்டு உடனுக்குடன் டைப் பண்ணி அவசர அவசரமாக டக்கு டக்குன்னு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி சான்ஸே இல்லை நீங்கள். அண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரும் இதில் வின்னர்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச்.

கிளாக் 1 மினிட் ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எல்லாருக்குமே ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு வீக்கெண்ட்ல அப்படியே சில் பண்ற மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கோம்ல, சோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம பேச போறோம். என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு டைலாக் எப்பவுமே டீஃபால்ட்டா வந்து ஒரு ரிப்பீட்டடா சில டைலாக்ஸ் சொல்லிட்டே இருப்போம். ஏ ஃபோன் எடுத்து வைக்க மாட்டியா, இந்த மாதிரி நிறைய இருக்கும். என்ன ரிமோட் எங்க, சாவி எங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்போம்ல. சோ அந்த மாதிரி உங்க வீட்டில் ரிப்பீட்டடா நீங்க யூஸ் பண்ற டைலாக் என்ன அப்படின்றத என் கூட டயல் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 2952 0353 2838 9871 29

2 2 3 5 3 2 8 3 8 9 8 7 1. ஸோ நம்ம கூட 102.3 நேயர்கள் மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, அண்ட் திருப்பத்தூர் பண்பலை 100.1 இவங்க எல்லாரும் நம்ம கூட கேட்டுட்ருக்காங்க. ஸோ டயல் பண்ண வேண்டியவங்க இவங்களும் தான். ஸோ மறக்காமல் டயல் பண்ணி உங்கள் வீட்டில் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்கிற டயலாக் இல்லைன்னா நீங்கள் கேட்குற டயலாக் என்ன அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக சிஸ்டர் ராமோட வாய்ஸில் வழித்துதே சாங் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

பேக் டு தி ஸ்டுடியோஸ். எஸ் நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஒரு சில டயலாக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ஒவ்வொருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை உங்கள் தாத்தா பாட்டியோ என்ன விஷயத்துக்கு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து நீங்கள் அந்த டைலாகை ரொம்ப யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன டைலாகாக இருக்கும், இந்த இந்த டைலாக் நமக்கு இவங்க தானே எப்போவுமே சொல்லிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு ஒரு செட் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருக்கேன் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. போய் மறக்காமல் அங்கே கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் நிகழ்ச்சியில் லிஸ்னஸ் இருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், தொடர்ந்து ஒரே நேயர்களாக வராமல்

0: அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: சொல்லுங்க வித்யா, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: செம்மையா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக்
1: காலம்பற சீக்கிரமா எந்திரிக்கணும்
0: அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்களா?
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன், எங்க வீட்டுல சொல்லிட்டு இருப்பாங்க.
0: இத சொல்ல யார் சொல்லுவா இந்த மாதிரி காலம்பற சீக்கிரம் எழுந்திரிக்கணும் அப்படிங்கற டயலாக் யார் அதிகமா சொல்வாங்க வீட்ல?
1: ரெண்டு பேருமே, எங்க அப்பாவும் சொல்வாங்க, எங்க அம்மாவும் சொல்வாங்க.
0: ஓகே, அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அது?
1: அப்ப கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டாங்களா
0: அப்படின்னு சொல்லிட்டா? சரி, ஓகே,
1: இப்ப வந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கேன்.
0: ஓகே, இப்ப நீங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்காக நம்பர்ஸ் ரிப்பீட் பண்றேன். 2952-0353-2838-1871. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மதுரை மாவட்டம் திருமங்கல மட்டம் திரளி கிராமத்துல இருந்து மா மாயக்கண்ணன் பேசுறீங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மாயக்கண்ணன். சொல்லுங்க, உங்க வீட்ல அதிகமா நீங்க கேட்ட இல்ல நீங்க சொல்ற ஒரு டயலாக் என்ன டயலாக்?
2: அதாவது பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜர் எங்கேயாவது வச்சிருவாங்கம்மா.
0: ஓகே,
2: அது கேப்பேன். அப்புறம் இந்த மாத இதழ் கோகுளம் கதிர் வாங்குவேன்.
0: ஓகே,
2: அது வாங்குவேன், எடுத்து படிப்பாங்க, படிச்சுட்டு அவங்க எங்கேயாவது வச்சிருவாங்க, நான் தேடி அதுதான் அடி கொடுக்க நான் கேட்பேன்.
0: இதை எங்க வச்சீங்க, அதை எங்க வச்சீங்கன்றதா ரிப்பீட்டடா இருக்கும்.
2: ஆமாங்கம்மா.
0: ஓகே ஓகே ஓகே,
2: எடுத்து வச்சுட்டு கொடுக்க மாட்டாங்க, எடுத்து படிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி. இடைப்புல வந்ததுக்கு
2: நன்றி. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.
0: எஸ், அடுத்த லிசனர், ஹலோ.
3: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஒவ்வொரு
0: நாளும் வீட்டுல இந்த வார்த்தை வந்து நமக்கு எப்பவுமே கேட்டுட்டே இருக்கும். நீ அந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணனும் சொல்வோம், அதுக்கு அப்புறமா வந்து மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணனும் சொல்வோம். கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டடா சொல்றது. ஓகே, அவருக்கு நம்ம டாபிக்கே புரியல நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, இணைப்புல வந்ததுக்கு நன்றி. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ
4: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
4: ஆ வணக்கம்மா.
0: ஏ, யார் பேசுறீங்க?
4: உண்மையா
0: சொல்லுங்க, கடுப்பா இருக்காது? வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நீங்க ஆமா மேடம், நம்ம பெருங்களா இருக்கோம் இல்லையா, நம்ம அட்வைஸ் தான் உங்களுக்கு.
0: ஓகே, நன்றிமா. இந்த வார்த்தையை கேட்டாலே அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு சில டயலாக் அப்படி நம்ம மனசுலேயே பதிஞ்சு போயிடும். அந்த மாதிரி

0: ஒரு ஒரு சில பாட்டியும் சரி, ஒரு தாத்தாவும் சரி, ஒரு அத்தையும் சரி, இல்லை மாமாவும் சரி, இந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைலாக் அவங்க கிட்ட நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஹலோ, வணக்கம். ஓகே, டயல் பண்ணுங்க 2952-0353-2838-3871. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க தேவராஜ்.
1: இந்த வைப் வந்து எப்ப பாரு, சீக்கிரம் கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கு போறது
0: சீக்கிரம் கிளம்பணும், நீங்க நீங்க கிளம்பாததுனாலதானே அவங்க அப்படி சொல்றாங்க.
1: அது டைம் தெரிஞ்சு போனோம்னு இருப்பேன், அவங்க அப்படி பறப்பாங்க. அடுத்தது வந்து கடைக்கு அனுப்ப மாட்டாங்க மேடம். ஒரு ட்ரிப்பும், ஒரு ட்ரிப் எல்லாத்தையும் மொத்தமா வாங்கிட்டு வந்து சொன்னா ஒரு ட்ரிப்பா ஒரு ட்ரிப்பா அனுப்பிட்டு இருப்பாங்க. அது இல்ல இது இல்லன்ட்டு, அது ஒரு பழக்கம் இருக்கு.
0: கடுப்பாகுது அந்த டைம்ல.
1: அது ஐயோ, அந்த நேரத்துல கோபமா வரும், எல்லாம் மொத்தமா ஒன்னா சொல்லக்கூடாதா அப்படின்ட்டு.
0: ஓகே, சரி, இன்னைக்கு நீங்க இதன் மூலமா அவங்களுக்கு தெரியப்படுத்திருப்பீங்க இந்த மாதிரி கடுப்பாகுதுமா, தயவு செஞ்சு ஒரே டைம்ல சொல்லி அனுப்புமான்னு.
1: ஒரு டைம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையா போவாங்க அப்படின்ட்டு நான் ஒரே சண்டை போடுவேன்.
0: ஓகே ஓகே சார், நன்றி நன்றி. எஸ் 5:13 ஆயிட்டு இருக்கு. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசந்தா இருக்கா, காவேரிமலை கிராமத்துல இருந்து ராஜேஸ்வரி மேடம்.
0: தஞ்சாவூர்ல இருந்து ராஜேஸ்வரி. சொல்லுங்கம்மா.
2: ஆமாங்க மேடம், நான் வந்து அடிக்கடி என்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணனா சீங்க, என்ன பிரச்சனை உனக்கு, என்னதான் செய்யணும், இதுதான் மேடம் அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவேன்.
0: என்ன பிரச்சனை உனக்கு? ஓகே,
2: என்ன பிரச்சனை உனக்கு, என்ன என்ன செய்யணும், என்ன பிரச்சனை?
0: ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாயிட்டு இந்த வார்த்தை சொல்லிடுவீங்க, என்ன பிரச்சனை உனக்கு? ஓகே,
2: இல்ல நானும் சும்மா ஒரு கெஸ்ட் வந்திருந்தாலும் சரி மேடம், என்ன பிரச்சனை உங்களுக்கு?
0: கெஸ்ட் வந்தாலே அவங்களுக்கே அந்த நிலைமை தானா?
2: இல்ல அது பேசிக்கிறது சரி, சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன பண்ணணும் உனக்கு, என்ன பிரச்சனை? இது ரெண்டும் தான் இன்னைய வரைக்கும் என்னால மாத்தவும் இல்ல, அதேதான் ரிப்பீட்டட்.
0: சூப்பர்மா, ஆனா அழகா வந்து மனச திறந்து ஒத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, இதை நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாத்திக்கவும் முடியல.
2: நேச்சுரலா தானா?
0: அதுதான் மேம்.
2: போகோ என் வீட்டுல சொல்லுவாங்க, இது மாத்தியே தயவு செஞ்சு, நாளைக்கு எங்க ஓனர் வந்தாலும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவர் என்ன என்ன நினைப்பாரு அப்படின்னு.
0: ஓகேம்மா, நன்றி நன்றி. ஆக்சுவலா அடுத்ததான் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் எனக்கும் கேட்க தோணுது. அடுத்த லிசனர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாமா அவங்களோட? ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சுபாஷினி மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் போறது பொன்ராஜ்.
0: சொல்லுங்க பொன்ராஜ்.
3: அதாவது 25 வருஷமா இப்ப நீங்க சொல்ற அத்தனை பொருளுக்கும் ஒரே டயலாக் தான் நான் வந்து 25 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
0: அப்படியா, என்ன டயலாக்?
3: எடுத்தா எடுத்தா எடுத்தா வைக்க மாட்டீங்களா? எனக்கு வந்து எடுத்தா எடுத்தாரு, நம்ம போய் ஒரு அதாவது கரண்ட் போயிட்டுல கூட அந்த இடத்துல கை வச்சா அந்த பொருள் இருக்கணும், அந்த மாதிரி அந்த இடத்துலயே தான் வைப்பேன் நானு. எங்க வீட்டுல அதை பண்ணவே மாட்டாங்க.
0: நீங்க ரொம்ப சின்சியரா இருந்தா இப்ப இது எனக்கே கேட்டு பழகுன ஒரு விஷயம், எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்டு.
3: எனக்கு ஒரு தீப்ப கரண்ட் போயிரும், அப்பதான் வந்து தீப்பெட்டி இந்த டார்ச் லைட் எங்க தேர்வாங்க. ஏன் இந்த கரண்ட் போகும்போது எங்க கை வச்சா அது எதுவுமே 25 சொல்லி எனக்கு அதிகமா எங்க வீட்டுல பயன்படுத்தின வார்த்தையா.
0: நன்றி நன்றி நன்றி, வீட்டுல வந்ததுக்கு நன்றி. என்ன ஃபீலிங்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க சொன்னாங்க, என்ன பிரச்சனை உனக்கு, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல. ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு அதையே கேட்கலாமே அப்படின்றதுனால தான் நான் மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருக்கேனா இல்லை எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஓகே, 5:16 நம்ம அடுத்ததாக கேட்க போகிற பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கில் கண்ணே கண்மணியே சாங். சச் அ பியூட்டிஃபுல் சாங், ரீசன்ட் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டை. வாங்க கேட்கலாம்.

0: ஷோ கேட்டு இணைஞ்சிருக்காங்க. கும்பகோணம் எஃப்எம் 100.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. எஸ் அடுத்த லிசனர், ஹலோ ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம். மேடம், சென்னை பூந்தமல்லி கலைசாமி.
0: பூந்தமல்லி கலைசாமி,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க. உங்க வீட்டில் அதிகமா யூஸ் பண்ற டயலாக் என்ன? நீங்க அந்த டயலாக் கேட்டிருக்கீங்களா? இல்ல நீங்க என்ன மாதிரியான டயலாக் அதிகமா உங்க வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க?
1: நான் டயலாக் சொல்றது வந்து வைஃப் வந்து சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. அது நான் இதே கதையா போச்சு. உனக்கு பாடினதே பாடு,
0: பாடினதே பாடு. ஓகே,
1: அரசமாவே அரசுகிட்ட இரு
0: அப்படின்னு சொல்வீங்களா? பாடினதே பாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் வந்து வீட்டில் நடக்கும். எப்போ பார்த்தாலும் ஏ இது அவங்க சொல்லுவாங்களே அப்படின்னு நம்ம ஒருத்தவங்களை நினைவு வச்சு சொல்கிறதுக்கு மாதிரியான டயலாக்ஸ் நம்ம நான் பார்க்குறவங்க பழகிறவங்க, அது மட்டும் இல்லை சொந்த வீட்டில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் பேசிகிட்ருக்கோம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க மீனாட்சி, நீங்க என்ன டயலாக் அதிகமா வீட்ல யூஸ் பண்ணுவீங்க?
2: இல்ல வந்து எடுத்த சாமா எடுத்தாட்டுல வைக்க மாட்டாங்க.
0: ஓகே,
2: அதான் கரெக்டா லைட் முதல்ல வந்து ரிமோட் எல்லாமே அப்படிதான்.
0: ஓகே, சோ அதுதான் டயலாகா எதுவும் சொல்ல மாட்டீங்க?
2: அதேதான் சொல்லுவேன், யா எடுத்த சாமான எடுத்தாட்டுல வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்பேன்.
0: அப்படின்னு தான் கேப்பீங்க?
2: பிள்ளைங்க எங்க அம்மா
0: எல்லாருக்கும். ஓகேம்மா, நன்றி. ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம், ஹலோ
3: மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சுப்பிரமணியன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க.
3: என்ன மேடம் கேக்குறீங்க?
0: ரைட். ஹலோ வணக்கம்,
3: ஹலோ
0: ஹலோ வணக்கம்,
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: ஓகே, சொல்லுங்க இக்பால்.
3: எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாங்க, எந்த பொருளை எடுத்தாலும் எடுத்த இடத்துல வச்சிருப்பாங்க, நம்ம தான் தேடுற மாதிரி இருக்கும், எப்ப சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதனால நமக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தானே, வச்ச இடத்துல இருந்தா நம்ம தேடி எடுத்து சௌரியமாக யாரு போனாலும் திரும்ப எடுக்கலாம். அதுதான் எனக்கு
0: அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: படத்துல இருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
0: வடத்தூர்
4: படப்பை, படப்பை காஞ்சிபுரம் மாவட்டம்.
0: ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க ராஜ்.
4: ரெண்டு ஆம்பளை பசங்க மேடம், ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க மேடம். அப்ப சொல்லுவேன், கம்முன இருக்கடா கம்முன இருக்கடா, அடுத்த வெட்டி சண்டை போட்டு அவனுங்களே சொல்லுவாங்க. இப்ப அவனை சொல்லுவான் கம்முன இருடா கம்முன இருடா, அவன் இவனை சொல்லுவான் கம்முன இருடா கம்முன இருடான்னு. மக்கள் என்ன பேரு கேட்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டு அவங்க ரெண்டு பேருமே சொல்லுவாங்க.
0: இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, கம்முன இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க.
4: அதே மாதிரி அவனுங்க சொல்லுவானுங்க.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி. நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு எங்கள் வீட்டில் இருந்து எப்பவும் கேட்பாங்க. இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கியே, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து எப்பவும் இருக்கும். ஒரே இடத்துல உட்காந்து என்ன ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்க, இங்கே எழுந்திக்கிற ஐடியாவே இல்லையா அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் என் வீட்டில் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். ஹலோ வணக்கம், ஹலோ
5: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
5: ஆ வணக்கம் மேடம்,
0: யார் பேசுகிறீங்க?
5: ஒரே பிரச்சனை எங்க அங்க என் வைஃப் வந்து சீரியல் பாப்பா, நான் போனா நியூஸ் பாப்பேன்,
0: வேலையில
5: இருந்து போய் இது வர சண்டை சண்டை மேடம்.
0: சரிங்க,

இருபதோரு நிமிஷம் ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க பூந்தென்றல் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல.

0: நன்றி நன்றி நன்றி. ஹலோ வணக்கம்.
1: லவ்லி நீண்ட பிறகு
0: சொல்லுங்க லவ்லி.
1: மேடம்
0: என்ன
1: தேடும்
0: தேடுற பொருளை தேடி கரெக்டா கண்டுபிடிச்சு எடுத்து கொடுப்பா?
1: எல்லாருமே என் வீட்டுல பிள்ளைங்களும் கடையில ஒரு கொட்டு வச்சு இருக்கு பாப்பா எடுத்து கொடுப்பாங்க.
0: ஓகே, நிறைய கொட்டு வாங்கிருப்பீங்களோ?
1: ஆமா.
0: நன்றி நன்றி.
1: ஒரு எக்ஸ்பிரஸ் பேசுறோம், அன்பா இருக்கிறோம்.
0: ஓகே
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. 5:28 ஆயிட்டு இருக்கு. ஹலோ வணக்கம். எஸ் டயல் பண்ணுங்க 2952 3853 2838 9871. எஸ் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்டிங்கான அந்த வார்த்தைகளுக்காக நான் வந்து காத்துட்ருக்கேன். எஸ் ராஜகணேஷ் திரு தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. எனக்கு எப்போவுமே கேட்குற பொருள் என்ன, எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, மறந்துடாத மறந்துடாத, அதான் எனக்கு தினமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் தொடர்ந்து மறந்துட்டே தான் மேடம் இருப்பேன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. கதிரவன் கொளஞ்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் எதுவும் சொல்லலை, குட் ஈவினிங் மட்டும் சொல்லியிருக்காரு. எஸ் ஆறுமுகம் கத்தாரி குப்பம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் எழுந்ததுமே ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுன்னு சத்தம் போடுவேன். இது வந்து எப்போவுமே வந்து என் வீட்டில் நடக்கிற ஒரு வாடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் பதிவு பண்ணியிருக்காரு. ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் ரெடியா அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு பொன்னியின் வீடு அன்னை கணேசன் சொல்லியிருக்காரு. எஸ் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன நடக்குமோ அதான் நடக்கும், விடு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பாரிவல்லல் அப்படின்றவர் அமித்ராயன் கோட்டை அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன நடக்குமோ அதான் நடக்கும், விடு பார்த்துக்கலாம் அப்படின்றது நிஜமாகவே இட்ஸ் அ பிளஸ்ஸிங். இது மாதிரி ஒருத்தவங்க நமக்கு சொல்லும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்கும். எஸ் தொடர்ந்து இணைந்திருங்க, உங்களுக்காக அடுத்து ஒரு செம்ம பாட்டு வந்துட்டு இருக்கு. பொட்டல முட்டாய் தான் வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்க.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: உங்கள் விதத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: கதையை கேட்டு முடிக்கும் போது 5:35 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஒரு சில டைலாக்ஸ் வச்சுருப்போம்ல, அதை தான் நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஆண்டி மடம்லேருந்து கார்த்திக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளிக்கு டைம் ஆகுது, ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்ப மாட்டிங்களா அப்படின்னு என் பசங்களை வந்து சொல்லிட்டே இருப்பேன். அதுக்கு எங்கள் பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு வாட்டி சொன்னால் பார்த்தாதா இதே சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் செந்தில் கண்ணன் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுகிட்ட செல்லை பார்க்காதன்னு நான் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன் மேடம், அவங்க எப்போ கேட்டாலுமே இதையே எப்போ சொல்லிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி செல்லை தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எல்லார் வீட்லேயும் இதே கதை தான் நடக்குது. எதுக்கும் அவசரப்படாத, நிதானம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் என்னோட வே ஆஃப் டயலாக் அப்படின்னு மீரா வெங்கட்ராமன் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த லிசனர் லைன்ல இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நாகராஜன்.
0: சொல்லுங்க நாகராஜன்.
1: எங்க வீட்டுல சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லி சொல்றதுக்கு இந்த செவத்துக்கிட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மேடம். அவங்க சொல்லிருந்தா நான் மட்டும் காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு
0: போயிடுவேன்.
1: என்ன மேடம்,
0: நாங்க என்னைக்குங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவீங்க
1: அப்படிதானே?
0: சொல்லுங்க. ஓகேங்க, நன்றி. எஸ், 5:36 ஆயிட்டு இருக்கு. அடுத்த நேர், ஹலோ, வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிய ராஜா.
0: சொல்லுங்க ராஜா.
2: நான் வந்து தண்ணி நிப்பாட்டிடுவேன், அடிக்கடி தண்ணி நிப்பாட்டணும்னு சொல்லிட்டே இருந்தேன்.
0: ஓகே,
2: தண்ணி

0: ஏன் அடுத்து லைட் மேடம்.
1: ஆ சுவிட்ச் ஆஃப் பண்ணு, அங்க லைட் போட்டுருக்க பாரு, சுவிட்ச் ஆஃப் பண்ணு, மோட்டர் ஆஃப் பண்ணு, இதே தானா? உங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு, நான் சொன்னதை கேட்டு இதான் நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க வீட்டுல. நன்றி நன்றி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
2: அன்பான அன்பு சொல்லிக்கு இனிய மாலை வணக்கம். மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ஆண்டனி, சொல்லுங்க.
2: இல்லை ஆக்சுவலி சின்ன சின்ன ஒரு ஜஸ்ட் சின்ன சின்ன யதார்த்தமான நிகழ்வுகள்லாம் நடக்கும், ஆர்கியூ மட்டும்லாம் நடக்காது எங்கள் வீட்டில். என்னுடைய மனைவி தான் ஏதாவது ஒரு ரிமோட் ஏதாவது ஓல்டு சாங் போட்டாங்களா, ஒரு ஓல்டு திரைப்படம் பாட்டாங்க, ரிமோட்டை தரமாட்டாப்புல ஒரு யதார்த்தமான ஆர்கியூ வரும். உங்களுக்கு ஒரு வேலையே இல்லாமல் போச்சு அப்படின்னு அப்படியே ரிமோட்டை தூக்கி எறிவாப்புல.
1: உங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்களா?
2: எப்போ பார்த்தாலும் இந்த பழைய காலத்திலேயே சொல்லுவாங்க, அந்த ஓல்டு இஸ் கோல்டில் அவங்களுடைய அந்த அருமை அவங்களுக்கு தெரியாது. நீங்க டைட்டில் விட்டு விடனா அந்த மாதிரி சின்ன சின்ன யதார்த்தமான நிகழ்வு தான் என்ன எனக்கு மிஸ்ஸஸ் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு கான்செப்ட்ல நடக்கும். அதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு, வாய்ப்பு கிடைச்சு. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எஸ் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
3: வில்லிவாக்கம் தங்கம்.
1: சொல்லுங்க தங்கம்.
3: எங்க வீட்டுல மேடம் எப்ப பார்த்தாலும் பாத்து செய்ய பாரு பாத்து பாத்து பாத்து அப்படி சொல்லுவோம்.
1: பாத்து பாத்து பாத்து அப்படின்னு அவங்க பதறி உங்களை பதட்டமாக்கி விட்டுருவாங்களா?
3: ஆமா மேடம், பாத்து பாத்து எது செஞ்சாலும் பாத்து பாத்து, வண்டி அவங்க எடுத்தாலும் அப்படிதான், நான் எடுத்தாலும் அப்படிதான், பாத்து பாத்து அப்படிதான் மேடம்.
1: இது எப்பவுமே
3: நீங்க சொன்னபடி எனக்கு போன் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நேரம் ட்ரை பண்ண மேடம் சொல்லிட்டேன் மேடம்.
1: ஓகே ஓகே, நன்றிங்க, நன்றி நன்றி தங்கம், நன்றி. அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் மங்கள்ல இருந்து ராமானுஜம் பேசுறேன் மேடம்.
1: ராமானுஜம், சொல்லுங்க, உங்க வீட்டுல அது மாதிரி என்ன பண்ணுவீங்க?
4: வீட்டம்மா டிவி பாத்துக்கிட்டே இருப்பாங்க.
1: ஓகே,
4: அத நிப்பாட்டுனாக்கா என் மேல கடுப்படிப்பாங்க, இதே வேலையே இருக்கு அப்படிம்பாங்க.
1: அப்படிம்பாங்களா? ஓகே,
4: சரி, அதான் நான் காலையே வாங்கதில்ல மேடம்.
1: அதெல்லாம் நீங்க காதலே வாங்கறது இல்ல. ஓகே நன்றி. எஸ் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் மேடம். பார்த்திபன் கோயம்புல இருந்து.
1: யார் பேசுறீங்க?
5: கோயம்புல இருந்து பார்த்திபன்.
1: பார்த்திபன், சொல்லுங்க பார்த்திபன்.
5: அதாவது எங்க வீட்டுல வச்ச பொருள் வைக்க மாட்டாங்க, ரிமோட் எங்கன்னா வச்சிருவாங்களா, தேடிட்டு இருப்போம். நீதான் ஏன்டா சண்டை போடுவாங்க? நான் ஏமா நான் டிவியே பாக்குறது, நானும் வானொலி கேட்டுட்டு இருக்கேன், போன் பண்ணிட்டு இருப்பேன், நிகழ்ச்சி கேட்டு எனக்கு பாட்டு கேட்டு நான் எங்கம்மா போயிருச்சேன், பெட்டு கடியில தாலுக்கா நடியில இருக்கும், அப்பயே எங்களை வச்சிருவான், அது மாதிரி தேடி கிடப்போம், அது மாதிரி போன் எங்களை வச்சிருவாங்க. இதெல்லாம் சில விஷயம் நிறைய இருக்கு மேடம், கட்சியை காணா போயிடும், அப்ப என்னதான் கேட்பாங்க, எடுத்து எடுத்து கொடுப்பேன். நாம இங்க வச்சிருக்காங்க
1: நன்றி நன்றி நன்றி
5: மேடம்,
1: நன்றி மேடம். அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம்.
6: இனிய மாலை வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
6: மாலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன். அம்மா தலைப்பு சொல்லுங்க அம்மா.
1: நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா லிசனருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் இப்போ உங்களுக்காக காத்துட்டு இருக்க பாட்டு மதராசி மூவில இருந்து தங்கப்பூவே அப்படின்னு சூப்பரான பாட்டு. எனக்கு இந்த பாட்டில் வர லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இந்த பாட்டை இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு மறுபடியும் உங்களை 9:15 என் இனிய பொன்னிலாவேல மீட் பண்றேன். டில் தான் அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, அதுக்காக இணைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்தி மாலை.

நேரம் 6 மணி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலை, 102.3 பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திரை இசையில் வந்த பக்தி பாடல்கள், ஆழ்வார் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் குரல்களை வாலி அவர்கள் எழுதி ஸ்ரீகாந்த் தேவா இசையில் இந்த பாட்டு.

திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. பக்தி மாலை
1: 6:10 நிமிடங்களுக்கான வேளாங்கண்ணி திரைப்படத்தில் கண்ணதாசன் எழுதி பி சுசிலா குரலில் அந்த பாடல் கேட்டு பிடித்தீர்கள். கேட்கவிருக்கிற அடுத்த பாடல் எம்எல் வசந்தகுமாரி குரலில் வெங்கட சுப்பையா எழுதி ஆர் சுதர்சனம் இசையில் குலதெய்வம் திரைப்பட பாடல்.

92.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் இந்த பாடல். ஜகதல பிரதாபன் திரைப்படத்திலிருந்து.

சரிமகரிமபனிதனிதா மபனிரிதரிநிதாதனிப மபனிசரிதனிசரிகாரிசரிநிதனிதனிபனிபமபமகபரிசனிதரிமபனிதானிதா சரிமபனிதானிதா.

மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை.

பக்திபாதையில் எம் கே தியாகராஜ் பாகவதர் குரலில் ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 102.3 பாரதி தமிழ் பற்பலையில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டன்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் முதல் நாளில் பிரதமர் இந்த பிரகடனத்தை வெளியிட்டார். உறுப்பு நாடுகள் இதனை ஏற்றுக்கொண்ட பின் நன்றி தெரிவித்து பேசிய அவர், இந்தியா முன்வைத்த கோரிக்கைகளை உறுப்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டிருப்பது தெளிவான பாதையில் நாம் இணைந்து முன் செல்கிறோம் என்பதை காட்டுவதாக குறிப்பிட்டார். பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு அதன் பயன்களை பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாறிவரும் உலகச் சூழலுக்கு ஏற்ப பழமையான சர்வதேச மற்றும் பன்னாட்டு அமைப்புகளின் பிடியிலிருந்து சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார். தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங்கிடம் ராமேஸ்வரத்தில் உள்ள அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலின் சிறப்பையும் அதன் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு பெருமையையும் எடுத்துரைத்திருப்பது பெருமை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் தொன்மை சிறப்புமிக்க தமிழகத்தின் பண்பாட்டையும் பெருமையையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகிற்கு கொண்டு செல்வதற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ்

0: தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மழைக்கால நோய் தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், இந்த பணியிடங்களை நிரப்பும் பணி நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். அரசு மருத்துவமனைகளில் வசதிகளை மேம்படுத்தவும் உட்கட்டமைப்பை விரிவுபடுத்தவும் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு பாதிப்பு சற்று அதிகரித்திருந்தாலும் தற்போது படிப்படியாக குறைந்து கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பு ஏதும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தண்ணீர் தேங்குவதை தடுக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் மக்களிடையே இதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். மனித வனவிலங்கு மோதலை தடுக்க மாநில அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாக வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தெரிவித்துள்ளார். உதகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் சாலைகள், சோலார் மின் விளக்குகள், அகழிகள் உள்ளிட்டவை அமைக்க இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக நீலகிரி கரும்பெருகு மற்றும் நெட்டைக்காலி வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் புத்தாக்க வளர் மையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று முதல் நாளை மறுநாள் வரை சென்னையிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் 1099 பேருந்துகளுடன் கூடுதலாக 1255 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கூடுதல் கட்டணம் வசூலித்த 400 ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவைப் போல தமிழகத்திலும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு மாநில அரசு இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் அமைக்கப்படும் விநாயகர் சதுர்த்தி பந்தல்களுக்கு வணிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதனை ரத்து செய்து எவ்வித நிபந்தனையும் இன்றி இந்த பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு மணீஷ் நாரணவரே இன்று நேரில் ஆய்வு செய்தார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள், வாக்கு எண்ணும் மையங்கள், தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அறை, ஊடக மையம் அமையவுள்ள இடங்கள் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு மணீஷ் நாரணவரே ஆய்வு செய்தார். முதுபெரும் தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையாவின் இறுதிச் சடங்குகள் மதுரையில் அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றது. வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மதுரையில் அவர் காலமானார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நடைபாதை வியாபாரிகள் கடனுதவி பெற்று பெருமளவு பயனடைந்து வருகின்றனர். எளிய முறையில் எவ்வித உத்தரவாதமும் இன்றி வழங்கப்படும் இந்த கடன் தங்களுக்கு பேருதவியாக உள்ளது என்று நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பிஎன் திட்டத்திலிருந்து சாலையோர வியாபாரிகள் சங்கம் காய்கறி வியாபாரம் மட்டத்தில் ஃபர்ஸ்ட் லோன் 10,000 வாங்கி அது சிறப்பாக கட்டிக்கிட்டேன். இப்ப 3வது தவணையா 50,000 அப்ளிகேஷன் போட்டேன், அது ரெடி ஆயிடுச்சுங்க. பிஎன் திட்டத்தினால சாலையோர காய்கறி வியாபாரத்தினால என்னுடைய குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சிறப்பா இருக்கு, அப்புறம் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்குதுங்க. இந்த பிஎம் திட்டத்தினால நாமக்கல் மாநகராட்சிக்கும் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு.
3: என் பேர் பர்கத்ரி சபேகம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கேன். நானு ஃபர்ஸ்ட் கையில இருந்து காசை வந்து ரொட்டேட் பண்ணி நான் வந்து சாரீஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இது மூலியமா வந்து சாரீஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக நான் லோன் அப்ளை பண்ண வந்திருக்கேன். நானு
0: தமிழகத்தின் தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான

0: மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக திரு அன்ஷுல் நாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை மூலம் குப்பை சேகரிக்கும் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 7-6 என்ற செட் கணக்கில் ஜப்பான் இணையை வென்றது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரத்யா ஷிதிஜ் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மொழிந்த இந்தியாவின் பிரகடனத்தை உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஏற்றுக் கொண்டுள்ளன. தமிழகத்தின் பெருமையை உலக அரங்கில் எடுத்துச் செல்வதற்கு பிரதமர் முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள 4724 செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தேனி, திண்டுக்கல், கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: லக்கா மாட்டிக்கிச்சு லக்கா மாட்டிக்கிச்சு கிக்கான பிகரு. வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகர் செந்தில் தாஸ் பேசுறேன்.
1: பாடகர் செந்தில் தாசுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. பாலுசார் கூட வந்து சேர்ந்து பாடுற மாதிரிலாம் நிறைய
2: பாடியிருக்கேன். சேர்ந்து லைவ்ல
1: அந்த பாட்டு ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு?
2: எஸ், அது தெலுங்கு சாங் பாடியிருக்கேன், காட்டுக்குயில் பாடியிருக்கேன். போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்த முன்னு எண்ணிக்கொள்ளடாடு.
3: விநாயகர் சதுர்த்தி அன்று
1: பிற்பகல் 3 மணிக்கு
3: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் கேட்க தவறாதீர்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 8 மணிக்கு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைகிறார் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி.
4: பாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் விதவிதமா எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமா ஆங்கிலத்துல, அப்புறம் தமிழ்ல விரிவா, அதுக்கப்புறம் ஒரு நூலாவே எழுதினேன். தொடக்கத்துல இருந்து அது எழுதும் போது அதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்துட்டே இருந்தது. இது ஒரு 2 பெரிய ஆளுமைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போதுதான் எனக்கு 2 சான்றோர்களுடைய இயல்பை குறை இல்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம். அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதேனும் இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.

0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
1: நேர்களே, வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று காலை 11 மணிக்கு இசையோடு ஒரு சந்திப்பு. ஹைதராபாத் டாக்டர் பி சிவா பங்கேற்கும் நிகழ்ச்சி.
2: அருணகிரிநாதர் மிக அழகா சொல்லியிருக்கார். அவர் வேற எந்த சுவாமிக்கும் தனித்து திருப்புகள் செய்யல. அருணகிரிநாத சுவாமிகள் ஒன்லி ஒன் மகா கணபதி. விநாயகருக்கு 5 பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒன்று, கைத்தலம் நிறை கணே அப்பமுடு அவள் பொறி கப்பிய கரி மூகன் நடி பேணி.
1: இசையருளும் இறையருளும் ஒரு சேர காற்றலையின் நேரலையில் உங்களுக்காக கேட்டு மகிழுங்கள்.

6:44 102.1 பாதை தமிழ் பண்பலை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வீக் டே முழுக்க மியூசிக் டே கேட்டு பிடிச்சிட்டு வீக்கெண்ட் மியூசிக் டே கேட்க தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். சாட்டர்டே ஈவினிங் வெளியில் கிளம்பிட்டு இருந்தீங்க, ஒருவேளை காரில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக தைரியமாக சவுண்டு வச்சு கேட்கக்கூடிய பாடல்கள் தான் அடுத்தடுத்து. தேவா மியூசிக்கில் 96 வந்த பாட்டு, சொன்னதான் வாய்ஸ்க்காக மட்டுமே இப்போ கேட்கணும்னு தோணுது.

ஸ்ரேயா கோஷல் ஆரம்பிச்ச தொடக்க காலகட்டம், சங்கர் மகாதேவன் கூட சேர்ந்து நாமதுகுமார் பாட்டு, ஜிவி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். வீக் எண்ட் டே மியூசிக் டே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, சுஜாதா சீனிவாஸ் குரல்கள், வைரமுத்து பாட்டு, ஏஆர் ரஹ்மான் இசையில் உயிரே படத்துலேருந்து அடுத்து

0: பாட்டுக்கு இதான்
1: அக்கபலா வெர்ஷன். அது சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கில் உமாதேவி எழுதின பாட்டு கேட்டு முடித்தீர்கள். இன்னொரு சந்தோஷ் நாராயணன் பாட்டு வட சென்னை படத்துலேருந்து அடுத்து ஒரு பிரேக் அப்புறம்.
2: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகளவில் வைத்துள்ள நான்காவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது என்று கூறினார். நாடுகளின் உண்மையான பொருளாதார நிலையின் அடிப்படையில் ஓட்டுரிமை, தலைமை பொறுப்பு, கொள்கை வகுப்பதில் முன்னுரிமை ஆகியவை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கு பொருளாதார ரீதியாக சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும், எதிர்கால தொழில்நுட்பங்களை அந்த நாடுகள் தடையின்றி பயன்படுத்திக் கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்துவதாக பிரதமர் கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஆட்சி அதிகாரமும் அவர்கள் கையில் உறுதி செய்யப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகள் கூட்டாக எடுக்கும் முடிவுகளுக்கு இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அதன் பலன்களை முழுமையாக பெறலாம் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியா தலைமையேற்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய தலைவர்களுக்கு தமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார். உலக நாடுகளுக்கு இடையே அரசு நிர்வாகத்தை ஒருங்கிணைப்பது, பன்முகத்தன்மையை வலுப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளுக்கு பிரிக்ஸ் நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் அடுத்த 20 ஆண்டுகளுக்கான புதிய லட்சிய செயல் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல் பயணத்தின் போது மாலுமிகளுக்கான அவசரகால பாதுகாப்பு கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், கடல்சார் அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தை உடனடியாக தொடர்பு கொள்வதற்கு வழி ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக வர்த்தகத்தில் மாலுமிகளின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20வது ஆண்டு நிறைவை ஒட்டி 2 அஞ்சல் தலைகள் உறுப்பு நாடுகளின் தலைவர்களால் இன்று வெளியிடப்பட்டது. உலகின் பல பகுதிகளில் நிலவி வரும் போர் சூழலுக்கு பிரிக்ஸ் நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்வைத்த பிரகடனத்தில், தற்போதைய சூழல் சர்வதேச அளவில் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தற்போது இராணுவத்திற்காக அதிக அளவில் செலவழிப்பது கவலை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீடித்த வளர்ச்சிக்காகவும் மனிதாபிமான அடிப்படையில் வறுமையை போக்கவும் பருவநிலை சவால்களுக்கு தீர்வு காணவும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தை தணிக்க மிகுந்த கட்டுப்பாட்டுடன் சம்பந்தப்பட்ட நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தற்போதுள்ள நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீதோ அல்லது பொதுமக்களின் குடியிருப்புகள் மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீதோ தாக்குதல் நடைபெறுவது முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது.

0: பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமோ தூதரக நடவடிக்கைகள் மூலமோ தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேற்காசிய பகுதியில் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேபோன்று காசா பகுதியில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும், இஸ்ரேல் பாலஸ்தீனிய மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. பாலஸ்தீனிய மக்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா பொதுசபை மற்றும் ஐநா பாதுகாப்பு சபை மூலமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு பாலஸ்தீன மக்களின் மனிதாபிமான உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் நியாயப்படுத்த முடியாது என்று குறிப்பிட்டுள்ள பிரிக்ஸ் தீர்மானத்தில், ஜம்மு காஷ்மீரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதம் மற்றும் அதன் அனைத்து கட்டமைப்புகளும் ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டிய பயங்கரவாதம், தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுப்பது மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் பிரிக்ஸ் பிரகடனத்தில் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா மலேசியா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இன்று மலேசிய முதலீடு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் தத்துக் அப்துல் கனியுடன் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பேச்சு நடத்தியுள்ளார். இது தொடர்பாக திரு பியூஷ் கோயல் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், வர்த்தகம், முதலீடு, சந்தை விரிவாக்கம், விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து மலேசிய அமைச்சருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஆசியான் ஒத்துழைப்பு செயல்திட்டத்தின்படி மலேசியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இளம் பட்டய கணக்காளர்களில் அனுபவம், உறுதிப்பாடு மற்றும் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் பட்டய கணக்காளர் கல்வி நிறுவன பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதிலும் பட்டய கணக்காளர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் நாடு புதிய மைல்கல்லை எட்டியிருப்பதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் குறிப்பிட்டுள்ளார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. ரிசர்வ் வங்கி மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக கடந்த 4ஆம் தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 44.9 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 785.7 பில்லியன் டாலராக உள்ளது. இந்த பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக ஜப்பான் 2ஆம் இடத்திலும் சுவிட்சர்லாந்து 3ஆம் இடத்திலும் உள்ளன. அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள பிஜேபி மூத்த தலைவர் திரு தினேஷ் சர்மா தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அவர் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துணைநிலை ஆளுநராக தம்மை நியமித்த குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தமது புதிய பொறுப்பை நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு தினேஷ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சி மை பாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மை பாரத் அமைப்பின் தூத்துக்குடி மாவட்ட அதிகாரி திருமதி மதுமிதா இப்போட்டிகள் குறித்த விவரங்களை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிக்ஸட் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் சொல்லிட்டு நாடு முழுவதும் நடத்திட்டு வரோம். இந்த காம்படிஷன்ல 15 முதல் 29 வயது வரை இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்க வேண்டும். இந்த காம்படிஷன் வந்து 3 லெவல்ல நடக்குது. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து வின் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷனல் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த நேஷனல் லெவல் காம்படிஷன்ல வின் பண்றவங்க நேஷனல் யூத் ஃபெஸ்டிவல்ல அவங்களால பங்கேற்க முடியும். யங் லீடர்ஸ் டயலாக்ல சேலஞ்ச் ட்ராக்னு ஒண்ணு இருக்கு. அதுல வின் பண்றவங்க அவங்களோட பிரசன்டேஷனை வந்து நமது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் முன்னிலையிலும் அவங்களோட ஐடியாஸ் பிரசன்ட் பண்ற சான்சஸ் கிடைக்கும். இந்த காம்படிஷன்ஸ் வந்து 17 ஆகஸ்ட்ல தொடங்கிச்சு, 30 செப்டம்பரோட இது நிறைவடையுது.

0: வந்து mybharat.gov.in அப்படின்ற வெப்சைட்ல தான் நடக்குது. நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.
1: காஷ்மீரில் தீவிரவாத செயல்களுக்கு உதவியளித்த குற்றச்சாட்டின் பேரில் பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தலைவர் ஹபீஸ் சையதிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 17.3 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக பொருளாதாரத்தை கட்டுக்குள் வைத்திருக்கும் நாடுகள் பொருளாதார நிர்வாகத்தை முறைப்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஒன்றிணைந்து மேற்கொள்ள பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளன. மலேசியாவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அந்நாட்டு அமைச்சர் ததுக் அப்துல் கனியுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பேச்சு நடத்தினார். உலகில் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிக அளவில் வைத்துள்ள 4வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஸ்பிபி பி சுசிலா குரல்களில் ஆர் வி உதயகுமார் எழுதின அந்த பாட்டு இசைராஜா இளையராஜா சில சின்ன கவுண்டர் படத்திலேருந்து கேட்டு முடிச்சிங்க. நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட வாசகர் சார் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல்.
3: மனித உடல் உறுப்புகள் நல்லபடியா இயங்க ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பு வேணும். கை கால் கழுத்து தலை இவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஓர் உடற்பயிற்சி இருக்கு. கை கால் அசைக்கிறோம், ஓடுறோம், திரும்ப ஓடி வர்றோம், ஏதாவது ஒரு வகையில அசைவு இருக்கு. ஆனா முகத்துல இருக்கும் வாய்க்கு மற்ற உறுப்புகளுக்கு என்ன பயிற்சி இருக்கு? நாம ஏதாவது செய்யறோமா? குறிப்பா வாய்க்கு நாம பேசுறோம். எவ்வளவு பேர் வாயை திறந்து பேசுறோம்? சாப்பிடும் போது வாய் லேசா அசையுது, அவ்வளவுதான். ஆனா இந்த வாய்க்கும் நாம பயிற்சி கொடுக்கணும். ரெண்டு பயிற்சி. ஒன்னு பேச்சு பயிற்சி, என்ன பேசணும், எப்படி பேசணும், எங்க பேசணுங்கிறது, அது ஒரு விதமான பயிற்சி. பேச்சு இல்லாமல் வாயை அசைப்பது நாக்குக்கு ஏதாவது ஒரு பயிற்சி கொடுக்கணும் இல்லையா?
2: வடலூர் வாசகர் சார்,
3: கொடுத்தே ஆகணும். நம்ம விளையாட்டு வீரர்கள்லாம் வாயில எதையோ போட்டு மின்னுகிட்டே இருப்பாங்க, பாக்குறோம். என்னன்னு விசாரிச்சப்போதான் அதன் பேர் சுயிங்கம், பபுள் கம்னு சொன்னாங்க. இத பார்த்து குழந்தைகளும் பபுள் கம் வேணும்னு கேக்குதுங்க. குழந்தைகளின் வாயை அடைப்பதற்காகவே பெற்றோரும் இதை வாங்கி கொடுத்துடுறாங்க. ஐரோப்பிய நாடான பின்லாந்தில் உலகின் மிக தொன்மையான சுயிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 6,000 ஆண்டுகளுக்கு முந்தையது. பிர்ச் என்ற மரப்பட்டையில் எடுக்கப்பட்டது. தென்கிழக்கு நாடான கிரீஸில் மஸ்டிக் என்ற மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிசினை மெல்லுவது தாடைக்கான பயிற்சியா இருந்திருக்கு. வட அமெரிக்காவில் மாயன் நாகரிக காலத்தில் சிக்லி என்ற மரப்பட்டையில் எடுத்த பிசினையும், சீனாவில் ஜின்செங் என்ற செடியின் வேர்ல எடுக்கப்பட்ட பிசினையும் மென்னு வாய்க்கு வேலை கொடுத்ததற்கான தடயங்கள் இருந்திருக்கு. இந்த செய்திலாம் வெளிநாட்டில் என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு. நம்ம இந்திய நாட்டில் வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் ரொம்ப நாளா இருக்கு, தாம்பூலம்னு சொல்லுவோம். சுயிங்கம் மெல்லுவதால் ஏதாவது நன்மை உண்டா அப்படின்னு கேட்டா வாய் அசைவை தவிர வேற எதுவும் நமக்கு தெரியல. சமயத்துல இது போய் தொண்டையில அடைச்சா உயிருக்கே ஆபத்து. ஆனா வெத்தலை பாக்கு போடுறதுனால உணவு செரிமானம் நல்லபடியா நடைபெறும். சில ஹார்மோன்கள்லாம் நல்லா சுரக்கும். வாய் அசைவும் நடைபெறும். இதுலயும் நம் ஆட்கள் செய்யற தவறு ஒன்னு இருக்கு. வெறும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சரி, அது கூட கொஞ்சம் புகையிலைய சேர்க்கிறாங்க, அதுதான் மிகப்பெரிய தவறு. களவும் கற்று மர என்று ஒரு பொன்மொழி இருக்கு. இதுவரைக்கும் புகையிலை சேர்க்கும் பழக்கம் இருந்தால் இனிமே அதை விட்டுடணும். வாயில பாக்கு இன்னும் வேற ஏதேதுவோ சேர்த்து போடுறாங்க, அத கண்ட கண்ட இடத்துல துப்புறாங்க. இதெல்லாம் சுகாதார சீர்கேடு. வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சரியான அளவுல கலந்து வாயில போட்டு மெல்லும் போது நிறைய உமிழ் நீர் உற்பத்தி ஆகும். அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு முழுங்கும் போது செரிமான பிரச்சனை இருந்தா சரியாயிடும். கூடவே சுண்ணாம்பு சத்தும் கிடைச்சிடுது.
2: வாசகர் சார்,
3: முன்பெல்லாம் வீடுகளில் சுண்ணாம்பு இருக்கும், அதை மருந்து போல பயன்படுத்தி வந்தாங்க. சுண்ணாம்பை நேரடியா உட்கொள்ள முடியாது, ஏதாவது ஒரு விளை பொருளுடன் சேர்த்து தான் சாப்பிட முடியும். சாப்பிட்டனர். குறிப்பா வெத்தலை பாக்கோட சேர்த்து பயன்படுத்தினர் தமிழர்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு அதிக அளவு கால்சியம் சுண்ணாம்பு சத்து தேவை. குழந்தை

0: வளர்ச்சிக்கும் இது தேவை. குளிர்காலத்துல தொண்டைகட்டு ஏற்பட்டுச்சுன்னா முருங்கை இலை சாற்றுடன் கொஞ்சம் சுண்ணாம்ப குழைச்சி தொண்டை வெளிப்புறத்துல பூசுவாங்க, நல்ல நிவாரணம் கிடைக்கும். இப்படி நமது பாரம்பரிய பழக்க வழக்கங்கள்ல விஞ்ஞானமும் கலந்து இருந்தது. நமது முன்னோர் எதையும் சாதாரணமா சொல்ல மாட்டாங்க, ஒவ்வொன்னுக்கும் ஓர் அர்த்தம் உண்டு. மூத்தோர் சொல் கேளீர். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: இசை பூமியை ஆளட்டும். 7:34 102.3 தமிழ் பற்பலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். முத்துமணி மாலை எஃபெக்டில் கேட்க போகிற அடுத்த 4 பாடல்களும் இசைராஜா இளையராஜா பாடுதான். சவுண்ட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க, ரெடி ஆகிக்கோங்க. கேட்க போற என்னென்ன
1: பாடலிருந்து 8 திசை பார்த்திருந்து
0: அவரோட வாய்ஸ் வெர்ஷன் போடணும்னு நினைச்சா அது நிறைய கேட்டதுனால கேஜே தான் சொன்னதான் வாய்ஸ் வெர்ஷன் ஆஃப் நான் ஏறிக்கிறேன். அதை தொடர்ந்து
1: ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் உன்னை
0: ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி வாய்ஸ் காம்பினேஷன்ல. அதை தொடர்ந்து ஜானகி கேஜே யேசுதாஸ் வாய்ஸ் காம்பினேஷன்ல இந்த பாட்டு வீக் என் டே மியூசிக் டே 102.3 பார்த்து தமிழ் எஃப்எம்ல இன்பாகுடன் நானே.

102.3 பாட்டுக்கு இட டான் டான் டான் டான்.

இசையோடு வந்தோம், இசையோடு வாழ்ந்தோம், இசையோடு வாழ்வோம், இசையாவோம். இசை இந்த பூமியை ஆளட்டும். இசையோடு இருங்க இப்போ. ஓகே, அப்போனா சம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. மறுபடியும் மண்டே உங்களை மீட் பண்ணுறேன். தென்றல் காற்றே பாட்டு கும்பக்கரை தங்கையா படத்துலேருந்து ப்ளே பண்ணிட்டு நான் கிளம்புறேன். ஓகே, ஹாப்பி சண்டே.

0: தொடர்வது இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள்.
1: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம்? முதல் பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரை இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம். இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது, அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல. அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி விடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்ககிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சிருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வேண்டும்.

போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன், குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவாக நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா, உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்ககிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.

0: எனக்குள் நான். பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இதமானதோர் இரவு நேரம் சுகமாய் இணைய காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் பயணத்தின் தெவிட்டா நினைவுகளோடு நம்மோடு இணைய காத்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா. வெங்கடாச்சலபதி அவர்கள். வாவுசியும் திருநெல்வேலி எழுச்சியும் பின்னி ஆலை வேலை நிறுத்தம், அந்த காலத்தில் காப்பி இல்லை முதலான ஆய்வுக் கட்டுரைகளும், நாவலும் வாசிப்பும், முல்லை ஓர் அறிமுகம், முச்சந்தி இலக்கியம், பாரதி கவிஞனும் காப்புரிமையும், ஆஷ் அடிச்சுவட்டில் அறிஞர்கள் ஆளுமைகள், எழுகணி புலவன் பாரதி பற்றிய கட்டுரைகள், தமிழ் கலைக்களஞ்சியத்தின் கதை, இது போன்ற பல்வேறு படைப்புகளுக்கு உரித்தானவர். வாவுசி கடிதங்கள், மறைமலை அடிகளார் நாட்குறிப்புகள், வாவுசியும் பாரதியும், அன்னை இட்டத்தி, புதுமைப்பித்தன் கதைகள், புதுமைப்பித்தன் கட்டுரைகள், இப்படி பல்வேறு படைப்புகளின் பதிப்புக்கு உரியவர். ஒரு நீண்ட நெடிய வரலாற்று ஆய்வாளர் இத்தனைக்கும் சொந்தக்காரரான ஆ. இரா. வெங்கடாச்சலபதி அவர்களின் மனம் திறந்த பகிர்வை கடந்த வாரத்தில் இதே எனக்குள் நான் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம் நேர்களே. அதன் தொடர்ச்சி இதோ இன்றும் வானலைகளில் வலம் வர காத்திருக்கிறது. கேட்டு ரசிக்கலாமா? உங்களுடைய பேச்சுக்கு இடையிடையே வந்து போறவங்க பாரதி, வஉசி, புதுமை பித்தன், அழகிரிசாமி, தோமூசி, இந்த மாதிரி பெரும்பாலும் கரிசல் வட்டார தொட்டு வரக்கூடிய ஒரு எழுத்தாளுமைகள் அதிகமா உங்களுடைய மனசுக்குள்ள இருக்காங்க இல்லையா? நீங்க தொடங்கும் போது சொன்னீங்க வஉசி ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அப்படின்னு சொல்லி, அந்த விதை விழுந்தது முதல்ல எங்க? இவங்களை நீங்க அதிகமா நீங்க வந்து அசை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எவ்வளவோ இப்ப சுதந்திர போராட்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய சுதந்திர களத்துல இருந்தவங்க இருக்காங்க, எழுத்தாளமைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, இவங்க உங்களுக்குள்ள அதிகமா உள் நுழைந்ததுக்கு என்ன காரணம்?
1: சொன்ன மாதிரி வாவுசியினுடைய வீர சாகச வாழ்க்கை கவனம் பெறவில்லை என்பதுதான் எனக்கு இருந்த ஒரு குறை.
0: முதல்ல எப்ப கேள்விப்படுறீங்க
1: வவுசின்ற பேர் வந்து தமிழ்நாட்டில்? எனக்கு இந்த தலைமுறையில தெரியல, எங்க தலைமுறையில வந்து பேரா எல்லாருக்குமே தெரியும், கப்பலோட்டை
0: தமிழன்
1: அப்படின்றது தெரியும். அப்புறம் இதற்காக வந்து அவர் வாழ்வே நொடிந்து விட்டது அப்படின்றது நமக்கு தெரியும், தியாக வாழ்க்கைன்றது தெரியும். நான் சொல்றது இன்னைக்கு வரைக்கும் கூட நீங்க தமிழ்நாட்டில் யாரையா ஒருத்தர் வந்து தியாக வாழ்க்கை வாழ்ந்த ஒருவரை பேர் சொல்லுங்கன்னா வந்து பெரும்பாலும் வவுசி தான் சொல்லுவாங்க. அது இருந்தது. அவரை பற்றி ஆதாரங்களுடன் கூடிய நூல்கள் இல்லை என்பதை நம்ம அவரை நோக்கி கொண்டு போய் அப்படி போகும்போது படிப்படியா, வஉசி என்பவர் வந்து ஒரு தனி மனிதர் இல்லை இல்லையா, அவர் வந்து ஒரு சமூகத்திலிருந்து கிளர்ந்து வரார்.

0: அவருடைய காலம் என்ன, அவருடைய சக நபர்கள் யார், ஆளுமைகள் யார் அப்படின்றத நம்ம தேடிட்டு போறோம். வாவுசியும் பாரதியும் மிக நெருங்கிய நண்பர்கள். நம்ம பாரதிய படிச்சாதான் வாவுசிய புரிஞ்சுக்க முடியும்.
1: ஒருவர் பாட்டு திலகம், ஒருவர் நாட்டு திலகம்
0: அப்படின்ட்டு. இப்ப பாரதியாரை படிக்கிறோம். பாரதியாருடைய கவிதைகளை படிக்கும் போது அது ஒரு தனி அனுபவ உலகத்துக்குள்ள அழைச்சிட்டு போகுது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் இருக்கு, அல்ல தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், அதுல ஒரு இடத்துல வரும், நின்னுரிமை நின் பொருட்டு நின்னருளால் யாங் கேட்டால் என் பொருட்டு நீதான் இறங்காதிருப்பதுவே அப்படின்னு சொல்லி ஒரு வரி வரும். அதெல்லாம் படிக்கும்போது வந்து ஏற்படுற ஒரு, இப்பவே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில இருக்குது அப்படி மாதிரியான ஒரு வரிகள்லாம் அங்கே இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அதெல்லாம் படிக்கும்போது நம்ம வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை வந்து அழைச்சிட்டு போயிடுது. அப்படி மேற்கொண்டு மேற்கொண்டு படிச்சுட்டே இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் படிக்கிறோம், வஉசி பாரதி. அப்புறம் இந்த பாரதிக்கு முற்றிலும் மாறான ஒரு விமர்சன பார்வையை வந்து புதுமைப்பித்துட்டு வருது. அந்த விமர்சன பார்வையை நமக்கு தேவையா இருக்கு
1: கண்டிப்பா.
0: நம்ம வந்து ஒரு வெறும் ஒரு பாரதி வந்து ஒரு கற்பனாவாத ஆளுமை. பாரதியினுடைய கண்ணுக்கு எல்லாமே வந்து மேன்மையாக தான் தெரியும், கீழ்மைகளே வந்து பாரதி கண்ணுக்கு தெரியாது. புதுமை பித்தனுக்கு இந்த உலகத்தினுடைய கீழ்மைகள் தான்.
1: அவன் எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு சொன்னா
0: இவரது வந்து எல்லாத்துலயுமே பார்ப்பார். அப்ப இதனுடைய தொடர்ச்சியை வந்து என் மேல பாதிப்பு செலுத்திய இன்னொரு ஆளுமை வந்து சுந்தர ராமசாமி. ஆமா, எனக்கு அவரோட வந்து அவர் காலமாகும் வரை ஒரு 18 ஆண்டுகள் வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம் இருந்தது.
1: பெரிய ஒரு
0: பெரிய எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு
1: தொடர்பு.
0: நிச்சயமாக நிச்சயமாக அதுலேயும் ஒரு 5-6 ஆண்டுகள் வந்து வாரம் தவறாமல் அவரை வந்து நான் சந்திச்சிருக்கேன். அவர் சந்திக்கிறதுனா போய் சந்திச்சுட்டு வர்றதில்ல, அவங்க வீட்லேயே தங்கி இருந்திருக்கேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பழக்கம். அவரிடமும் வந்து அப்படி ஒரு, இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து அவர் மொழியை பயன்படுத்தக்கூடிய முறை இருக்கு இல்லைங்களா, அதை சவரக்கத்தி மாதிரி அதை பயன்படுத்துவார். நம்ம வந்து சவரக்கத்தியை வச்சு பென்சில் சீவி அதை மொக்கையாக்கிடுவோம், அது மாதிரியான ஒரு நபர். இது போன்ற ஆளுமைகள் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தை
1: கொடுத்தது
0: கொடுத்தாங்க. அப்படி தான் கிளைத்தது தமிழ் எழுத்தாளர். தமிழ் என்னுடைய மொழி, நான் தமிழை அதிகம் படிக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் தமிழுக்கு அப்பாற்பட்ட பெரிய படைப்பாளுமைகள் எல்லாரையும் வந்து படிக்கணுன்ற ஆர்வம் வந்து உண்டு. அது வைக்கம் முகமது பஷீராக இருக்கலாம், அல்லது பிரேம்சந்தா இருக்கலாம், டிடி கோசாம்பியா இருக்கலாம், இது மாதிரி எல்லாரையும் வந்து படிக்கணும்
1: அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு
0: அப்படின்னு படித்து கொண்டு நம்ம தொடர்ந்து நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு முறை. அதுவும் தகுதிப்படுத்தி கொள்வது என்பது வந்து ஒரு கடினமான காரியமாக இல்லாமல் அது வந்து ஒரு மகிழ்ச்சி
1: தரக்கூடிய
0: மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கு. அதனால எப்பவுமே வந்து நான் ஒரு வேலையை செய்வதாக நான் என்றைக்குமே நினைப்பதில்லை. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னா. கஷ்டப்பட்டு என்றைக்குமே ஆராய்ச்சி செஞ்சதில்லை, மகிழ்ச்சியோட தான்
1: செஞ்சிருக்கேன். கைகூலியான மாதிரி தான்
0: அதே தான் பண்ணியிருக்கோம். அதுக்காக அலைய வேண்டியிருக்கும். ஆனால் அலையும் போது அதில் நமக்கு படிப்பினைகள்
1: நிறைய கிடைக்கும்.
0: அதன் மூலமாக நாம் ஈட்டிய நட்புகள், உறவுகள், அன்புகள். எனக்கு வந்து குடும்ப உறவுகள் என்பது ஏறத்தாழ கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும், அல்லது இந்தியா முழுவதும், அல்லது உலகம் முழுவதும் கூட எனக்கு நண்பர்கள் இல்லாத ஊரே கிடையாது. நான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் சென்று நான் வந்து எந்த விடுதியிலும் தங்காமல் ஒரு நண்பர் வீட்டில் போய் தங்கக்கூடிய அளவிற்கு எனக்கு வந்து
1: உங்களுடைய தொடர்புகளை வந்து
0: இருக்குது. இது எல்லாமே கிடைச்சது வந்து காரணம் வந்து தமிழும்
1: தேடல், உங்களுடைய
0: ஆராய்ச்சியும். இப்போ நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு என்பதை விட வஉசி பாரதி என்ற அவர்களுக்கும்
1: அறிமுகம் அங்கிருந்து வருது,
0: அவங்களுக்கு அன்பு இருக்கிறதுனால நம்ம மேலே அந்த அன்பு
1: இருக்கு. உங்களுடைய படைப்புகள் பெரும்பாலும் வந்து கள ஆய்வு தொடர்பாக அதை மையப்படுத்தியது. ஏன்னா ஒரு ஒரு வரலாற்று ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது உட்கார்ந்த இடத்துலேருந்து எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. நம்மளுடைய கற்பனாவாதத்தை வச்சு அங்கே எழுத முடியாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் நம்மளுடைய மொபைலை பார்த்து கூகுளில் பார்த்து எழுதுறோமே, அதுவும் அங்கே வந்து முடியாது. முழுக்க முழுக்க கள ஆய்வின் அடிப்படையில் எழுதப்பட்டது. அதுவும் உங்களுடைய அந்த நூல் பார்க்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த துணை நூல் பட்டியல் வரிசையாக இருக்கட்டும், ஒவ்வொரு பக்கத்துலேயும் கீழே நீங்க கொடுத்துக்கக்கூடிய அந்த செய்திகளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட நீங்க சொன்னீங்க நான் வந்து கஷ்டப்பட்டு ஆய்வு பண்ணலன்னு சொல்லி, நீங்க விருப்பப்பட்டதுனால அது உங்களுக்கு கஷ்டமா தெரியலையே தவிர அந்த ஆய்வு வந்து ஒரு நீண்ட நெடிய பயணமா தான் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கள ஆய்வு பயணத்துல உங்களுக்கு கிடைத்த நிறைய விஷயங்கள், இப்போ சொன்னீங்க நிறைய அனுபவம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி, என்னுடைய வாழ்க்கையை இது மாற்றி அமைத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? அந்த கள ஆய்வுக்கு நீங்கள் போகும்போது அதுக்கு நிறைய பேர் ஒத்துழைச்சிருப்பாங்க, மறுத்திருப்பாங்க. முதல்ல சொன்ன மாதிரி அந்த கேலி, கிண்டல், நையாண்டி எல்லாம், இதெல்லாம் எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை, அந்த மாதிரி

0: நபர்களையும் அப்படிப்பட்ட முகங்களையும் சந்திச்சிருப்பீங்க. சட்டுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு எது நினைவுக்கு வருது சார்?
1: ஒரு நிகழ்ச்சின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பல ஏராளமான அனுபவங்கள் இருக்கு. உண்மையில வாழ்க்கையே அதுதான் நமக்கு சொல்லி தருது. ஒரு புறம் நம்ம பெருமக்கள்னு சொல்றோம், அவங்க சார்ந்தவர்களுடைய குடும்பத்தினர் வந்து எப்படி வந்து அதனால் பாதிக்கப்பட்டு எதிராக மாறி இருக்கிறாங்க அப்படின்றத கூட சொல்லலாம். இப்போ வாவுசி கூட ஒருவர் இருந்தார், கோரல் ஆலை வேலை நிறுத்தத்தில் பேச்சுவார்த்தையில கூட இருந்தார். அவருடைய மகனை நான் பார்க்க சென்றேன். அவர் சொன்னார், அவருடைய அப்பா பேரை உரிமையில சொல்லி அவரை பத்தி பேசுறதா இருந்தா வீட்டுக்குள்ளேயே நுழையாதீங்க அப்படின்னு சொன்ன அனுபவம் இருக்கு.
0: பாதிப்பு
1: அது இருக்கு. ஆனால் அதே போல் வந்து முற்றிலும் வேற ஒரு எதிர்நிலையில இப்ப நமக்கு அனைவருக்கும் தெரியும், ஆஷ் துரை வந்து தூத்துக்குடியில துணை ஆட்சியராக இருந்தபோது வாவுசியினுடைய கப்பல் கம்பெனிக்கு பெரிய தொந்தரவு கொடுத்து அதை வந்து அழிப்பதற்கு எல்லா வேலைகளையும் செஞ்சார். நான் அவருடைய பேரனை வந்து அடையாளம் கண்டு அயர்லாந்துக்கு போய் நான் அவரை பார்த்தேன். ஆஷனுடைய பேரனை பார்த்து அவருடைய வீட்டிலேயே ரெண்டு மூணு நாள் தங்கியிருந்து எல்லா தகவல்களையும் சேகரித்தேன். அதில் ரொம்ப ஆச்சரியம், அந்த ஆஷனுடைய பேரனுக்கு அவங்க தாத்தா பேர் தான் விட்டுருக்காங்க, நம்ம பழக்கம் மாதிரி அதே பேர் தான் விட்டுருக்காங்க. அவர் என்கிட்ட விடாவறியாக பல செய்திகளை கேட்டார், என்ன நடந்தது, எதற்காக கொண்டாங்க, என் தாத்தா என்னெல்லாம் தப்பு பண்ணார், எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் அவர் சொல்லி வாஞ்சிநாதனுடைய ஃபோட்டோ கேட்டார். வாஞ்சிநாதனுடைய ஃபோட்டோ காமிச்சு அவர் பார்த்துட்டு அவர் சொன்னார், இப்படிப்பட்ட பால்வடி முகம், வாஞ்சிநாதன் அதாவது தன்னுடைய தாத்தாவை கொன்றவருடைய முகத்தை பார்த்துட்டு சொல்றாரு, எவ்வளவு இப்படிப்பட்ட பால்வடிய முகம். அவர் சொல்றாரு, இது வந்து தனிப்பட்ட பகைமையின் காரணமாக நடந்ததல்ல, என் தாத்தா அவருடைய கடமையை செஞ்சார், இந்த இளைஞன் அவருடைய கடமையை செஞ்சார், இதுல வந்து தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லை, தனிப்பட்ட கசப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமல்ல ஆஷ் கொல்லப்பட்ட வாஞ்சிதுரை வாஞ்சி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த ஜூன் 17 நூற்றாண்டின் போது அவர் வாஞ்சியினுடைய குடும்பத்திற்கு ஒரு செய்தியை அனுப்பினார். ஆஷனுடைய என்னுடைய வேண்டுகோளின் பேரில் ஆஷனுடைய பேரன் வந்து ஒரு அறிக்கை அனுப்பினார். இதை வந்து அவரவர் கடமைகளை வந்து அவங்கவுங்க செய்கிறாங்க, காலத்தின் போக்கில் அதெல்லாம் வந்து போகுது, நாம் வந்து பழச மறந்துட்டு கசப்புகளை மறந்துட்டு எதிர்காலத்தை வந்து நோக்கி போகணும் அப்படின்னு. அது ரொம்ப எனக்கு
0: மனசு யாரா இருந்தாலும் இப்போ ஒரு நம்ம சொல்லுவோம், ஒரு தாய்க்கு வந்து தன்னுடைய மகன் ஒரு ஒரு கொலைகாரனா இருந்தா கூட வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரிதான் அந்த ஒரு பிளட் ரிலேஷன் தானே, அந்த ஒரு உணர்வு தான் இருக்கும். யாரா இருந்தாலுமே என்னோட தாத்தாவை சுட்டு கொன்ற ஒருவர் அப்படின்னு தானே பார்ப்போம்
1: பாரதியார்.
0: அந்த ஒரு
1: அதாவது அற்ப காரணங்களுக்காக பகைமை பாராட்டக்கூடிய ஒரு உலகத்துல இது வந்து ஒரு பழைய ரொம்ப ஆச்சரியங்கள்லாம் இருக்கு
0: விஷயம் சார்,
1: அப்படின்லாம் இருக்கு. அதனுடைய இன்னொரு விளைவு என்னவென்றால், நான் எழுதக்கூடிய வரலாறு வாவுசிக்கு ஆதரவான வரலாறா தான் இருக்க போகுது இல்லையா? ஆனா ஆஷ் உடைய பேரன் வந்து அதற்குரிய அனைத்து தரவுகளையும்
0: கொடுத்தாரு.
1: அதான் அவருடைய தாத்தாவை பற்றி எதிர்மறையான பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உண்மை செய்திகள், பொய் ஒன்றும் இல்லை. அந்த தகவல்களை வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் வந்து வந்து பகிர்ந்து கொண்டார். இது என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம். இன்னைக்கு வரைக்கும் நான் அவரை சந்திச்சு 20 ஆயிடுச்சு, ஆனால் இப்பவும் வந்து தொடர்பில் இருக்கிறோம், நண்பர்களாகத்தான் கருதுகிறோம்.
0: சூப்பர் சார்.
1: அப்புறம் சொல்ல போனால் வந்து ரெண்டு பேரும் ஒரே நாளில் தானே இறந்து போனாங்க, அப்புறம் கொலை செய்துட்டு வாஞ்சியை வந்து தன்னை சுட்டுக் கொண்டார். நான் அந்த போயிருந்த நாள் வந்து அந்த நினைவு நாள். அப்போ அந்த நினைவை கொண்டாடக்கூடிய இதை வந்து இருவருக்குமாக சேர்த்து தான் அவர் வந்து அவரை அனுஷ்டிச்சார்.
0: இது வரலாற்றில் ஒரு குறிப்பிட்டு வைக்கக்கூடிய ஒரு இடம். ஒரு
1: நம்ம இன்றைக்கு மறைந்த ராபர்ட் ஆஷ் வாஞ்சி இருவரையும் வந்து அவருடைய நினைவை போற்றுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா நண்பர்களோடையும் சொல்லி ஆவணங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். தரமாட்டேன்னு சொல்லி இருந்தா யாரு என்ன கேட்க
0: முடியாது.
1: அப்புறம் அந்த உண்மைகள் வெளிவராம தான் போயிருக்கும்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில். இது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். தேடல் என்பது ஒரு தவம், தெளிவு என்பது அதில் கிடைக்கும் வரம். அப்படி கிடைத்த விடையை, அந்த வரங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு ஆளுமைகள் இந்த எனக்குள் நான் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் ஊடாக. அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வாளர், பேராசிரியர், முனைவர் ஆ

0: இரா வெங்கடாச்சலபதி அவர்கள் தமிழ் சமூக வரலாறு தொடர்பாக குறிப்பிடத்தக்க ஆய்வுகள் செய்து வருபவர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், சிகாகோ மற்றும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர். வே கே ஆர் வி ராவ் விருது, விளக்கு புதுமை பித்தன் விருது, கனடா இலக்கிய தோட்டத்தின் வாழ்நாள் சாதனையாளருக்கான விருது போன்ற விருதுகளோடு இவற்றுக்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல சாகித்ய அகாடமி விருதும் பெற்ற சிறப்பாளர் இன்று நம்மோடு தன்னை தனக்குள் உணர்ந்து அந்த உணர்தலை நமக்கும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த எனக்குள் நான் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இதோ தொடர்ந்து பயணிக்கலாம் நேர்களே அவரோடு. இப்போ நீங்க அவர்கிட்ட இருந்து ஆவணங்கள் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய இந்த திருநெல்வேலி எழுச்சி இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா வஉசி ஆஷ் பத்தி சொன்ன அந்த அவருடைய சுயசரிதையில கொடுத்த விவரங்களை எல்லாம் இதுல நீங்க கொடுத்துருக்கீங்க. ரெண்டும் கம்பேரிட்டிவ்லி வந்து ஒத்து போகக்கூடிய இது இருக்கு.
1: என்ன வஉசி கிட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு பண்பு என்ன, அவர்கிட்ட வந்து உண்மையை தவிர அவருடைய நாவிலிருந்தும் பேனாவிலிருந்தும் வந்து வெளிப்பட்டதே
0: கிடையாது.
1: அவர் ஒண்ணு சொன்னாருன்னா அது 100க்கு 100 சரியா இருக்கும். அவர் ஒரு இடத்துல தன்னுடைய எடை எவ்வளவு குறைந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. பிரிசன் சிறை கையேடுகளை பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன அதே எண்ணு தான் அதில் காட்டுது. அவர் கடைசி வரைக்கும் உண்மையை தவிர பொய் என்பதை வந்து அவருடைய அந்த வார்த்தையே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அவருடைய எழுத்தில் சொன்ன அனைத்து செய்திகளும் ஆவணங்களை தேடும் போது அதை வந்து உறுதி செய்வதாக மட்டுமே இருக்கின்றன.
0: நீங்க இந்த கேள்விக்கு உங்களுடைய குரல் உடையிற அளவுக்கு நீங்க வந்துட்டு அதுக்குள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாட்டோட இருக்கீங்க. ஒரு ஆய்வுக்காக நீங்க போகல அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதற்காக இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னா இது பொது வழியில தெரியணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நீங்க ஆஷ்பா அவருடைய பேரனை நீங்க பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க, அந்த தரவுகளும் இருக்கு, படித்த தரவுகளும் இருக்கு. இப்போ நீங்க மிகச்சரியான ஒரு உதாரணம் அந்த எடை பத்தி நீங்க சொன்னீங்க. நான் படிக்கும்போது நான் யோசிச்ச ஒரு இடம், அதான் ரொம்ப அழகா நீங்களும் தொட்டு வந்தீங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்த ஒரு இடம் இது. ஒரு தலைமை பண்பு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஆக சிறந்த ஒரு உதாரணமா இருந்தவர்.
1: அவர் அவர் கூட இருந்த யாரையுமே விட்டு
0: கொடுக்காத ஒரு தன்மை.
1: ஏற்பட்ட கலவரத்துல கைதானவர்கள் எல்லாருக்குமே வந்து அவர் விடுதலை பெற்றதுமே வந்து அவருடைய மைத்துனரிடம் சொல்லி அவர்களுக்கெல்லாம் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கார்.
0: அதுவும் நீங்கள் இந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த பெயர் நிறைய வந்து அந்த குருநாத ஐயர்,
1: ஏட்டு குருநாதர்
0: அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய பெயர்கள்லாம் இன்னைக்கு எத்தனை இந்த தலைமுறை
1: யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த நூலில் நான் முக்கியமாக முயற்சி செஞ்சது சாதாரண மக்களினுடைய செயல்பாட்டை பதிவு
0: செய்யும்களை
1: பதிவு செய்யறது. எந்த பெயரையும் வந்து விடக்கூடாது. அதுல வந்து ரொம்ப வியப்பு, வஉசிக்கு துணையாக இருந்த ஒரு முடி திருத்தும் தொழிலாளருடைய பெயர் அதுல பதிவாயிருக்கு. ரொம்ப பிடிக்கும் போது அதோட அவருடைய வஉசி அவர் பட்ட துன்பங்கள்லாம் வந்து அவர் தெரிந்துதான் அது வந்து அனுபவிச்சார். அவருக்கு தெரியும் ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினால் என்ன கிடைக்கும் என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அவருடைய மனைவியினுடைய வாழ்க்கை, மீனாட்சி அம்மாளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம
0: சொல்லி முடியாத ஒரு தியாகம் அது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தியாகம்னு கேட்டால் வஉசியோடைய பெயரை வந்து நம்ம சமூகம் சொல்லும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு பின்னால் இருந்த ஒரு மிகப்பெரிய மாபெரும் தியாகம் வந்து அவங்களுடைய துணைவியாருக்கு உண்டானது.
1: வஉசி சிறைக்கு சென்றபோது அந்த அம்மையாருக்கு 18 இரண்டு குழந்தைகள். அவர்களை வைத்து கொண்டு தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காமல்
0: அந்த இடம் முக்கியம் சார். ஏன்னா சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏழ்மையிலும் மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு மிகப்பெரிய பண்பாடு அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேசும்போதே உங்களுடைய அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீல் அது தெரியுது. அடுத்தும் இதை கேட்கணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் தான். ஆனாலும் வேணும் எனக்கு இதுக்கான பதில். உங்களுடைய ஆய்வு காலகட்டங்களில் தூங்காமல் இருந்த இரவு உங்களை ஏதோ ஒரு விஷயம் தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும் இல்லையா? அப்படி இருந்த அந்த ஒரு நாள், ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம்.
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வஉசி பற்றி எல்லாம் எழுதும் போது எல்லா சில வகையான எழுத்துக்கு அப்படி இருக்காது. வஉசி பாரதி பற்றி, புதுமை பித்தனை பற்றி எழுதும் போதெல்லாம் வந்து அந்த எழுதுகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து முற்றிலும் வந்து மன நிம்மதி இழந்த ஒரு நிலை தான்
0: இருந்தது
1: இருக்கும். சரியாக வந்து உறங்க முடியாது.
0: இல்ல நான் கேட்ட தூங்காமல் அப்படின்றது வந்து நம்மள தூங்க விடாம இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏதோ ஒரு சென்ஸ், வேலை பொழிவின் காரணமா தூங்காம இருக்கிறதுன்றது வேற.

0: அது மனதை வந்து மனதிற்குள்ள இது வந்து
1: ஏதோ ஒரு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்படியெல்லாம் இருக்கும்போது இதை தொடரணுமா அப்படின்னு எனக்காவது உங்களுக்கு ஒரு சின்ன இருந்ததா?
0: இல்லை, இது அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கிட்டோம்னா அப்புறம் அது மீளறதுக்கு வழியே கிடையாது. உள்ளே போயிட்டோம்னா அது அதனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லா வகையான தாமதங்களையும் செய்வோம்.
1: சரி,
0: எழுதணும்னா அப்படியே தள்ளி தள்ளி போடுவோம்.
1: சரி,
0: ஒரு கட்டத்தில் வந்து அது இது மாதிரி தான், இந்த குற்றால குறவஞ்சியில் ஒரு வரி வரும், அந்த குறமகள் சொல்வா, துடிக்குதன் உதடும் நாவும் சொல்லு சொல்லு எனவே நாவில் இடிக்குது குரளியம்மே அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்றவ சொல்லுவான். குறி வந்து அந்த பெண் சொல்லலையா, அந்த உள்ள இருந்து அந்த குறளி வந்து
1: சொல்லு
0: சொல்லிட்டு வந்து அது போல அந்த நிலைக்கு போயிட்ட பிறகு நமக்கு ஒன்றும் தெரியாது.
1: ஆனா ஒருபோது நீங்க வந்து ஏன் இதற்குள்ள வந்தோன்னு நீங்க நினைக்கல? ஒரு நாள்
0: நினைக்கல. கிட்டத்தட்ட அது ஒரு சாமி ஆட்டம் மாதிரி அது வந்து. அப்புறம் அது மலை ஏறின பிறகுதான் வந்து ஒரு ஆசுவாசம் வரும், மிக பெரும் களைப்பு வரும். அதுக்கப்புறம் அதை படித்து பார்க்கும்போது அதான் நான் சொன்ன மாதிரி பல சமயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் நம்ப முடியாது, அது நம்மளா
1: எழுதணும் அப்படின்னு. எதில் நீங்கள் ரொம்ப பெருமிதமாக உங்களை நீங்களே நினச்சிருக்கீங்க? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, நாமளை நம்மளே வந்து பாராட்டிக்கிடுவோம், ஒரு தட்டி கொடு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அப்படி நீங்கள் உணர்ந்திருக்கீங்க?
0: வாவுசிக்கும் காந்திக்கும் நடந்த கடித போக்குவரத்து, அதை கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் விதவிதமாக எழுதியிருக்கேன். முதல்ல சுருக்கமாக ஆங்கிலத்தில், அப்புறம் தமிழில் விரிவாக, அதுக்கப்புறம் ஒரு நூலாகவே எழுதினேன். தொடக்கத்திலேருந்து அது எழுதும்போது அதில் ஒரு சின்ன சிக்கல் இருந்துகிட்டே இருந்தது. இது வந்து ஒரு பணம் தொடர்பான கொடுக்கல் வாங்கல் மட்டும் கிடையாது, இது ஒரு ரெண்டு பெரிய ஆளுமைகள் சம்மந்தப்பட்டது அப்படின்ட்டு 2021 எழுதின போது தான் எனக்கு ரெண்டு சான்றோர்களுடைய இயல்பை குறையில்லாமல் களங்கம் எதுவும் கற்பிக்காமல் அவர்களுடைய ஆளுமையை படம் பிடித்திருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம்
1: நிறைவு
0: வந்த ஒரு நிறைவு இருந்தது.
1: நமக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும் இல்லையா?
0: இருக்கு. சிலர் வந்து இன்றைக்கு வந்து வாத பிரதிவாதங்கள் நிறைய பாயிடுச்சு, என்னமோ இவர்கள் வந்து, ஒருவர் வந்து நான் வாவுசியுடைய வழக்குரைஞர், நீங்கள் காந்தியுடைய வழக்குரைஞர், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து விலகி அவர்களுக்குரிய ஒரு மேம்பட்ட தளத்தில் சிறிது நேரம் ஏதும் இருந்து அதை இருந்து அதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு.
1: நம்பிக்கை, ஒரு பெருமிதம், ஒரு மகிழ்வு,
0: நிச்சயமா.
1: நன்றி சார். எல்லாருக்குமே நினைச்ச உடனே எல்லாமே கிடைச்சிருது கிடையாது. அது எந்த ஒரு படிப்பு பதவி எல்லாமே, ஒரு சின்ன பொருள் ஒரு பேனா வாங்கணும்னு நினைக்கிறதுல இருந்து பெரும் முயற்சி வரைக்குமே. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட நாள் காத்திருந்து கிடைச்ச ஒரு சம்பவம்னா என்னது? எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாள் காத்திருந்தீங்க?
0: அப்படி எதுவும் நான் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசையோ இலக்கோ நான் வைத்துக் கொண்டேன்.
1: அது தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய இந்த எழுத்துலக பயணத்துல இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம் இல்ல? உங்களுடைய ஆய்வை நோக்கியே நீங்க போகும்போது ஒருத்தர ஏதோ ஒரு தரவுக்காக நீங்க நீண்ட நாட்கள் காத்திருந்திருக்கலாம்.
0: ஒரு வேலையை முடித்ததும் அடுத்த வேலைக்கு போயிடுறதுன்றதான் என்னுடைய இயல்பு. ஏன்னா செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருக்கு, முடிஞ்சதுன்னா அதோட முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அதை பத்தி எண்ணி பார்க்கறது. அதனால அந்த முடித்த போது ஏற்படுகின்ற அந்த நிறைவு, அந்த நிறைவு இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரொம்ப யோசிக்கிறது இல்லை, யோசிச்சோம்னா நம்மளை முடக்கி போட்டுரும். அப்புறம் தேவையில்லாத எதிர்பார்ப்புகளை வந்து
1: ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு, நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி போறீங்க, அது கிடைக்கல அப்படின்னா நீங்க அடுத்து யார்கிட்ட போனா இந்த தரவு?
0: அது அந்த தேடல் என்பது முடிவில்லாமல் நடந்து கொண்டே இருக்கும். அதனால அதை பற்றி இல்லை, ஒரு தேடல் முடிந்ததுன்னா இன்னொரு தேடல் தொடங்கும்.
1: எந்த தரவுக்காக காத்திருந்தீங்க?
0: ஒரு தரவுக்காக என்னைக்குமே காத்திருந்ததில்லை, அது ஒரு தவறான வரலாற்று பார்வை என்பது என்னுடைய கருத்து. ஒன்னே ஒரு தரவை மட்டும் நம்பி அப்படின்னா மிக எளிதில் எல்லாரும் வரலாற்றை திரித்து விட முடியும். ஒரே ஒரு தரவை நம்பி தான் ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த தரவை அழிச்சிருவாங்க, அல்லது திரிச்சிருவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. பல சமயங்களில் சில தரவுகள் கிடைக்காமல் இருப்பது தான் நல்லது. கோலம் போடுறோம், கோலத்துக்கு எது ரொம்ப முக்கியம்?
1: புள்ளிகள்,
0: புள்ளி தான் முக்கியம். ஆனால் அந்த போடுற கோலம் இருக்கு இல்லையா, புள்ளியை தவிர்த்துட்டு தான் போடுறோம். புள்ளியை சேர்த்தீங்கன்னா அது கோலமே
1: கிடையாது.
0: புள்ளியை சேர்த்தும் கோலம் போடலாம், ஆனால் அது கோலமா எந்த ஒரு கோலத்தில் வல்ல ஒரு எந்த ஒரு கலைஞருமே ஏற்றுக்கொள்ள
1: மாட்டாங்க.
0: புள்ளியை தவிர்த்துட்டு நீங்க எப்படி அந்த கோடுகளை போடுகிறீர்கள் என்பதை, அதுதான்
1: வல்லமை.
0: வல்லமை புள்ளி ஏராளமா ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இப்ப அது ஒரு கோலமா இருக்க
1: இருக்காது.
0: அந்த இடைவெளிகள் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம்.
1: அருமையான உதாரணம் சார். சரி, இப்போ உங்களுடைய இந்த வாழ்வியல் இதுல எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய, எல்லாருக்கும் இருக்கிறது 24 மணி நேரம் தான், ஆனா அதற்குள்ள நம்மளுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வேலைகளை அவங்கவுங்களுடைய நிலைப்பாட்டுக்கு தக்கன செஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க

0: இன்னைக்கு உலகம் முழுவதும் பயணப்பட்டிருக்கக்கூடிய நட்பு வட்டம் அப்படின்னு சொன்னால் எங்கனாலும் என்னால் போய் இருக்க முடியும்னு சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நட்பையும் பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படி உங்களுடைய அந்த நேர மேலாண்மை, நேர நிர்வாகம்?
1: எனக்கு இந்த நேர மேலாண்மை என்பது இந்தியர்களுக்கு தேவைங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த நேர மேலாண்மை என்பதையே ஒரு கோட்பாடாக ஆக்கி கொள்வதையும் எனக்கு விருப்பம் இல்லை.
0: ஆனால் எப்படி உங்களால் அதை கைவர வச்சுக்க முடியுது?
1: தொடர்ந்து
0: தினசரி நான் இதெல்லாம் செஞ்சு வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணைப்படி அவங்களோட வாழ்வியல கொண்டு போவாங்க. டெய்லி எனக்கு இது என்னுடைய ரொட்டீன் ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்க பிரிச்சுக்கிறது உண்டா, இல்ல அந்த நாளுக்கு உண்டான சூழலுக்கு தக்கன உங்களோட வேலைகளை கொண்டு போறீங்க?
1: பொதுவாக வந்து குறுகிய கால திட்டத்தை விட நெடுங்கால திட்டத்தை நம்ம வைத்துக் கொள்வது. அன்றன்றைக்கு சில சில மாறுதல்கள் ஏற்படும். இன்னைக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு நல்ல நண்பர் ஒருத்தர் வராரு அப்படின்னா நம்ம அவரை பார்க்கணும், அல்லது திடீரென்று ஒரு சிறந்த கட்டுரை நம்முடைய பார்வைக்கு வருது, அதை படிக்கணும், அல்லது ஒரு நண்பரை சந்திக்கணும், அதற்கும் இடம் தரணும். வெறும் வந்து நம்ம நேர மேலாண்மை என்ற பேரில் ஒரு அட்டவணைக்கு அடிமையாக மாறிவிடக்கூடாது. இது பலருக்கு இது ஓப்பு தராது. காரணம் என்ன, இந்தியர்களுக்கு வந்து இந்த கால மேலாண்மையே இருக்க மாட்டேங்குது. ஆனால் அதற்கு மாற்று வந்து கால அட்டவணையினுடைய எதேச்சாதிகாரம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நம்முடைய குடும்ப அமைப்பு வேறு. நம்ம இன்னைக்கு 30 பக்கம் எழுதணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம், இன்னைக்கு உங்களுடைய குழந்தை வந்து வேற ஏதோ ஒன்று கேட்குறா அப்படின்னா, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய 3 வயது குழந்தை வந்து 10 நிமிஷம் உங்களோட வந்து விளையாடுறா, இல்லை இல்லை நான் நேர மேலாண்மையாக கடைபிடிக்கணும் அப்படின்பது வந்து
0: என்னால
1: முடியாது. முடியும், ஆனால் கூடாது.
0: அது கரெக்ட்,
1: அந்த ஒரு இது இருக்கும். அதனால ஒரு நெடுங்கால திட்டத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்புறம் சிலருக்கு அது தேவைப்படும். சில வகையான மனக்கோளாறுகளும் மனப்பிரச்சனைகளும் அல்லது ஒழுங்குகளும் இல்லாதவர்களுக்கு வந்து அது வேற வழி கிடையாது. நீங்க இப்படி தாங்க பண்ணி ஆகணும், இப்படி வந்து உங்களுடைய நாளை வரையறுத்துக் கொள்ளுங்கள், கவனத்தை சிதற விடாதீர்கள் அப்படின்ட்டு இந்தியர்களில் பலருக்கு அதை தேவைப்படுது என்பதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னா அதற்கு ஒரு ஒழுங்கு வேணும்.
0: நமக்குள்ளே போட்டுக்கூடிய ஒரு ஃப்ரேம் அது.
1: அது போல சில இதெல்லாம் வந்து விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் சிட்டுக்குருவி. இப்போ நம்ம இன்றைக்கு வானொலி நிலையத்தில் இருந்து இதை பேச்சை பதிவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ மனதளவில் நீங்கள் என்ன வச்சுக்கணுன்னா, இது போகிறோம், 1 மணி நேரத்தில் இந்த பதிவு முடிச்சிருவாங்க, அங்கேருந்து சரியாக 12:30 அலுவலகத்துக்கு போயிடணும், அப்படியெல்லாம் வச்சுக்கொள்ளக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்தினுக்காக இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூடுதலாக பேசுகிறதோ, கூடுதலாக ஒரு தேநீர் குடிப்பதோ இருக்கலாம். அதற்கு ஒரு இடத்தை,
0: அதுக்கு தகுந்த மாதிரி நாம் அடுத்த
1: இருக்கணும். அப்போ நான் சொல்கிறது வந்து அந்த லாங் டேர்ம் கோல்ஸ், அதை தான் வச்சுக்கணுமே தவிர இன்னைக்கு இதை இப்படி முடிக்கணும் அப்படின்ற ஒரு கொடுங்கோல் ஆட்சியை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றது பொதுவா எங்களை போன்ற ஆட்களுக்கு. ஆனா ஒரு அலுவலகத்தில் அப்படி இருக்க
0: முடியாது.
1: நீங்க அடுத்து உங்களுக்கு 1 மணிக்கு ஒரு பதிவு இருக்குன்னா அதற்கு நீங்க தயாராக வேண்டும். ஆனா எப்பவுமே எதற்குமே அடிமையாகி விடக்கூடாது. நமக்கு, அதாவது மனிதனுக்கு தான் தர்மம்,
0: தர்மத்திற்காக
1: அடிப்படை

இந்த நேர மேலாண்மை அப்படின்னு பேசும்போது இன்னைக்கு பலர் அதை பற்றி பேசி பேசி நிகழ்ச்சிகளை தயாரிப்பதும் அதை வந்து விற்பனை பொருளாக மாற்றுவதும் கூட வந்து நடந்துட்டு

0: அது எனக்கு புரியுது ஏன்ன்றது. இந்திய சூழலில் வந்து எல்லாவற்றையுமே வந்து எளிதில் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு நேரத்திற்கு எதையுமே முடிக்காத ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் அது தேவை. ஆனால் அதே சமயத்தில் வந்து நம்முடைய தத்துவ மரபில் வந்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை என்பதை பற்றியும் ஒரு பார்வை இருக்குது. அப்போது தமிழ் விமர்சகர் கானா சுப்பிரமணியம் ஒரு இடத்துல சொன்னதா சுந்தரராம் சாமி சொல்கிறார். அவர் சொன்னாராம், எல்லாமே முக்கியம் எதுவுமே முக்கியமில்லை அப்படின்னு சொன்னார்ன்றது. இது ஒரு சாதாரண ஒரு தொடர் மாதிரி தான் தோணும், நாலே நாலு சொற்கள். ஆனால் இதில் ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவ உண்மை இருக்கு. நமக்கு நேரம் முக்கியம், நீங்கள் 12:30 இன்னொரு பதிவுக்கு நீங்கள் போகணும், அது முக்கியம்தான். ஆனால் அதே சமயத்தில் இந்த 8 பில்லியன் ஆண்டுகளாக இந்த உலகம் இருக்கின்றது. இந்த 8 பில்லியன் ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இந்த 1 மணி, 2 மணி, 3 மணி என்பதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த உலகமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிக இளமையான ஒரு உலகம்னு சொல்கிறாங்க. இதை விட மிக மிக பழமையான உலகங்கள்லாம் இருக்குது. இந்த ரெண்டு பார்வையுமே நம்ம விட்டுறக்கூடாது. 1:30 நாம் சாப்பிட வேண்டும் என்பதும் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகம் 8 மில்லியன் ஆண்டுகளாக இருக்கின்றது என்பதும், இன்னும் ஒரு 8 மில்லியன் ஆண்டுகளில் இது அழிந்தும் விடலாம் என்பதும் இருக்குது. இந்த ரெண்டுத்தையுமே எந்த கட்டத்திலையுமே வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: அருமையான ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை அலசி பார்க்க மாட்டோம். சாதாரணமான நாட்களில் கடந்து போயிடுவோம். நீங்கள் 1:30 போகணும் அப்படின்னு சொன்னால் 1 மணிலேருந்து ஒரு பதட்டத்தோடு தான் இருப்போம். இன்னும் 1/2 hour வந்து நாம் அதை தொடணுமே, அங்கே போகணுமே, அந்த சிந்தனை தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன அந்த பழமையும் புதுமையும், நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததும் சரி, இன்னும் இருக்க போவதும் இருக்குது, அதை அலசுவோமா? அந்த நேரத்தில் நமக்கு தோணுமா? இப்போ நீங்கள் அதை ஸ்டிமுலேட் பண்ணியிருக்கீங்க, அப்படி யோசிக்கணும். இந்த பதட்டங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை நிச்சயமாக ஞாபகம் வரும். அதை சிந்திச்சு பார்க்கலாம், ஆமாம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஒரு ஒரு அலசலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு பதில் உங்களோட.
0: புதுமைப்பித்தனுடைய சாப விமோசனம் கதையில் வந்து ஒரு இது வார்த்தை வரும். அதாவது பரதன் சொல்லியிருப்பான், ராமன் 14 ஆண்டுகளில் திரும்பி வரவில்லை என்றால் நான் வந்து அக்னியில் குதித்து உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சொல்லியிருப்பான். வந்துட்டே இருக்காரு, உங்களுடைய அண்ணன் வந்துட்டே இருக்கான், பொறுமையாக இரு அப்படின்னு போய் யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை பரதன் வந்து தர்மத்தை தவிர வேறு எந்த எதற்கும் கட்டுப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்க, மனிதனுக்கு கட்டுப்படாத தர்மம்
1: எதற்கு?
0: அதே போல் மனிதனுக்கு கட்டுப்படாத நேரம் என்ன? சிலர்லாம் நம்ம பார்த்துருக்கோம், வந்து 2 நிமிடம் தாமதமாக ஒரு ஒரு சந்திப்புக்கு வந்ததற்காக 1/2 மணி நேரம் வந்து புலம்பிக்கிட்டே இருந்தார். அவர் வரக்கூடாது, நேரத்துக்கு வரணும், 2 நிமிடத்தில் உலகம் வந்து அழிந்து விடாது. அப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம பிரதம மந்திரியிடமோ ஜனாதிபதியிடமோ வாங்கிய அப்பாயின்மெண்ட் இல்லை. பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ ஒவ்வொரு நிமிடமும் இருக்கலாம், அப்போ நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போகலாம், அது வேறு இது. ஆனால் அந்த நேரம் நீங்கள் வந்து தாமதமாக வந்தீர்கள், தாமதமாக வந்தீர்கள்னு சொல்லி கால் மணி நேரம் வந்து சொல்லி
1: சொல்ல வேண்டிய கருத்து
0: சொல்லி நேரம் போயிடுச்சு, நேரம் வீண். அது நம்ம பலரிடம் பார்த்துருக்கோம். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கடிகாரத்தை வந்து நம்முடைய எஜமானனாக
1: மாற்றிவிட்டோம்
0: அப்படின்ற
1: நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நேரம் வரணும் அப்படின்றது. சரி சார், உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குது. ஏன்னா மாற்றி யோசிக்கிறது அப்படின்றதுல நீங்க நிறையவே மாற்றி யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய கண்ணோட்டம் ரொம்ப பிரிச்சு பார்க்க கூடிய, அதுதான் ஒரு ஆய்வாளருடைய கண்ணோட்டமா. எனக்கு சலபதி சாரை பார்க்கும்போது ஒரு பொறாமை வருது. ஆனா உங்களுக்கு அந்த ஒரு பொறாமை சின்னதா, சின்னதோ பெருசோ எப்பவாவது வந்திருக்கா? யாருக்கிட்டேயாவது இல்லை எதையாவது பார்க்கும்போது வந்திருக்கா?
0: இல்லை, நான் பெருமக்களை பார்த்து நான் வியப்பது மலைப்பதெல்லாம் உண்டு.
1: வியப்பது வேற, பொறாமை.
0: பொறாமை என்பது எனக்கு பொதுவாக தனி நபர்களை விட அமைப்புகளையும் நிறுவனங்களையும் பார்க்கும்போது ஒரு பொறாமை வரும்.
1: எப்படி?
0: அதாவது உலகத்தினுடைய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நான் அப்போ பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். அந்த அவர்களுடைய நூலகங்களை பார்க்கும்போது, அவர்களுடைய கல்வி அமைப்பை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும். ஹார்வர்ட் பல்கலைக்கழகமும் திருவாவடுதுறை மடமும் ஏறத்தாழ ஒரே காலத்தில்
1: தொடங்கப்பட்ட
0: அமைப்புகள். ரெண்டுமே வந்து சமய மடங்களாகத்தான் தொடங்கப்பட்டன. தம்பிரான்களுக்கு தத்துவ பயிற்சி அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் தான். ஆனால் அன்னைக்கு தொடங்கின சமயத்தில் ரெண்டும் ஒரே தளத்தில் இருந்திருக்கு. அல்லது நம்முடைய திருவாவடுதுறை மடமும் அதை விட அதிகமான ஒரு வளத்துடனும் உயரத்திலும் இருந்தது. பின் அவர்களை பார்த்து பொறாமை, அந்த பொறாமை வரும். எப்படி அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை

0: காப்பாற்றுகிறார்கள். 200-300 ஆண்டுகளாக வெளிவந்த நூல்களை எவ்வாறு மிகச்சிறப்பாக பாதுகாக்கிறது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவேன், பிரிட்டிஷ் நூலகத்திற்கு 9:30 நீங்கள் சென்றீர்கள் என்றால் வரிசையில் நின்று தான் உள்ளே செல்ல வேண்டும்.
1: அவ்வளோ பேர்
0: காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை விட பிரச்சனையை நான் சொல்கிறேன், பிரான்சினுடைய தேசிய நூலகத்தில் நூலகத்திற்குள் நுழைந்து படிப்பதற்கு கட்டணம் கட்ட வேண்டும். அதற்கு அந்த கட்டணம் கட்டுவதற்கும் வந்து எல்லை இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் தான் கட்டணம் கட்டி உள்ளே போக முடியும்?
1: அதுக்கு மேலே காத்திருந்து
0: போக முடியாது. நீங்கள் பணம் வந்து எப்படி கட்டணும்னா, ஒரு ஒரு நுழைவுக்கு மட்டும் இல்லாமல் 10 நுழைவுகள், 20 நுழைவுகள் அப்படின்றதுக்கெல்லாம் பணம் கட்ட வேண்டியது.
1: சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்து இங்கு சேர்ப்பேன்னு சொன்ன மாதிரி, நீங்கள் போகிற பக்கங்கள் எல்லாம் உங்களுடைய கலை தேடல் இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்கள் பொறாமை எங்கே வந்து நிற்குது பாருங்க.
0: நூலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து எவ்வாறு துணையாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும். நாம் பார்க்கக்கூடிய அயல் நாட்டு நூலகங்கள்லாம் வந்து நீங்கள் அவர்களை எவ்வளவு கேள்வி வேணாலும், எதை பற்றி வேணாலும் கேட்கலாம். அவர்களுடைய மனப்பான்மை என்னவென்றால், வேலை செய்கின்ற நேரத்தில் 10 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்வதுதான் என்னுடைய வேலை. உங்களுடைய கேள்வி வந்து சரியான கேள்வியா தவறான கேள்வியா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் முதலில் வந்து பெங்குயின் பறவைகளினுடைய வாழ்முறையை பற்றி நீங்கள் வந்து 4 புஸ்தகம் வேணும்னு கேட்கலாம். அதை கேட்ட அடுத்த 2வது கேள்வி வந்து சீன மொழியில் இலக்கியத்தவங்களை பற்றியும் கேட்கலாம். எதை வேணா கேட்கலாம். இருக்குதா இல்லையான்னு சொல்றது அவங்களுடைய வேலை. இதை பார்க்கும்போது உண்மையிலேயே பொறாமை.
1: கோபம் உங்ககிட்ட எப்படி சார்?
0: கோபம் நிறைய வரும்
1: உங்களுக்கு,
0: கட்டாயம் வரும். கோபம் வராமல் இருக்க முடியாது. ஒழுங்கில்லாமல் எது நடந்தாலும் வந்து கோபம் வரும். ஆனால் அந்த கோபம் வந்து சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபத்தினால எந்த பயனும் கிடையாது. அந்த கோபம் வந்து நம்முடைய உடலையும் மனத்தையும் நலிய செய்வதை தவிர வேறு எதுவுமே செய்யாது. அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தான் வந்து ஞானிகளாலும் யோகிகளாலும் வந்து எப்படி அதை கட்டுப்படுத்துவது என்று அவர்களுக்கே தெரியவில்லை.
1: சரி, இப்போ நீங்கள் எப்போது அப்படி முயற்சி பண்ணியிருக்கீங்களா? கோபத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி கோபப்பட்டு ஏதோ ஒரு நமக்கு
0: பலமுறை படுறோம், பட்டு அதனுடைய விளைவுகளை வந்து நாம்
1: அனுபவிக்கிறீங்க. அப்போது இந்த கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு பரிச்சயார்த்தம் வந்துருக்கு.
0: செய்கிறோம், ஆனால் அதில் வெற்றி பெற முடியல. பல சமயங்களில் அதுக்கு வந்து கோபத்தை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதும் இன்றைக்கு ஒரு உளவியல் கூட.
1: நிச்சயமாக
0: ஒரு கத்தாரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் கோபம் ஃபுல்லாக அடக்கி வைத்து கொண்டே மட்டும் இருக்க முடியாது. அது வந்து ஒரு சஸ்டெயின்டு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி கோபம் வர வேண்டும். அறச்சீற்றம் இல்லாமல் எந்த மாற்றமும் வராது. அறச்சீற்றமும் தேவை, எல்லாமும் தேவை. ஆனால் பொதுவாக நம்முடைய முக்கியமாக நம்ம சமூகத்தை பற்றி தான் நம்ம பேச முடியும். அயல் நாட்டு சமூகத்தை
1: இந்த கேள்வி கோபம் உங்ககிட்ட எதுக்காக நான் வந்து கேட்டேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிறைய நபர்களை சந்திக்கிறீங்க. உங்களுடைய ஆய்வுக்காக இல்லை உங்களுடைய வேற ஏதோ ஒரு படைப்புகளை நோக்கி போகும்போது சந்திக்கிறீங்க. நாம் ஒரு விஷயத்த நினச்சி போயிருப்போம், அங்கேருந்து அந்த எதிர்வினை வேற மாதிரி இருக்கும். ஆனால் அதை நம்ம இப்படி நினச்சி வந்து கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுட்டு அமைதியாக கடந்து போகிறது ஒரு நிலையில் இருக்கலாம். ஏதாவது நேரத்தில் நமக்கு கோபமும் வரும் இல்லையா? நாம் எப்படி நினச்சி கேட்கணும்?
0: நேரத்தில் வந்து கேள்வி கேட்போம். பட் இந்திய பழக்கம் என்னென்னா, கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுதான் ஒரு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களுடைய நான் பணியாற்றக்கூடிய MITS மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், மத்திய மாநில அரசாங்கங்களுடைய நிதி உதவியோடு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆய்வு நிறுவனம், சிறந்த நூலகம் இருக்கும். நாங்கள் வந்து எல்லாருக்கும் அந்த நூலகத்தை பயன்பாட்டுக்காக குறைந்த வசதிகள் தான். நூலகத்தில் 4-5 பேர் தான் இருக்கிறாங்க. சிலர் வந்து பயன்படுத்துகிறவர், சிலர் வந்து பல சமயத்தில் வந்து மிக அதிகமான எதிர்பார்ப்புகளோடு வந்து மிகப்பெரிய கேள்விகள்லாம் கேட்பாங்க. நான் அப்போ அவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் கேட்குறதெல்லாம் சரி, ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனத்தில் போய் முதல்ல இந்த கேள்வியெல்லாம் கேளுங்க, அப்புறம் இங்கே வாங்க. அங்கே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கான விலை, இங்கே உங்களுக்கு அதுக்கான விலை கொடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் இல்லை, நல்லது தான், ஆனால் நீங்கள் ஆனால் சூழ்நிலையை பார்க்கணும். 4 பேர் தான் இருக்கிறாங்க. நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தான் முதல் உரிமை தர முடியும். அப்புறம் புத்தகங்களை பொறுத்தவரை வந்து இடம் மாறுவது என்பது மிக சாதாரணம். ஒரு 60,000-70,000 நூல்கள் இருக்கக்கூடிய இடத்துல 10 நூல்களை மாற்றி வைத்தீர்கள் என்றால் 100 பிழைகள் ஏற்படும். அதுதான் அந்த பர்முடேஷன் காம்பினேஷன். அப்போ உங்களுக்கு இந்த எந்த கோபமே வந்து உங்களுடைய நிறுவனத்தில் வரமாட்டேங்குது. இதுதான் நம்முடைய பிரச்சனை. எங்கே கோபம் வரணுமோ அங்கே வராது. எங்க கோபம் வந்தா உங்களுக்கு பிரச்சனை இருக்காதோ அங்க கோபம்,
1: அங்க கோபப்படும். அதுதான் நம்மளுடைய மனித இயல்பு.

0: இயல்பாக போயிருச்சேன் சார். பேச வேண்டிய இடத்துல பேசணும், அதே நேரம் மௌனமாக இருக்கக்கூடிய, மௌனமாக இருந்து சாதிக்கக்கூடிய இடங்களும் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் மௌனம் எப்படி சார்?
1: இல்லை, ஒரு காலத்தில் இளமை முறுக்களை வந்து சரி இல்லைன்னு நினைக்கக்கூடிய எல்லாத்தையும் மறுத்து பேசக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சரி இல்லைன்னு நினைக்கக்கூடியது,
0: நினைக்கக்கூடியது,
1: நினைக்கூடாது. இதுனா எது முழுமுற்றான உண்மை என்ன நமக்கு தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு வயதாக வயதாக எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வது என்பது சாத்தியமில்லை. இன்றைக்கு இருக்க உலகத்தில் வந்து சமூக ஊடகங்கள்லாம் வந்து வலிமை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இப்போ ஒருவர் சொல்கிறார், உலகம் உருண்டை அல்ல தட்டை தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதை மௌனமாக கடந்து விடுவது தான் நல்லது. அவருக்கு போய் வந்து
0: விளக்கம் சொல்லிட்டு இல்லைங்க,
1: இது உலகம் வந்து உருண்டை தானுங்க, இதை வானத்தில் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் சொல்கிறதுல பயனில் பல சமயங்களில்
0: மௌனமாக கடந்து போயிடுறது நல்லது. நல்லது. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இசையோடு இணைந்திருக்கிறோம். இது எனக்குள் நான், தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் இதமானதோர் இரவு நேரத்தில் சுகமாக உங்கள் செவி தீண்டிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய படைப்புகளை படிக்கும்போது நிறைய இடங்களில் அந்த எழுத்து யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே நம்மளுடைய கவனத்தை அப்படி சட்டுன்னு ஈர்க்கிற மாதிரி இருந்தது. நான் படித்த வரைக்கும் அந்த வார்த்தை உபயோகத்தில் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கப்பல்களை இயக்கியது நீராவியா தேசபக்தியா, அப்படி உடனே சே நல்லா இருக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அது மாதிரி இன்னொரு சொல், அந்த சொல் ஆளுமை, சொல் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு உசாவுதல் அப்படின்ற வார்த்தை ஒரு 2-3 இடங்களில் நீங்கள் பிரயோகப்படுத்தியிருந்தீங்க. இந்த விஞ்ச் பற்றி சொல்லும் போதெல்லாம் அவர் அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து அந்த காரணத்தை உசாவினார் அப்படின்னு. முதல் முறையாக நான் படிக்கும்போது அப்படியே அதை ஒரு மாதிரி கோரிலேட் பண்ணிட்டு காரணத்தை அவர் வந்து சொன்னாரா விவரித்தாரா அப்படிலாம் படிச்சுட்டு ஒரு 10-20 பக்கங்கள் கடந்து போகும்போது அந்த உசாவுதல்னா கேட்டறிதல் அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளுக்குள்ளே வந்தேன். இப்படிப்பட்ட நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உங்களுடைய அந்த சொல் புதுமை, சொல் ஆட்சி, அது எங்கிருந்து வந்தது உங்களுக்கு?
1: எல்லாமே வாசிப்புலேருந்து வர்றதுதான், வேற எங்கிருந்தும் வர முடியாது.
0: ஏன்னா இதை கேட்டார் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், அது ஒரு இலகு தமிழில் இலகு மொழியில் நடையில் இருக்கும். ஆனால் இப்படி கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தன்மை எப்போ வந்தது?
1: அதாவது நான் ஒன்று சொல்கிறேன் வந்து எல்லாவற்றிலுமே வெவ்வேறு தளங்கள் உண்டு. உதாரணம் வந்து இந்திய மரபில் சொல்லுவாங்க திராட்சா பாகம் கதலி பாகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சிலது வந்து திராட்சை மாதிரி சாப்பிட்லாம், அப்படியே எடுத்து வாயில் போட வேண்டியதுதான். வாழைப்பழத்தை உரித்து சாப்பிட்ணும், அல்லது பலாப்பழத்தை வந்து கோதுமையெல்லாம் நீக்கி தான் சாப்பிட்ணும். அப்போது வெவ்வேறு நிலைகள் இருக்கின்றது. பட் என்ன ஆயிடுச்சுன்னா இந்திய சமூகத்தில் நான் நினைக்கிறது எல்லாருக்கும் வந்து இது ஏதோ திருவிழாவில் கஞ்சி ஊற்றுற மாதிரி எல்லாருக்கும் ஒரே நிலையில் வந்து பரிமாறக்கூடிய தரக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அது நான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. அதாவது தமிழில் ஒரு பழமொழி உண்டு, பொக்கை வாய்ச்சி பொரிமாவை மெச்சி நாளாம் அப்படின்னு. பல்லில்லாதவங்க பொரிமா நல்லா இருக்கும், சத்தானது, இன்னும் தப்பே கிடையாது. பொரிமாவில் வந்து புரோட்டீன் இருக்குது, நெய்யை ஊற்றி சீனியை போட்டு சாப்பிட்டா நல்லதாக இருக்கும். ஆனால் முறுக்கு இருக்குது, சீடை இருக்குது, மைசூர் பாக இருக்குது, அது பல்லு இருக்கிறவங்க தான்
0: சாப்பிட முடியும்.
1: இப்போ எல்லாமே வேணும் நமக்கு. அதே போல் தமிழில் வந்து ஒரு பழமையான மொழி இல்லையா, 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய மொழி. அந்த மொழியில் எவ்வளவோ சொற்கள் இருக்கின்றன. அந்த ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு தனித்த பொருள் இருக்குது. சொன்னார் என்பதற்கும் தெரிவித்தார் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. ஆனால் இப்போது நம்ம எப்படி பண்ணிட்டோம்னா எல்லா அந்த சொற்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை அழிச்சிட்டோம். நுட்பம் தான் வந்து மனித நாகரிகத்தினுடைய மிக பெரும், அவனுடைய அதனுடைய மனித நாகரிகத்தினுடைய வளத்தை காட்டுவது நுட்பம் தான். ஆனால் நம்ம எழுத்தில் வந்து அந்த நுட்பத்தை அழிச்சிக்கிட்டே போகிறோம். அது வந்து மொழியை வறுமையாக்குகின்றது, அப்புறம் நம்முடைய அனுபவ எல்லையை வந்து குறுக்கி விடுகின்றது. இப்போது நம்ம நல்ல சொற்களை, சரியான சொற்களை சரியான இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்பது தான் கருத்து. அதனால் நல்ல சொற்கள் சரியா நம்ம உரையாடலின் தொடக்கத்தில் நம்ம பேசணும். இட்லிக்கு மாவு அரைக்கிறதும் இடியாப்பத்துக்கு மாவு அரைக்கிறதும் ஒரே சொல்லாக இருக்க முடியாது. ட்ரை கிரைண்டிங் வேற, வெட் கிரைண்டிங் வேற. அதுபோல் இப்போது அந்த காலத்தில் வந்து நாங்கள் இளைஞர்களாக இருந்தபோது நாவலர் நெடுஞ்செழியன் வந்து எல்லா மேடைகள்லேயும் பேசுவார், தமிழில் எத்தனை வகையான சொல்லுதல்

0: அறிவித்தல்,
1: குழறுதல்,
0: கூறுதல், உரைத்தல், மிரட்டுதல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் சொல்லுவாங்க. ஒரு
1: இன்னைக்கு எல்லாமே சொல்லுதல்,
0: இப்போ எல்லாமே சொல்லுதல்ன்றது கிடைச்சதுக்கெல்லாம் வேறுபாடு இருக்கு. அப்போ அந்த வேறுபாடு நுட்பத்தை வந்து நம்ம உணர்த்தணும். நுட்பத்தில் தான் எல்லாமே
1: எல்லாமே.
0: எப்படி வந்து இப்போ நம்ம பாயசம் செஞ்சோம்னா, பாயசம் என்பது வெறும் பாலும் சீனியும் ஜவ்வரிசியுமோ இதுவுமோ கிடையாது. அதில் ஒரே ஒரு இலக்கா
1: பிஞ்சு
0: போடணும், அல்லது ஒரே ஒரு இழை குங்குமப்பூ போடுறோம்
1: தூக்கி கொடுக்கும்.
0: அது அப்போ அதை உணராதவங்க கிட்ட நம்ம இப்போ உணர்த்த
1: முடியாது.
0: நீங்க 3 வயசு குழந்தைகிட்ட போய் ஏலக்காய் போடாம கொடுத்தாலும் ஒண்ணுதான், ஏலக்காய் போட்டு கொடுத்தாலும்
1: ஒண்ணுதான்.
0: அது ஒரு நுட்பம் ஒண்ணு இருக்க. ஒரு கோயில்பட்டி கடலை மிட்டாயில வந்து ஏலக்காய் தட்டி போட்டிருப்பாங்க, அது ஒரு
1: தனிச்சுவை,
0: அந்த நுட்பத்தை தருது. அந்த அந்த சுவையை வந்து நம்ம ஒரு நுட்பமான ஒரு நாவினால்தான் அது உணர
1: முடியும்.
0: அதே போல மொழியிலையும் வந்து அந்த இடத்துல சீச்சி சிறியர் செயல் செய்தாய் அப்படின்றாங்க. சீச்சின்றதுக்கு அர்த்தமே கிடையாது, வேணவே வேணாம். ஆனால் அங்கே அது போடும்போது அதுக்கு ஒரு இது இருக்கு, இருக்கு ஒரு ஒரு அதுக்கு ஒரு பொருள் நுட்பம் இருக்கு. அது அப்புறம் அது அணி இலக்கணம் என்பது வந்து அதுவும் மனித நாகரிகத்தினுடைய ஒரு வளர்ச்சி. அந்த அணியை சிறப்பாக கையாளுதல் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த அணிதான் நம்ம வாசிப்பு சுவையை
1: தூண்டுகிறது.
0: இல்லாட்டி ஏன் வந்து 1000 பக்க வார் அண்ட் பீஸை வந்து நம்ம படிக்க முடியுது, ஆனால் ஒரு சராசரியான எழுத்தாளர் எழுதினிய ஒரு 4 பக்க கட்டுரையை படிக்க முடியாம போகுது ஏன் அப்படின்னும் போது அதான் அந்த இடத்துல
1: அதில் இருக்கக்கூடிய
0: அது தேவைன்னு நான் நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக சார், அப்படி அது தேவைன்னு நீங்கள் நினைச்சதுனால தான் உங்கள் படைப்புகளை படித்து அந்த தாக்கத்தை என்னால் வந்து கேள்வியாக கேட்க முடிஞ்சது. இந்த யுக்தியை நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுதல்ங்கிற ஒரு சொல்லுக்குள்ளே முடிச்சிட்டோன்னு சொன்னீங்க இல்லையா, அதை தாண்டி இருக்கக்கூடிய அத்தனை புதிய சொல்னு சொல்லக்கூடாது, அது ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொற்கள், அதை நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இந்த நிகழ்ச்சி மூலமா அது உங்க வாயிலிருந்து அது வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்குது. உங்களுடைய வாழ்வியல் பயணத்துல நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆளுமை, ஒரு மனிதர் யாரு சார்?
0: பலரை சந்திச்சிருக்கேன், அது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய பேரு. நான் ஒருத்தரை சொல்லணும் அப்படின்னா இருவரை சொல்லலாம். ஏற்கனவே முகம் மாமணி
1: சொன்னேன்,
0: அவர் வந்து மிக எளிய பின்னணியில் வந்தவர். கல்வி இல்லாத சூழ்நிலையில் வளர்ந்து தானாக முயன்று தனி கல்லூரியில் படித்து, தனி இரவு பள்ளிக்கூடங்களில் படித்து, அச்சகத்தில் வேலை செய்து ஒரு தனித்த ஆளுமையாக வளர்ந்தார். அது அவரும் தா கோவேந்தன் அப்படின்ட்டு ஒரு ஒரு புலவர் ஒருத்தர் இருந்தார். இவங்க 2 பேரையும் தான் நான் வந்து ஏறத்தாழ ஒரு 14-15 வயதில் சந்தித்தேன்.
1: ஓ, அந்த வயதில்
0: இவங்க இருவருமே வந்து தா கோவேந்தன் வந்து முழுநேர பணியில் என்றைக்குமே இருந்ததில்லை, ஆனால் ஒரு பெரிய அறிஞர், ஒரு பெரிய நூலகத்தை அவர் வச்சுருந்தார். வருமானமே இல்லாமல் புஸ்தகம் வாங்கி படிச்சுக்கிட்டே இருப்பார். அவருடைய நேர் பேச்சில் அவர் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துகள், அவருடைய கல்வி, இதெல்லாம் வந்து இந்த 2 பேரும் என்னை வந்து ரொம்ப பாதிச்சு,
1: அதிகமாக பாதிச்சு,
0: சின்ன வயதில் ரொம்ப பாதித்தாங்க. ஒரு பருவம் அறிய ஒரு வயது வந்து விவரம் தெரிந்த பிறகு நம்ம பெரிய ஆட்களெல்லாம் பார்த்துருக்கோம், அது வேற. இம்ப்ரெஷனபிள் ஏஜில் இப்படி இருவரை பார்த்தது வந்து எனக்கு ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையில் அமைஞ்ச
1: நல்ல ஒரு வாய்ப்பு.
0: இப்போ அவங்களுடைய பெருந்தன்மை, என்னுடைய வயது வேறுபாடு பார்க்காமல் நான் சொன்ன, அவங்க 2 பேருக்குமே என்னை விட ஒரு 35 வயது வேறுபாடுங்க.
1: நீங்கள் 14-15 வயசு
0: அவங்களுக்கு அப்போது 50 வயது ஆயிடுச்சு. அப்படியே அவங்க சலித்து கொள்ளாமல் பொறுமை காத்து எனக்கு வந்து ஆசிரியர்களாக விளங்கினார்கள். அது எனக்கு ரொம்ப வியாபாரம். இன்றைக்கி நினச்சி பார்த்தோம்னா நான் அதை போன்ற இளம் வயதில் வரக்கூடியவர்களிடம் நான் அதே பொறுமையை காட்டுகிறேனா அப்படின்னு எண்ணி பார்த்தேன். வெட்கத்தோடு தலையை குனிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவர்கள் அப்படி இல்லை என்பதுதான், அவர்கள் இல்லை என்றால் நான் வந்து இன்றைக்கு இந்த நிலையில் நான் இருக்க மாட்டேன். ஆகவே எப்போதுமே என்னுடைய எல்லா நூல்களிலும் அவர்கள் இருவருடைய பெயரையும் வந்து நான் தவறாமல் வந்து
1: பதிவு நினைப்பேங்க. இந்த நிகழ்ச்சி வந்து எனக்குள் நான் கேட்ட கேள்வியை முடிக்கும் போது சரியாக நம்ம நிகழ்ச்சிக்கான அந்த ஒரு தலைப்புக்குள்ள அவங்க என்ன அப்படி வழி நடத்துனாங்க, இன்னைக்கு நான் அப்படி இருக்கனா அப்படின்னு நான் என்னென்ன உள்ள அலசி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க. சரி சார், எப்போல்லாம் நீங்கள் வந்து எனக்குள் நானாக உங்களை தேடுறீங்க உங்களை தேடுறது, ஏன்னா ஆய்வுகளுக்கான தரவுகள் தேடுறது வேற, உங்களுடைய வாழ்வு எல்லாம் தினசரி இதில் உங்களை நீங்களே தேடுறது அப்படின்றது எப்போல்லாம் இருக்கும்?
0: அது ஒரு இடைவிடாத ஒரு நீரோட்டம் தான். அது எல்லா சமயங்களையும் நாம் யார், நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதற்கான விடையை வந்து மனிதர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சதில்லை. கண்டுபிடித்ததாக நினை

0: நினைத்தவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க.
1: எப்படி எப்படி சார்?
0: இல்லை, கண்டடைந்து விட்டதாக நினைப்பவர்கள் நினைப்பார்கள். இது வரைக்கும் கண்டதில்லை. அதற்கு ஒரு காரணம் வந்து, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அந்த ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும். நாம் யார்? மனிதனுடைய வேற எந்த உயிரினத்திற்கும் இல்லாத ஒரு பண்பு வந்து சிந்திக்கிறது மட்டும் இல்லை, சிந்திப்பதை பற்றி சிந்திக்கிறோம் இல்லையா? இப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத வந்து சிந்திக்கிறோம். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமும் கூட. மனிதர்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எதுவுமே வந்து மற்ற
1: வெளியில
0: உயிரினங்களுக்கு, எந்த உயிரினத்துக்கும் இந்த பிரச்சனைகளா
1: வராது.
0: நமக்கு இருக்கக்கூடிய இப்போ நம்ம இன்றைக்கு உரையாடல நம்ம பயன்படுத்தின சினம், பொறாமை, எல்லாமே விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஜென்ம வைரி அப்படிங்கிறோம். உயிருக்கு தன்னுடைய உணவுக்காக வந்து இன்னொரு உயிரினத்தை கொல்லக்கூடிய ஒரு விலங்கு கூட வந்து அந்த விலங்கின் மேல் எந்த கோபமும்
1: கிடையாது.
0: கோபத்துக்காக இன்னொரு விலங்கை அது வந்து கொல்லலை. ஆனால் நம்ம பார்க்குறோம் உலகத்தில் வந்து தொழில் முறையில் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மனிதர்களை கொல்லக்கூடிய கொடுங்கோல் வந்து நம்ம நூற்றாண்டிலே நடந்து 20ஆம் நூற்றாண்டிலே நடந்திருக்கு இல்லையா? 60 லட்சம் யூதர்கள் வந்து கொல்லப்பட்டது வந்து நம்முடைய தாத்தா காலத்தில் தானே. இதுதான் இந்த மனித இனத்தினுடைய ஒரு பெரிய சிக்கல். ஒரு மிக என்ன சொல்வது, ஒரு புறம் வந்து மிக விழுமிய நிலையையும் வந்து அவனால் அடைய முடியுது. அதில் பாதாளத்துக்கும்
1: போகக்கூடிய
0: சொல்ல முடியுது. ஆகவே தொடர்ச்சியாக நாம் வந்து நாம் யார், நாம் யார் அப்படின்றதை வந்து நம்ம எண்ணி பார்த்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அது என்றைக்கு அதை நம்ம எண்ணுவதை நிறுத்துகிறோமோ அப்போ நாம் வந்து மனிதனாகவே இல்லாமல் போயிடுவோம் நினைக்கிறேன்.
1: நிச்சயமாக அந்த எண்ணங்களுடைய,
0: நீங்கள் யார், நான் யார் அப்படின்னு நம்ம எப்போ யோசிக்காமல் போகிறோமோ அப்போ வந்து நம்ம மனிதனாக இல்லாமல் போயிடுறோம்.
1: ஒரு மனிதன் நிலைக்கணும் அப்படின்னு சொன்னால் தனக்குள்ள அந்த தேடல் நிச்சயமாக இருக்கணும். ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். கேட்டுட்ருக்கக்கூடிய எங்களுடைய நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான ஒரு கருத்து, ஒரு புதன்மைன்னா என்ன?
0: உங்கள் விருப்பத்தை அடையாளம் கண்டு அதை அடைய முயலுங்கள். அதை அடையும் போது பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் அந்த விருப்பத்தை சென்றடையுங்கள். இதுதான் நான் சொல்லக்கூடிய
1: நல்ல ஒரு செய்தி சார். அதாவது உங்களுடைய விருப்பம் விருப்பமாகவே இருக்கணும், அதை செயல்படுத்தணும். ஆனால் அதனால வேறு ஒருத்தருக்கு இந்த வித தீங்கும் வரக்கூடாது. ஆரம்பத்தில் நான் கேட்கும் போது இந்த பதிலை ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்கள் விருப்பம் அது எப்படி உங்களால் உங்கள் வீட்டில் சொல்ல முடிஞ்சதுன்னு தான் நான் முதல்ல கேட்டேன். ஆனாலும் போராடி உங்கள் விருப்பத்தை நீங்கள் அதை தெரியப்படுத்தி அப்படின்னு சொல்கிறத விட அதில் தீர்மானமாக இருந்திருக்கீங்க. நான் இது தான் படிப்பேன், இப்படி தான் வரப்போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு உறுதிப்பாடோடு இருக்கீங்க. அந்த உறுதிப்பாடு இன்றும் என்றும் உங்களோட கூடவே இருக்கணும். இது போன்ற பல ஆய்வுகளும் விருதுகளும் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து சேருறதுக்கான வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சியை இதே நிறைவு பண்ணுறோம் சார். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு பங்கேற்று சிறப்பித்தவர் பேராசிரியர் முனைவர் ஆ. இரா வெங்கடாச்சலபதி அவர்கள். நேர்களே, மீண்டும் இது போன்ற தன்னை தனக்குள் உணர்ந்து நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் அந்த அனுபவம் நிறைந்த எனக்குள் நான் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு. அதுவரை இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: 102.3 பாத்துக்கு தான்
1: 102.3 பாட்டுக்கு இதான் டான்னு.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா, அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

எல்லாருக்கும் வணக்கம். நான் லிங்குசாமி பேசுறேன். 102.3 வித் பாரதி, தமிழ் பண்பலை கேளுங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. நன்றி.

0: பழுவேட்டரையருக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் இடையே சொற்போர் நடந்து கொண்டிருந்த போது ஏதோ தான் பெரிதாக சமாளிக்கப் போவதாக எண்ணி கந்தமாறன் எதையோ உளறிக்கொட்ட அவன் மேல் அனலை பாய்ச்சுகிறான் ஆதித்த கரிகாலன். அப்போது வந்தியத்தேவன் குறுக்கிட்டு, கோமகனே, கந்தமாறனுக்கு நடுக்கு ஜுரமில்லை. தாங்கள் பழுவோர் இளையராணியை பாட்டி என்று சொன்னதில் அவனுக்கு கோபம், அவ்வளவுதான் என்றான். கந்தமாறன் வந்தியத்தேவனை குரோதத்துடன் பார்த்து கொண்டு கத்தியை எடுக்கத் தொடங்கினான். பார்த்திபேந்திரன் அவன் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்து காதோடு ஏதோ சொன்னான். கந்தமாறன் அடங்கினான். அவனுடைய உடல் மட்டும் சிறிது நேரம் நடுங்கிக் கொண்டிருந்தது. கரிகாலன் அவனை பார்த்து சிரித்துவிட்டு பழுவேட்டரையர் பக்கம் திரும்பி, பாட்டா, இளங்காளைகள் இப்படித்தான் கட்டுக்கிடங்காமல் சில சமயம் துள்ளி குதிப்பார்கள். அவர்களை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் எனக்கு பாட்டன் முறை, ஆகையால் இளையராணி எனக்கு பாட்டிதானே. அப்படி நான் அழைப்பதில் என் பாட்டிக்கும் வருத்தமில்லை, தங்களுக்கும் வருத்தமில்லை. இந்த சிறுபிள்ளைகளுக்கு எதற்காக ஆத்திரம் பொத்துக்கொண்டு வருகிறது? அது போனால் போகட்டும். நான் ஆரம்பித்த விஷயத்தை விட்டுவிட்டு எங்கேயோ போய்விட்டேன் பாருங்கள். என் தந்தை சக்கரவர்த்தியின் பேரில் தாங்கள் பாரத்தை சுமத்த வேண்டாம். தாங்கள் சம்மதித்தால் என் தந்தையும் சம்மதித்தார் போலத்தான். பொக்கிஷம் தங்கள் கைகளில் இருக்கிறது. வடபுலத்துக்கு படையெடுத்து போகிறேன் என்றால் சோழ நாட்டிலிருந்து 300,000 என்ன, 300,000 வீரர்கள் போட்டியிட்டுக் கொண்டு வருவார்கள். 300 கப்பல்களை சேகரித்து கொடுப்பதிலும் கஷ்டம் ஒன்றுமில்லை. தாங்கள் சம்மதிக்க வேண்டும். மதுராந்தகத்தேவனும் சம்மதிக்க வேண்டும். அவ்வளவுதான். என்ன சொல்லுகிறீர்கள் என்று கரிகாலன் நிறுத்தினான். திணறி திண்டாடி திக்குமுக்காடி போன பழுவேட்டரையர் தொண்டையை மறுபடியும் கனைத்துக் கொண்டு கூறினார், கோமகனே, தங்கள் அதிசயமான விருப்பத்துக்கு நான் சம்மதித்தாலும் மதுராந்தகத்தேவரின் சம்மதம் எப்படியும் வேண்டுமல்லவா? சக்கரவர்த்தியிடம் விடைபெற்றுக் கொள்ளாமல் தாங்கள் திக்விஜயத்துக்கு புறப்பட முடியுமா? ஆகையால் எல்லோருமாக தஞ்சாவூருக்கு போவோம். அது மட்டும் முடியாது பாட்டா, அது மட்டும் முடியாது. தஞ்சாவூருக்கு போன பிறகு என் தந்தை வேறு விதமாக கட்டளையிட்டால் என்னால் அதை மீற முடியாமற் போய்விடும். அப்புறம் அங்கே என் அன்னை மலையமான் மகள் இருக்கிறாள், என் சகோதரி இளைய பிராட்டி இருக்கிறாள். அவர்களுக்கு நான் முடிதுறந்து தேசாந்திரம் செல்வது சம்மதமாயிராது. அவர்கள் பேச்சை மீறுவதும் கஷ்டமாயிருக்கும். பாட்டா, இந்த விஷயம் இந்த கடம்பூர் மாளிகையில் தான் முடிவாக வேண்டும். தாங்கள் தஞ்சைக்கு போய் மதுராந்தகனை இங்கே அழைத்து வாருங்கள். நமக்குள் பேசி முடிவு செய்த பிறகு தந்தையிடம் தெரிவிக்கலாம். படையெடுப்புக்கு எல்லாம் ஆயத்தமான பிறகு நான் தஞ்சைக்கு வந்து என் பெற்றோர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு கிளம்புகிறேன். அல்லது மதுராந்தகனுக்கு இப்போதே பட்டம் கட்டிவிட்டு என் பெற்றோர்கள் காஞ்சிக்கு வரட்டும். அங்கே நான் கட்டியிருக்கும் பொன் மாளிகையில் அவர்களை இருக்கச் செய்துவிட்டு புறப்படுகிறேன் என்றான். பழுவேட்டரையர் சம்புவரையரை பார்த்தார். சம்புவரையரோ கூரைமேட்டை பார்த்து கொண்டிருந்தார். அவரிடமிருந்து உதவி ஒன்றும் கிடைப்பதற்கில்லை என்று கண்டு பழுவேட்டரையர்,
1: கோமகனே, தங்களுடைய கட்டளைக்கு மாறாக நான் என்ன சொல்ல முடியும் என்றார்.
0: கட்டளை என்று சொல்லாதீர்கள் பாட்டா. சோழ சாம்ராஜ்யத்தின் சேவையில் தலைநரைத்து போன தங்களுக்கு இந்த சிறுவனா கட்டளையிடுவது? என்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பதாக சொல்லுங்கள் என்றான் ஆதித்த கரிகாலன்.
1: ஆகட்டும்
0: என்று சொல்லி பழுவேட்டரையர் கனைத்துக்

0: கொண்டார். மிக்க வந்தனம் பாட்டா. அப்படியானால் சீக்கிரமே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மதுராந்தகனை பகிரங்கமாகவே யானை மீது ஏற்றி இவ்விடம் அழைத்து வாருங்கள், அல்லது பொன் ரதத்தில் ஏற்றி அழைத்து வாருங்கள். இளைய பாட்டியின் மூடு பல்லக்கு மட்டும் இந்த தடவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் கரிகாலன். பின்னர் கந்தமாறன் முதலியவர்களை பார்த்து, கந்தமாறா, உன் பாடு யோகம்தான். உன் வீட்டுக்கு மேலும் விருந்தாளிகள் வரப்போகிறார்கள். சுந்தர சோழருக்கு பிறகு சோழ நாட்டுக்கு சக்கரவர்த்தியாகப் போகிற மதுராந்தகர் வரப்போகிறார். அவருக்கு பட்ட மகிழ்ச்சியாகப் போகும் சின்ன பழுவேட்டரையரின் மகளையும் உடன் அழைத்து வந்தாலும் வருவார். கடம்பூர் மாளிகை ஒரே கோலாகலமாகத்தான் இருக்கும். பழுவூர் பாட்டனார் தஞ்சைக்கு புறப்படட்டும், நாம் வேட்டைக்கு புறப்படலாம். வாருங்கள். வில்வித்தையில் ஒரு காலத்தில் நான் வல்லவனாக இருந்தேன். அர்ஜுனனுக்கு அடுத்தபடி ஆதித்த கரிகாலன் தான் என்று பெயர் வாங்கியிருந்தேன். 3 வருஷங்களாக வில்லை தொடாமல் வில்வித்தையே மறந்து போய்விட்டது. மறுபடியும் பழக்கம் செய்து கொள்ள வேண்டும். பார்த்திபேந்திரா, வந்தியத்தேவா, எல்லோரும் கிளம்புங்கள். வேட்டைக்கு எங்கே போகலாம்? கொல்லிமலைக்கு போகலாமா என்று பொதுப்படையாக கரிகாலன் கேட்டான். இத்தனை நேரமும் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் இருந்த சம்புவரையர், கோமகனே, கொல்லிமலை வெகு தூரத்தில் இருக்கிறது. அவ்வளவு தூரம் போக வேண்டியதில்லை. வீரநாராயண ஏரியின் மேற்கு கரையில் அடர்ந்த காடு இருக்கிறது. அதை தண்டகாரண்யம் என்றே சொல்வதுண்டு. வேட்டைக்கு வேண்டிய காட்டு மிருகங்களும் அங்கே ஏராளமாக இருக்கின்றன. அந்த காட்டிலிருந்து வேட்டையாடி கொண்டு வந்த மிருகங்கள் தான் நமது வேட்டை மண்டபத்தில் உள்ளவை. ஏரிக்கரை காடு இம்மாளிகைக்கு சமீபத்திலும் இருக்கிறது. காலையில் வேட்டையாட புறப்பட்டு சென்றால் இரவு வீடு திரும்பி விடலாம் என்றார்.
1: அப்படியே செய்யலாம் ஐயா. இந்த மாளிகையில் நான் விருந்தாளியாக இருக்கும் வரையில் தாங்கள் வைத்ததே எனக்கு சட்டம். தங்கள் குமாரி மணிமேகலையும் வேட்டைக்கு அழைத்து போகலாமா? அவள் இருக்குமிடம் எப்போதும் கலகலப்பாய் இருக்கிறது என்றான் ஆதித்த கரிகாலன்.
0: எனக்கு ஆட்சேபம் இல்லை, மணிமேகலையை கேட்டு பார்க்கலாம் என்றார் சம்புவரையர். அப்போது கந்தமாறன், வேட்டைக்கு போகும் இடத்தில் பெண்கள் எதற்கு? அவர்கள் பத்திரமா இருக்கிறார்களா என்று பார்ப்பதற்குத்தான் வேலை சரியாக இருக்கும். வேட்டையில் கவனம் செலுத்த முடியாது. மேலும் நந்தினி தேவிக்கு இங்கே துணை வேண்டும் அல்லவா என்றான்.
1: ஆமாம் ஆமாம், கந்தமாறனுக்கு எப்போதும் பழுவூர் பாட்டியை பற்றித்தான் கவலை. மணிமேகலையை அழைத்து போவதில் இன்னொரு கஷ்டமும் இருக்கிறது. அவள் துள்ளி குதிப்பதை பார்த்துவிட்டு மான் துள்ளி குதிப்பதாக நினைத்து யாராவது அவள் பேரில் அம்பை விட்டாலும் விடுவார்கள். பெண்கள் அரண்மனையிலேயே இருக்கட்டும், நாம் வேட்டைக்கு போகலாம். நாளை அதிகாலையில் புறப்பட வேண்டும். இன்றிரவு குறவை கூத்தை சீக்கிரம் முடித்துவிட்டு அவரவர்களும் சீக்கிரமாக தூங்குங்கள். ஐயா, வேட்டைக்காரர்களுக்கெல்லாம் இப்போதே சொல்லி வைத்து விடுங்கள். வந்தியத்தேவா, வா, நம்முடைய ஜாகைக்கு போகலாம் என்று சொல்லி ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு புறப்பட்டான். கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் அவர்களை சிறிது அசூயையுடன் பார்த்து கொண்டு நின்றார்கள். சம்புவரையர் வேட்டைக்காரர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பதற்காகச் சென்றார். பழுவேட்டரையர் நந்தினியை தேடி அந்தப்புரத்துக்கு போனார். பழுவேட்டரையர் சிறிது உற்சாகத்துடனேயே நந்தினியை பார்க்கப் போனார். கடம்பூருக்கு அவர் புறப்பட்டு வந்தபோது என்ன நம்பிக்கையுடன் வந்தாரோ, அது ஒன்றும் இதுவரையில் நிறைவேறவே இல்லை. சிறுபிள்ளையாகிய ஆதித்த கரிகாலனை கடம்பூர் மாளிகையிலே தருவித்து வைத்துக் கொண்டால் அவனை நயத்தாலும் பயத்தினாலும் தம்முடைய விருப்பத்தின்படி நடக்கச் செய்யலாம் என்று அவர் எண்ணியிருந்தார். தாமும் சம்புவரையரும் சொல்லுவதற்கு அவன் கட்டுப்பட்டே தீர வேண்டும் என்று நம்பினார். சோழராஜ்யம் முழுவதற்கும் மதுராந்தகனுக்கு உடனடியாக பட்டம் கட்டுவதில் உள்ள அபாயம் அவருக்கு தெரிந்தே இருந்தது. வடக்கே மலையமானும் தெற்கே கொடும்பாளூர் வேளானும் அதற்கு விரோதமாயிருப்பார்கள். கரிகாலன் அவர்களுடன் சேர்ந்து கொண்டால் உள்நாட்டு யுத்தம் மூண்டே தீரும். அதன் முடிவு எப்படியாகும் என்று யார் சொல்ல முடியும்? பொதுமக்களில் பெரும்பாலோர் சுந்தர சோழனுடைய புதல்வர்களின் பக்கமே இருப்பார்கள். மதுராந்தகனுடைய தாயே அவனுக்கு விரோதமாயிருக்கிறாள். காலாமுக கூட்டத்தாரை மட்டும் நம்பி உள்நாட்டு போரில் இறங்க முடியுமா? பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் பாலாற்றுக்கு வடக்கேயுள்ள நாடுகளிலும் கலகங்கள் கிளம்பினாலும் கிளம்பும். ஆகையால் இப்போதைக்கு மதுராந்தகனுக்கு பாதிராஜ்யம் என்று பிரித்து கொண்டால், அதுவும் தஞ்சையை தலைநகராக கொண்ட தென்சோழ சாம்ராஜ்யமாயிருந்தால் பிற்பாடு போகப் போக பார்த்துக்கொள்ள

0: சொல்லலாம். கொடும்பாளூர் வேளானின் செல்வாக்கை ஒரு வழியாக தீர்த்து கட்டிவிடலாம். பிறகு வடக்கே திரும்பி திருக்கோவலூர் மலையமானையும் ஒரு கை பார்க்கலாம். கரிகாலன் வெறும் முரணன். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஏடாகூடமான காரியத்தில் இறங்கி அற்பாயுளில் இறக்கக்கூடும். அப்படி நேர்ந்தால் எல்லா கவலையும் தீர்ந்தது. இப்போதைக்கு பாதிராஜ்யம் என்று ஏற்பாடு செய்து கொள்வது நல்லது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஒரு காலத்தில் என்னை காதலித்ததாக சொன்னவள், பிறகு வீரபாண்டியனை காதலித்து அவன் உயிரை காப்பாற்ற முயன்றவள், இந்த தொண்டு கிழவரை மணந்து கொள்ள எவ்வாறு சம்மதித்தாள்? அதை நினைத்தால்தான் அதிசயமாக இருக்கிறது. இப்படி பார்த்திபேந்திரனிடம் சொல்லி ஆதித்த கரிகாலன் வேதனைப்பட்டது நினைவிருக்கும். இது மாமல்லபுரத்தில். அப்புறம் கடிலக்கரையில் ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள், அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள்னு பாட்டனாரிடம் சொன்னான். இப்போ கடம்பூரில் ராஜ்யத்தை ரெண்டாக பிரிக்கிற யோசனையை கடுமையாக எதிர்ப்பதோடு அது எப்படிப்பட்ட நீச்சத்தனமான ஏற்பாடு என்பதை சொன்ன விதமும் தொடர்ந்து அவன் போட்ட நிபந்தனையும் ரெண்டு விஷ அம்புகள். இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள சில பெயர்களுக்கும் தொடர்களுக்குமான சுருக்க குறிப்புகள்: வடபுலம், வட திசையில உள்ள நிலப்பகுதி, புலம் இடம் நிலம், சிறப்பா அறிவுன்னு பொருள்படும். இந்த இடத்துல நிலப்பகுதின்னு கொள்ளணும். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாபி தொன்னகரம் துகளாக துளை நெடுங்கை வரை உகைத்து, சேக்கிழாரின் பெரிய புராண பாடற் பகுதி. பல்லவ பேரரசர் மாமல்லரின் சேனாதிபதி பரஞ்சோதி வடபகுதியில் உள்ள சாளுக்கிய தலைநகரம் வாதாபிய யானை படை கொண்டு தூள் தூளாக்கின செய்தியை சொல்றார். தேசாந்தரம், வேற்று நாடு, தேசம் நாடு, அந்தரம் வேறு, சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்சு போவது தேசாந்தரம். ஏறத்தாழ இதே பொருளை கொண்ட தொடர் பரதேசம். காலப்போக்கில் துறவு மேற்கொண்டு ஊர் ஊரா திரிவதை குறிக்கலாயிற்று பரதேசம். அர்ஜுனன் வில்வித்தையில தனித்திறமை கொண்டவன், அபார கவனம், கடின உழைப்பு, இரவிலும் இலக்கை தாக்குற வல்லமை, இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள். இரு கரங்களாலும் அம்பு எய்யக்கூடியவன். இந்த ஆற்றல்னால சவ்ய சாசின்னு பேர் பெற்றவன். சவ்ய இடப்புறம், சாசி சாசின் கையாளும் திறமை, அதாவது இரு வகையிலும்னு அர்த்தம். இணையான ஆங்கில தொடர் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஜாகை, தங்குமிடம், வாழுமிடம், ஜக என்கிற உருதுமொழி சொல்லிலிருந்து வந்தது. தெலுங்கில் ஜாகா, தமிழில் ஜாகை. ஏடாகூடம், ஒழுங்கின்மை, தாறுமாறான நிலை. வடமொழியில் ஏட ஆட்டையும் கூட சிக்கலையும் குறிக்கும். ஆடு, குறிப்பாக ஆட்டு மந்த தாறுமாறான ஓட்டத்துக்கு எடுத்துக்காட்டு அல்லவா? நிறைய ஏமாற்றம், கொஞ்சம் நம்பிக்கை, இந்த மனநிலையில் நந்தினியை பார்க்க வர்றார் பெரிய பழுவேட்டரையர். பாலாற்றுக்கு வடக்க இருக்கிற நாடுகளை பற்றின கவலையும் இருக்குது. இந்த மாளிகைக்குள்ளேயே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற பார்த்திபேந்திரன் பழைய பல்லவர் குலத்து கிளை வழியில வந்தவனாச்சே, அவன் என்ன ரகசிய திட்டம் வச்சிருக்கானோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் மாலை 6:10 to 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி

0: நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன கொண்டாட்டம் தானே?
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசைக்கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.

16 நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி ஏன் இனைய பொன்னிலாவே சுபாஷினி கூட.

வாசனைகள் எப்போவுமே ஒவ்வொரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பர்சனை ஞாபகப்படுத்தும். ஒரு சில வாசனைகள் அழகான நினைவுகளை கொடுக்கும். வாசனைகளுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அதோடு சேர்ந்து உங்களுக்காக இந்த மொமெண்ட்டில் இனிமையான பாடல்களும் காத்துட்ருக்கு. இளங்காத்து வீசுதே சாங், இந்த பாட்டை எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வாட்டி கேட்கும்போதும் அதில் ஒரு நல்ல காற்று அடிக்கிற ஒரு சூழலில் எங்கேயோ ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஃபீல் எப்போ கேட்டாலும் எனக்கு கிடச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்கலனா நான் சொன்னதை ஃபீல் பண்ணிவிட்டு இந்த பாட்டு கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். கேட்கலாமா?

0: கேட்காத மெல்லிசையும் அவள்தானே. அதன் பல்லவி சரணம் புரிந்தும் மௌனத்தில் இருந்தேன்.
1: ரொம்ப சூப்பரான பாட்டு இந்த பாட்டு. இதே மாதிரி ஒரு ஓல்டு சாங் இருக்குது, ஸோ அதை பற்றி இன்னொரு ஷோவில் நம்ம பேசுவோம். முழுமதி அவளதுன்னு சாங் தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸ்ரீனிவாஸோட வாய்ஸில் இந்த பாட்டுமே அப்படியே மிதந்துட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு தான். ஸோ அந்த பாட்டு உங்களுக்காக டியூன் ஆக போகுது. ஸோ வாசனைகள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, மழை வாசனை. மழை வரத்துக்கு முன்னாடி ஒரு செம்ம வாசனை வரும், அப்புறம் அந்த மழைத்துளி வந்து மண்ணில் வந்ததுமே மண் வாசனை பெற்றுச்சோ. எல்லாருக்குமே இந்த வாசனை அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் டேஸ் மெமரிஸ் இருக்குது. வேக வேகமாக மொட்டை மாடிக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்தது, ஸ்கூல் டைமில் கிரவுண்ட்

சைடில் அந்த மழைத்துளி ஃபஸ்ட்டு பட்டதுமே ஒரு வாசனை வரும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாக ஆரம்பிக்கும். இருட்டாக ஆரம்பித்ததும் மழை சோன்னு பெய்யும். அந்த பீரியடு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பீரியடு கிளாஸே இருக்காது. கிளாஸ் இருந்தாலும் ஏதாச்சும் படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மொமெண்ட், வாழ்ந்த அந்த மொமெண்ட், எப்போ நினச்சாலும் மழைத்துளியை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணதும் கிடைக்கக்கூடிய ஒரு செம்ம மெமரி அப்படின் தான் எனக்கு எப்போவுமே தோணும். மழை வாசனை, மண் வாசனை, உன் வாசனை அப்படின்னு கவிதையாக யோசிக்க தோணுது. எஸ், இன்னும் நிறைய பேசலாம். பிஃபோர் தட் முழுமதி சாங் கேட்டு வந்துடலாமா?

ஒன்பது மணி 31 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க என் இனிய பொன்னிலாவே. நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் புது ரஃப் நோட்டு, புதுசா இருக்க நோட்டு, புதுசா இருக்க புக்கோட ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெக்யூலியரான ஸ்மெல் தான் இது. இது எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை. பட் எனக்கு இந்த பெக்யூலியரான புக் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். புது புக்கை புரட்டி பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த கரெக்டாக ஜூன் மாதம் ஆரம்பித்ததும் நமக்கு புதுசாக கிளாஸ் போயிருப்போம், புதுசாக நோட்டு வாங்கியிருப்போம். ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட் பேஜில் பேர் எழுதிட்டு அந்த புக்கை ஒரு வாட்டி ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். செம்ம ஃபீலாக இருக்கும் அந்த ஸ்மெல், அந்த புக்கு, அதில் இருக்க படம், இதெல்லாமே வந்து ஸ்டில் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறையா வயசு ஆனாலும் அந்த புது புக்கு, புது ரஃப் நோட் மேலே ஒரு தனி கிரேஸ், அந்த வாசனை மேலே ஒரு தனி கிரேஸ். அது என்னமோ தெரியல, அது என்னோட சைல்டுஹுட்டை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு அப்படி யோசிச்சு பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம ஷோவில் வரப்போகிற பாட்டு யாரும் எல்லாம் தனியார் யார் சாங் தான். இந்த பாட்டுமே சம்திங் ஸ்பெஷல், கேட்கலாம் வாங்க.

9 மணி 38 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. வாசனைகள் பற்றி ஏன் இனிய பொன் நிலாவியில் பேசிகிட்ருக்கோம். பூ வாசனை, பூ வாசனை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். மல்லிப்பூ வாசனை அப்படின்னு சொன்னால் டக்குன்னு எனக்கு நித்தியமல்லி செடியோட நித்தியமல்லி பூவோட வாசனை ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் வீட்டில் வாசலில் நித்தியமல்லி செடி இருக்கும். அதில் பறிக்காமல் விட்ட பூலாம் நல்லா நைட்டில் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். அந்த இடத்துல போய் நின்னாலே காற்று நிலா நித்தியமல்லி பூவோட வாசனை வேறு லெவல், ஒரு ரம்யமான ஃபீலை எப்போவுமே கொடுத்துருக்கு. அதே மாதிரி சம்பங்கி பூ, சம்பங்கி பூவும் சாம்பிராணி வாசனையும் சேர்ந்து வீட்டோட பூஜை ரூமில் இருக்கும். அதே மாதிரி இதே வாசனை எனக்கு பாபா கோவிலில் போகும்போதெல்லாம் இந்த வாசனையை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பூ தான், ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெமரிஸை கொடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் பர்சனுக்கும் ஒரு வாசனை இருக்கும், கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன வாசனைன்னு யோசிச்சு பாருங்களேன்.

சேடாக இந்த உலகத்தில் ஒசந்தது எதுவும் இல்லை அப்படின்னு அந்த பாட்டு கேட்டு முடிக்கும்போது 9:45 ஆகிட்டுருக்கு. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இவங்க எல்லாரும் ரசித்து கேட்டுட்ருக்காங்க. எஸ், ஒவ்வொரு ஊருக்குமே ஒரு அடையாளம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே ஸ்பெஷலான ஒரு வாசனை இருக்குது. எத்தனை பேர் இதை ஒத்துப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த வாசனையை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் நான் இதை எப்போ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 week வெளியூர் போயிருந்தேன். வெளியூர் போயிட்டு வந்ததுமே சென்னை ரீச் பண்ணதுமே அந்த ஃபீல் எனக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு. அதுவும் என் வீட்டுக்கிட்ட ரீச் பண்ணதும் அப்பாடா இதுதான் என் இடம், இந்த வாசனை தான் என்னோடது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா. அதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் லைக் தட்னு யோசிக்காமல் கொஞ்சம் அப்படியே ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரோட ஸ்பெஷல் வாசனை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்ட் இப்போ நம்ம ஷோவில் உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோட சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. வெண்ணிலவே வெண்ணிலவேன்னு வாங்க கேட்கலாம்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
3: ஒன்பது மணி 54 ஆயிட்டு இருக்க. வாசனைகள் பற்றி நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தவங்க கூட, எஸ் எஸ்பெஷலி நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களோட வேர்வை வாசனை, முக்கியமாக அம்மாவோட புடவை தலைப்பிலிருந்து வர அந்த வாசனை, அம்மாவோட ஞாபகம் அப்படின்னாலே அவங்களோட தூங்கின அந்த ஞாபகம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். அஃப்கோர்ஸ் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு, அவங்க கல்யாணம் முடிச்சு போகிற வரைக்கும் அம்மா கூட தூங்கின பெண் குழந்தைங்களுக்கு அம்மாவோட வாசனை அப்படின்னா அம்மாவோட வேர்வை வாசனை தான். அப்பாவோட வேர்வை வாசனையும் கூட ரொம்ப ஸ்பெஷலான வாசனைகள் இதெல்லாம். தன் குழந்தைய முதல்ல தூக்கி முத்தம் கொடுக்கும்போது வர அந்த பால் வாசனை, இந்த மாதிரி வாசனைகள் ஏராளமாக இருக்குது. நான் இன்றைக்கி உங்ககிட்ட கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹோப்ஃபுல்லி இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மெமரிஸை ஞாபகப்படுத்தி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ உங்களுக்காக லாஸ்ட்டாக நான் ப்ளே பண்ண போகிற பாட்டு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், நேஹா பேசினோட வாய்ஸில் பேசுகிறேன் பேசுகிறேன் சாங். எப்போல்லாம் நான் டவுனாக இருக்கேனோ அப்போல்லாம் இந்த பாட்டை கேட்பேன். முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதே ஆரம்பமே அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளோடு இருக்கக்கூடிய இந்த பாட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். வாங்க கேட்கலாம்.

கிட்ட நீங்க இப்போ இந்த மூமெண்ட்ல கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 9444001023 9444001023. நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் வரப்போற சாங் ரெக்வஸ்ட் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பம்மல்ல இருந்து ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காரு அடுத்த வாரிசு படக்கேந்து பேசக்கூடாத சாங், வாங்க கேட்கலாம். இதே மாதிரி உங்களோட சாங்கும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் மறுபடியும் நம்பரை ரிப்பீட் பண்ணுறேன், 9444001023. அண்ட் இன்னொரு குட்டி ரெக்வஸ்ட் என்னன்னா, நேற்று பாட்டு கேட்டவங்க இந்த மொமெண்ட்ல பாட்டு கேட்காதீங்க, அடுத்த புதுசாக வரவங்களுக்காக நம்ம ஒரு குட்டி வாய்ப்பு கொடுக்கலாம்ல. எஸ், வாங்க பாட்டு கேட்கலாம்.

பத்து மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்க ஸ்டுடியோ கிளாக்ல நெக்ஸ்ட் கேட்க போற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு பிடிச்ச

ஷோவில் வரப்போகிற சாங் ரெக்வஸ்ட் யாருக்காக அப்படின்னா, யோகேஸ்வரன் கேட்டிருக்காரு ஒரு காதல் தேவதை சாங், இது தாமரை மூவிலேருந்து. வாங்க கேட்கலாம். பிஃபோர் தட், இந்த மூமெண்ட்டில் உங்கள் ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 இந்த நம்பருக்கு அழகாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்கள் ஃபேவரட் சாங்கை கேட்க முடியும்.

சாங் ரெக்வஸ்ட் யாருக்கு பிளே ஆக போகுதுன்னா மஞ்சுளா கேட்டிருக்காங்க. இரட்டைவால் குருவி படத்துலேருந்து ராஜராஜ சோழன் சாங் எஸ் நான் பிளே பண்ண போறேன். நீங்க கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எல்லாரும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மஞ்சுளாவோட சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

நெக்ஸ்ட் சாங் ரெக்வஸ்ட். 10:17 ஆயிட்டுருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டு மண்ணில் இந்த காதலன்றி. இந்த பாட்டை மீஞ்சூர்லேருந்து ராமன் கேட்டிருக்காரு. வாங்க கேட்கலாம்.

சூப்பரா இருக்கும். வாங்க கேக்கலாம் திப்பு அண்ட் கார்த்திகோட வாய்ஸ்ல.

10 o'clock 24 minutes ஆயிட்டிருக்கு. எஸ் இணைஞ்சிருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகம் நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நிகழ்ச்சியில் வரப்போகிற பாட்டு முத்துமணி மாலை சாங் தான். இந்த பாட்டை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. வாங்க கேட்கலாம்.

10:30 ஆயிட்டிருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நெக்ஸ்ட் வரப்போற பாட்டு கணேஷ் கண்ணன் மருத்துவக்குடியிலேருந்து கேட்டிருக்காரு. ஜெர்மனியின் செந்தேன் மலரே சாங், உல்லாச பறவைகள்ல இருந்து. வாங்க கேட்கலாம். அண்ட் நீங்களும் இந்த மொமெண்ட்ல அப்படின்ட்டு சாங் 4000.

10:36 ஆயிட்டிருக்கோம். ஸ்டுடியோ கிளாக்ல கேட்டுட்ருக்கீங்க எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த சாங் ரெக்வஸ்ட். யாஞ்சி சாங் கேட்டிருக்காங்க விக்ரம் வேதா படத்துலேருந்து, ஃபாத்திமா சூலை மேட்லேருந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் சாங் ப்ளே பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் ஃபேவரட் சாங்கை இப்போ கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023.

நெக்ஸ்ட் நம்ம ஷோவில் வரப்போகிற பாட்டு யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இளந்துறையிலேருந்து சார்லஸ் நிஷா இவங்க கேட்டிருக்காங்க திருமதி பழனிசாமி படத்திலிருந்து பாத கொலுசு பாட்டு. வாங்க கேட்கலாம்.

102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுருக்கீங்க. எஸ் நெக்ஸ்ட் வரப்போகிற சாங் ரெக்வஸ்ட் ஜெய கணேஷ் மேடுவாக்கம்லேருந்து கேட்டிருக்காரு. காற்றன் மொழி படத்துலேருந்து காற்றன் மொழி சாங் சுஜாதா அவங்களோட வாய்ஸில் கேட்கலாம் வாங்க.

10:53 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நிகழ்ச்சியோட இறுதி பாடல் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோகலட்சுமி சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் உயிரே படத்துல இருந்து நான் பாட்டை பிளே பண்ண போறேன். ஸோ இந்த பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கான அடுத்த ஆர்ஜி ரெடி ஆயிட்டாரு. கண்ணன் வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு போல, நிறைய நிறைய சாங்ஸ்லாம் பிளே பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன்ல இருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்த வர நிகழ்ச்சிக்கு அவர் ரெடியா இருக்கிற மாதிரி நீங்களும் ரெடியா இருங்க. பெட்டரான சாங்ஸ்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ சந்தோஷ கண்ணீரை பிளே பண்ணிட்டு நான் திரும்பவும் உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றேன். டில் தென் Stay tuned. Happy weekend. Have a tight sleep.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 11:00. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 மணி வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன தீம்ல பாடல் ஒலிபரப்பாக போகுதுன்னு ஆவலாக காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி விழிச்சொல்லாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, ஏ நீ எங்கே இருக்க, நீ எப்படி இருக்க, ஏ எப்படிப்பா இருக்க, உன்னை பார்த்துக்கு நாளாச்சு அப்படிங்கிற ஏங்கிற வார்த்தை வந்து நம்ம பேச்சு வழக்கில்

அதிகமாக யூஸ் பண்ணுவோம், அது கோபமாகவும் யூஸ் பண்ணுவோம், அன்பாக கூப்பிடும்போதும் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அந்த ஏய் அப்படிங்கிற இடத்துல தூங்கக்கூடிய பாடல்கள் தான் ஏன்ற சொல்ல விழிச்சொல்லாக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையில் தூங்குகிற பாடல்கள் தமிழ் பாடல்களில் இருக்குது திரைப்படங்களில். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ் ஜானகி கே ஜே யேசுதாஸ் குரலில் பிரியா படத்திற்காக ஏ பாடல் ஒன்று. இந்த பாடலில் அந்த ஏ இல்லாதம்மா வார்த்தையை பாடலை பாடி பாருங்களேன், அதில் உள்ள வித்தியாசம் தெரியும். பாடலை கேட்டுட்டு வாங்க.

நிகழ்ச்சியின் முதல் பாடலை கேட்டோம். இந்த பாடல் கேட்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். ஏன்னா ஏய் பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும் போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும். பாடலை வந்து எவ்வளோ ரசித்து அந்த பாடல் வரிகள் எழுதியிருக்கார் கவிஞர் பஞ்சு அருணாசலம் அவருடைய பாடல் வரிகள் தான். இளையராஜனுடைய இசை கேட்டே உடனே தெரிஞ்சிருப்போம். அந்த பாடல் இடை இசையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருப்பார். அதில் வயலினுக்கும் அந்த வீணைக்கும் இடையே வந்து ஒரு போர் நடக்கிற மாதிரி நடந்த அந்த இசை மெதுவாக குறைந்தவுடனே அந்த பாடல் வரும். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம், மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் ஊஞ்சலாம் அப்படின்னு எழுதியிருப்பார். மலராடுகின்ற ஊஞ்சலாக மேகம் போன்ற உன் கூந்தல் இருக்கிறதுங்கிற ஒரு அழகான ஒரு கற்பனை தான். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே, தேனில் ஆடும் திராட்சை நீ அப்படின்னு தமிழ் மொழியை எத்தனை அழகாக ஒரு கரும்பினுடைய சுவையாக அந்த மொழி தித்திப்பதை போல் உன் காதலும் இருக்கிறது என்பது அந்த அன்பினுடைய வெளிப்பாடு அந்த பாடல் வரிகள் முழுவதுமாக எழுதியிருப்பார். அந்த பாடலை யேசுதாசர்களும் எஸ் ஜானகிரும் இணைந்து இனிமையாக பாடியிருந்தாங்க. அந்த பாடலை கேட்டு வச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்திற்காக.

கோரஸ் சத்தம் அந்த பாடல ரொம்ப அழகாக்குச்சு. அந்த ரெண்டு பேரும் இணைந்து எஸ் பாலசுப்ரமணியமும் சித்ரா அவர்களும் அந்த பாடல ரொம்ப அழகாக ரசித்து அந்த பாடியிருந்தாங்க. சிங்கார வெண்ணிலா மண்மீதிலே சங்கீதம் பாடுதே உன் கண்ணிலே, செந்தாடும் பொன்மையில் உன் தோளிலே, நின்றாட இயங்குதே இந்நாளிலே. அதாவது காதல் முடிந்து அந்த கல்யாணத்திற்கான அந்த ஒரு உறவை எடுத்து செல்கின்ற அந்த இரண்டு மனங்களுக்கான அந்த வரிகளாக அந்த பாடல் வரிகள் இருந்துச்சு. காதல் தேனாறு பாய்ந்தோடு நேரம் ஆசை தேரேறி ஊர்கோலம் போகும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும்போது இடையிடையே அந்த கோரசினுடைய அந்த ஆலாபனைகளும் அந்த பாடலில் ரொம்ப அழகாச்சுன்னு சொல்லலாம். பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம்.

நிகழ நேரம் இரவு 11:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் தீமா ஏ அப்படிங்கிற வார்த்தையில் வரக்கூடிய பாடல், துவக்கத்தில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகளில் வர பாடல் தான் கேட்குறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மீண்டும் கோகிலா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் ஹே 1000 மலர்ந்தது, அந்த பாடல் தான்.

டியூன் போகிற போக்குக்கு பாடல் வரிகளும் அழகாக இணைஞ்சிருந்தது. அந்த பாடல் அழகாக எஸ் பி பாலசுப்ரமணியம் அவங்க பாடியிருந்தாங்க. பாடல் வரிகள் பஞ்சு அருணசெல்லாம் அவர்கள் தான். அந்த ராகத்திற்கும் அந்த மெட்டுக்குள்ளே அந்த ஹே என்ற வார்த்தை, ஹே ஓர் ஆயிரம் மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே அப்படின்னு சொல்லும்போது, இந்த மெட்டுக்குள்ளே இப்படி ஒரு பாடல் வரிகளை, அழகான பாடல் வரிகள் எழுத முடியுமான ஆச்சரியமாக இருக்குது. பாடல் வரிகளை ரொம்ப அழகான இயற்கையை ரசிக்கும் விதமாக அந்த வர்ணனைகளை அழகாக எழுதியிருந்தார். நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே, வாழ்வில் இளஞ்சோடியின் விழிஜாடையில் பேராசைகள் ஒரு கோடியே, அங்கம் மின்னும் தங்கம் கண்டேன், இளமையே இனிமையே ரசிக்காதோ அப்படின்னு இரண்டாவதில் எழுதியிருந்தாலும், முதல் கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே, காண விடிகாலையில் பூந்தென்றலில் நாம் காண்பது பேரின்பமே. அதாவது சூரிய உதயத்தை நம்ம காலையில் கண்விழித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் தனியே வரும். அதை வந்து ஒரு பேரின்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான அந்த வார்த்தை பற்ற பயன்படுத்துகிறார். கண்டேன் புதுமையை இயற்கையே ரசிக்காதோ, இயற்கையை ரசிக்காமல் நம்மளால் வாழவே முடியாது. அதை வாழ்ந்து அதை அனுபவித்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே அத்தனை ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த பாடல் அழகாக இருந்தால் இளையராஜாவினுடைய இசை கேட்கவே வேண்டாம்.

மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறும் பாடல் கேஜி ஏசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராம் குரலில் உன்னை நான் சந்தித்தேன் படத்திலிருந்து ஏ ஐ லவ் யூ அந்த பாடல் தான்.

தனியாக ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லி பார்ப்பதை விட கொஞ்சம் அன்பா ஏ ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னால் அந்த பாடல் இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. வாணி ஜெயராம் கேசுதாஸ் அவர்களின் வந்து பாடினாங்க. முத்துலிங்கம் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவினுடைய இசையில் பாடல் கேட்டோம். பசும்புல் பாய்கள் விரிக்கும், பனியில் பூக்கள் குளிக்கும், இதயமே மதுவிலே நினையுமே அப்படின்னு சொல்லி அந்த மெட்டுக்குள்ளே அந்த பாடல் அழகாக வச்சிருந்தாங்க. இதுதான் மாலை விருந்து, மலரே நீயும் மருந்து, இரவிலே மயங்கலாம் நிலவிலே அப்படின்னு எழுதியிருப்பார். காதோரம் மெல்ல கூறும் செய்தி தேன் போலே பாயாதோ, நீராடும் வண்ண பூவும் நாளை பூமஞ்சம் போடாது அப்படின்னு சொன்னால் அந்த கோரஸ் ல இணையும் போது அந்த பாடல் இனியுமே நம்மளும் பாடி பார்க்கணும்னு தோன்றிய ஒரு பாடல் தான் கேட்டோம். இந்த தீமில் ஏய் அப்படிங்கிறதுலேருந்து தீமில் பாடல் ரெடியாக போகுது. பாடல் ஒரு பாடலாக கேட்டிருக்கும்போது நம்ம மனசு சில பாடலை யோசிச்சுட்டுருக்கோம். அந்த வகையில் கொஞ்சம் ஒரு துள்ளலான ஒரு பாடலை அடுத்ததாக கேட்க போகிறோம். காதல் பரிசு படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஏய் உன்னைத்தானே.

நெகிழை நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக நமது போஸ்டர் போட்டிருக்கோம். போஸ்டர் கீழே உறங்குவதற்கு முன்னாக கமெண்ட் தெரிவிக்கணும். பாடலை பற்றி, ஒவ்வொரு பாடலை பற்றி நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. யார் என்ன நேர்கள் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி நிகழ்ச்சிக்கு வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியினுடைய பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பிரகாஷ் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன், இன்ப இரவு வணக்கம், புதிய தலைப்பில் திரை கானம், புத்துணர்ச்சி ஊட்டும் வரிகள் நாதம், பாசமுடன் கூறும் ஏ எனும் ஏகாரம் சொல்வளமை, பரிமளிக்கும் வாசமுடன் பாரிஜாதம் பகிர்ந்தளிக்கும், ஆலாபனை கீதம் பிரகாசிக்கும், இரவில் அலங்காரம் மனசு மயங்கும், பாடல்களில் பிரமாதம் அப்படின்னு அவருக்கே உரித்தான கவிதை வரிகளை எழுதியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து, பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜாமோகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு. பர்வதவர்த்தினி அவங்களும் பாடல், ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு அந்த மீண்டும் கோகிலா படத்தில் இடம்பெற்ற ஏய் 1000 பாடல் அருமை இரவில் கேட்க இனிமே அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி ராகராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் அவங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்கள் சிறப்பு அப்படின்னு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அம்பிந்தராயன் கோட்டையிலிருந்து பாரிவள்ளல் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்களும் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க, பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கமெண்ட் லைக் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ஏ என்ற வார்த்தை நம்ம வெளிச்சொல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை யார்கள் கூப்பிடும்போதும் அழைக்கும் போதும் அழைப்பு சொல்லாகவும் வெளிச்சொல்லாகவும் இருக்கின்ற அந்த ஏ என்கின்ற வார்த்தையில் பாடல்கள் இருக்குது தமிழ் திரைப்படங்கள்லேருந்து. அந்த பாடல் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக மாவீரன் படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல் அடுத்ததாக கேட்க போகிறோம். ஹேய் மைனா அந்த பாடல் தான்.

ஸ்டீரியோஃபோனிக் இசையில் அந்த பாடலை ஹெட்ஃபோனில் வச்சு கேட்கும்போது அந்த சவுண்டு இசை மாறி மாறி கேட்கணும். அதில் வந்து அழகான எலக்ட்ரிக் கிட்டாரோடைய இசையும் அந்த ட்ரம்பட்டினுடைய இசையும் அழகாக இடை இசையாக அமைந்திருந்தது. பாடல் வரிகள் கங்கையம்மன் அவர்கள் தான் எழுதினாங்க. இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடல் கேட்டோம். பாடல் வரிகளை அழகாக அந்த மெட்டு ஏறி இறங்குற மாதிரி பாடல் இருந்தபோது, கூடுது குறையுது ஏறுது இறங்குது இதயம் இதயம் இதயம் அங்கே பாடுது பறக்குது ஆடுது அழைக்குது பருவம் பருவம் பருவம் தானாக இஷ்டப்பட்ட தேனான நெஞ்சங்கள் பூவாக மஞ்சமிட்டு ஜோராக கொஞ்சுங்கள் ஏதேதோ சொல்லி சொல்லி சூடாச்சு என்னுள்ளம் போதாதோ கிள்ள கிள்ள புண்ணாகவே நெஞ்சம் வருவதும் தருவதும் புது புது அனுபவம் மனதை கிள்ளும் மைனா வா மைனா பாட பாடக்கூட கூட அப்படின்னு சொல்லி மனுஷிய வாசுதேவன் சித்ரா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடினாங்க. பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் புது வசந்தம் படத்திற்காக ஆயிரம் திருநாள் அந்த பாடல். அது துவக்கத்தில் ஏஹே ஏஹே அந்த வரிகள் உடனுடன் இணைந்து இணைந்து வந்து கொண்டிருக்கும் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சித்ரா மற்றும் டாக்டர் கல்யாண் குரல்களில்

கவிஞர் முத்துலிங்கத்தின் பாடல் வரிகளுக்கு எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். ஆயிரம் திருநாள் வருமா வருமானு கேட்டிருப்பாங்க. அதில் அழகான ஒரு தன்னம்பிக்கையான வரிகளும் அந்த பாடல்களுக்கு இணைஞ்சிருக்கும். இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகாய் சிரிக்கிறதே, இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறகை விரிக்கிறதே, சோலை பூங்காற்று இசை படிக்கும், சொந்தம் கொண்டாடி மலரளிக்கும், நதிகளில் அலைமோதி கரைகளில் விளையாடும், பறவைகள் அதை பார்த்து புதுவகை பண்பாடும், இனிமை வசந்தம் இதுதானோ அப்படின்னு அந்த வர்ணனைகளை ரொம்ப அழகாக எழுதிப்பார். அதனுடைய கோரஸ் அவன் கல்யாண் அவங்களோட குரலும் இணைந்து அந்த பாடலை ரொம்ப அழகாகியிருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

நிறம் இரவு 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்க நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். ஏ என்ற எழுத்து தோங்கக்கூடிய அந்த சொல்ல வர

வரக்கூடிய பாடல்கள் தான் கேட்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி நடத்த வரக்கூடிய பாடல் அந்த சோகத்தின் வெளிப்பாடு கூட அந்த ஏய் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை இளையராஜா அவர்கள் அந்த பாடுவாங்க. பாடல் ஏன் பாட்டு ஏன் பாட்டுன்னு தூங்கும். அந்த ஃபஸ்ட்டு துறங்குறே அந்த ஹே ஹே ஹே கேட்டுகிட்டே இருக்கலாம். பூமணி படத்திலிருந்து பாடல் வரப்போது இளையராஜாவின் இசையில் இசையமைத்து பாடிய பாடல்

பாடல் ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. நமக்கு நேரம் குறைவான காரணத்தில் அந்த பாடலை ரிப்பீட்டாக ஒலிபரப்ப முடியல. அந்த பாடலை கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஒரு மாட்டு வண்டியில் போகிறது மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அது ஒரு இரவு நேரமும் அந்த மாலையும் இணைகின்ற அந்த பொழுதில் நடக்கிற மாதிரி அந்த பாட்டு போயிட்டுருக்கும். பாடலாம் அழகாக பாடியிருப்பார். சோகத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி ஒரு இசையும் அந்த ஒரு ஆலாபரியும் தேடுகிறது. அழகான மாடத்திலே வந்து கிளி இரண்டு, அந்த பாட்டில் ஒரு கதையை சொல்லிட்டு வர மாதிரி அந்த கதையும் பயணம் இணைந்து போகிற மாதிரி தான் அந்த பாடல் இருக்கும். வந்த கிளி இரண்டு, அதில் ஆலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி, நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்சு நெஞ்சு கொத்துதடி, இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா அப்படின்னு சொல்லி பாடல். ஏம்பாட்டு ஏம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காத்து, தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூத்துன்னு சொல்லி பாடல் எழுதியிருப்பார். அதுவே இதெல்லாம் சொல்லியிருப்பார். அதற்கிடையில் அந்த இட இசையெல்லாம் அப்படி நம்ம கேட்கும்போது அந்த சோகத்தினையும் உச்சத்தையும் காதுகளை வச்சு கேட்கும்போது அந்த இசை தனித்துவமான ஒரு இடத்த நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அதுக்கு அடுத்த வரையில் அழகான அந்த பாடலில் அந்த கதையை சொல்லி முடிப்பார். ஆத்தோரம் வேலி கட்டி நான் நந்தவனம் போட்டேன், அதில் அழகான மலர்ச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன், பூ மலர வந்ததெல்லாம் புத்தம் புது வாசமடி, பூப்பறிக்க வந்தவளோ புத்திகளை மோசமடி, கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமாக வச்சுக்கணும், ஒரு நூல் பிரிஞ்சாலும் உதிர்ந்து விடுமே அப்படின்னு சொல்லணும். வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அதை நம்ம கரெக்டாக கையில் வச்சுருக்கணும். அதை வந்து கொஞ்சம் விட்டுட்டு அது மொத்தமாக சிதறிடுச்சுன்னா அப்புறம் அதை சேர்க்கிறதுக்கு மிகவும் கடினம் இருந்தது. அது ஒரு அனுபவபூர்வமான அந்த பாடல் வரி இருந்தது. கவிஞர் மு மேத்தாவினுடைய பாடல் வரிகள் தான் பாடலில் இரவு நேரத்தில் இனிமையாக கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் குரு படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் சுஜாதா பாடியது ஏய் மாண்புரு மங்கையே.

0: நெகிழை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: உழவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

பயணம் எங்கே, பயணம் எங்கே, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ, சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே.

பாட்டால் அடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூட. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் போடு. நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதம் விதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் ரத்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் ரத்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தா என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.
2: அரும்பான மீசைக்குள்ளே அசவச்ச துறையில்லையோ, அசவச்ச துறையில்லையோ.

அன்பில் விளைந்த உறவு ஒரு சொல்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஒலிபரப்ப கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கந்தன் கருணை படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல். கண்ணதாசன் பாடல்வரிகளுக்கு கே. வி. மகாதேவன் இசையில்.

நிகழ்ச்சியினை ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல். பாடலின் படம் மூக்குத்தியம்மன். பாடலை எழுதியவர் பா. விஜய். பாடலுக்கு இசை கிரீஷ் கோபாலகிருஷ்ணன்.

நேர்களை நேரம் காலை 4:10. நேர்கள் கேட்கலாம் இனி பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் பாடிய நல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் துவக்கமாக உன்னடியே கதி என துவங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல், பகுதாரி ராகம் ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி வரலட்சுமி நமோஸ்துதே என துவங்கும் மைசூர் வாசுதேவாச்சாரியா சாகித்யம், கௌரி மனோகரி ராகம், ரூபக தாளம்.

நேர்கள் பொங்கு மங்கலம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் பாடிநல்லூர் ஏ பழனி அவர்களின் நாகஸ்வரம், கரிகாமலை கே எஸ் ஆறுமுகம் அவர்கள் தவில். இனி கேட்கவிருப்பது வரவேண்டும் வடிவேலனை என துவங்கும் கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய பாடல், நாகவல்லி ராகம், கண்டசாப்பு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் நிறைவாக சாமகான லோலனே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல் இந்தோளம் ராகம் ஆதித்தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் பாடியநல்லூர் இ பழனி அவர்களின் நாகஸ்வரம் கேட்டோம். உடன் கரிகாமலை கே எஸ் ஆர்முகம் அவர்கள் தவிலிசைக்க கேட்டோம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேர்களே, நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள்

சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில்